நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 22 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 நாள் திங்கட்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒலிபரப்பு.

0: நேரம் காலை 6 மணி. நேர்கள் இணை கேட்கலாம்.
1: குரலோசை துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 6வது குறட்பா.

உடலை யான் எனவும் பொருட்களை எனது எனவும் நினைக்கின்ற மயக்கத்தை அறுத்து விடுகிறவர் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் சேர்வார்.

நேர்களை கேட்காம் இன்றைய நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து அரைந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். கலை ஆர்வத்திற்கு இணைத்தனம் நலவை கேட்க இன்று போதை காட்டும் அழிவு பாதை என்ற தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். கலை ஆர்வ இணையத்திற்கு பக்தி மாலை. 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்று நம்மோடு ஜி வெற்றிமாறன். 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர். தருமபுரி உலக சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதெனிதாகின கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாலடிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ் சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று போன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ். தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சரகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்றைய தகவல். 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த சர்வதேச தினம். இன்று நேரலையில் நம்மோடு பங்கேற்கிறார் பாப்பரப்பட்டி பகுதி பிக்லியை சேர்ந்த கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் கே சுதர்சன் அவர்கள். காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மா வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 புவே புவே பகல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 அறிவியல் மலர். இன்று பூலியன் சமன்பாடு பற்றிய கலந்துரையாடல். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 சூழல் கப்பும். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை வளம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள். 1:55 வானொலி இருக்கை. 2:00 விவசாய அரங்கம். இன்று பயிர் வகை பயிர்களில் புதிய பயிர் விளைச்சல் ரகங்கள் பற்றி திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்கள். 2:30 பூங்கொத்து. 3:00 கச்சவேல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தெர்மினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். மலையாறைந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானொலி அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளியில் இயற்கை முறையில் நெல் மல்லி சாகுபடி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் காமராஜ் நகர் இளம் விவசாயி எல் பூவரசன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளந்தன்றல் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்போடு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று சுகமான ராகங்களில் தருமபுரி மாவட்ட நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேரில் கவனத்திற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசனம் நிகழ்ச்சியில் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த சர்வதேச தினம் என்ற தலைப்பில் நம்மோடு இன்று நேரலையில் பங்கேற்கிறார் பாப்பரப்பட்டி பிக்லி பகுதியைச் சேர்ந்த கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் கே தசரதன் அவர்கள். இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் வளமரவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி நிரலை. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: நேரம் காலை 6:10 ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய இளைய தலைமுறையின் சமூக சூழல் நம்மை நிலை குலைய வைக்கின்றன. பெற்றோரும் ஆசிரியரும் மட்டுமல்ல அரசியலாரும் அயர்ந்து நிற்கும் ஒரு சிக்கலாக இது வடிவெடுத்துள்ளது.

0: என்பது. போதைப் பொருள்கள் புது புது வடிவங்களில் புது புது சூழ்நிலைகளில் இளையோரிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. மது புட்டிகளில் மறைவாக விற்பனை செய்வதற்கு வசதியாக இல்லை என்பதால் இப்போது பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கப்படுகின்றன. பிற வகை போதைப் பொருள்கள் இனிப்பு மிட்டாய்களாகவும் வேறு வகையிலும் வழங்கப்படுவதால் காவல்துறையினரின் பணியும் கடுமையாகிவிட்டது. ஆசிரியர் பெற்றோர் கவனிப்பிலும் தவறிப்போகும் தந்திர செயல்பாடுகள் அல்லாதோரின் உத்தியாக மாறிவிட்டன. கோடிகள் புரளும் பாதையாக போதைப் பொருள்கள் புது புது அவதாரம் எடுத்து வருகின்றன. ஊடகங்களில் சிறு சிறு எச்சரிக்கைகளை போட்டுவிட்டு பெரும் நடிகர்களின் திரைக்காட்சிகளில் மது கஞ்சா சிகரெட் இடம்பெறும் காட்சிகளை இயல்பான செயல்களைப் போல் அடிக்கடி காட்டுவதும் மக்களின் அடிமனதில் ஒரு தவறான ஈடுபாட்டை விதைத்துவிடும் வாய்ப்பு உள்ளதாக உளவியல் மருத்துவர்கள் கூறும் கருத்தில் உண்மை இருக்கிறது. தனக்கு பிடித்த சிறிய திரை பெரிய திரை நடிக நடிகரை பார்வையாளர்களில் பலர் ரசிப்பதோடு பின்பற்றுவதையும் பெருமையாகவும் ஒரு பண்பாடாகவும் நினைக்க தொடங்கிவிட்டனர். இதிலிருந்து எளிய மக்களை மீட்டெடுக்க ஒரு ஊடக கல்வி அறிவு தேவைப்படுகிறது. படம் வேறு நடப்பு வேறு என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் எனும்போது உலக அளவிலான சிக்கலாக இது பேருறு எடுத்திருக்கிறது. சிங்கப்பூர் முதலான கீழே நாடுகள் இதற்கான கடும் தண்டனை சட்டங்களை நடைமுறையில் வைத்துள்ளன. இந்திய அரசும் அண்மையில் போதைப் பொருள் தடுப்பு முகமையின் 2026 அறிக்கையை உள்துறை அமைச்சர் புதுதில்லியில் ஜூன் 26 வெளியிட்டுள்ளதை நாளேடுகள் தெரிவிக்கின்றன. எல்லைப்புற நாடுகளில் இருந்து பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்படுவதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கோடிகளில் பணத்தை ஈட்ட இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. நடுத்தர மக்கள் இளையோர் மாணவர்கள் மட்டுமின்றி கவலையும் துன்பமும் சூழ்ந்தோறும் போதைப் பொருளை துயர மறதிக்கும் பணி புறக்கணிப்புக்கும் ஏற்ற மாற்றுப்பாதையாக போதைப் பொருளுடன் தொடர்பு கொள்கின்றனர். மனமயக்கம் இன்பமாக உணரப்படுவதால் ஒரு பிற நடவடிக்கை உருவாகிறது. போதைப் பொருள் பயன்பாடு உள்ளத்தை செயல்படாமல் தடுப்பதோடு உடல் உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக கெடுத்து வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதை உணரும் தன்மை இல்லாதது பெரும் அவலமாகும். நடுவண் அரசும் மாநில அரசுகளும் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களை இயற்றி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இருப்பினும் வேண்டிய அளவு நன்மை விளையாததற்கு மக்கள் பெரும் காரணமாக அமைகின்றனர். மக்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளாத பங்களிப்பு செய்யாத எந்த ஒரு செயலும் முழு வெற்றியை தராது. எனவே ஆசிரியரிடம் மட்டும் அல்லது அரசிடம் மட்டும் இளையோர் சூழலை ஒப்படைத்து விட்டதாக கூறி சமுதாயம் தப்பித்துக் கொள்ள முடியாது. சமுதாய உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கவனத்தை குவிக்க வேண்டும். முதலில் வீட்டில் தொடங்குவோம். இளையோரை பெற்றோரும் உற்றாரும் கண்காணித்து நல்வழி காட்ட வேண்டும். பிறழ் நடவடிக்கை பற்றிய ஐயம் ஏற்பட்டால் உடன் பழகும் நட்பு வட்டாரத்தையும் கண்காணிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் பணிபுரியும் சூழல் என எல்லாவற்றிலும் மது போதையில்லா நிலையை நல்லோர் ஏற்படுத்த முனைய வேண்டும். சமூக விழிப்புணர்வு இயக்கங்களும் பெருக வேண்டும். போதையில்லா உலகம் உருவாக நாம் அனைவரும் முயல்வோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: மீண்டும் மறுபடியும் நேர்கள் அனைவருக்கும் இனி உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 6:15. நேர்கள் கற்று ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை நாம் அருள் பாடல்கள் மூலம் அலங்கரிக்கும் நேரம் இது பக்தி மாலையோடு.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ

0: சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: இறைவனுக்கான இசை பாடல்கள் வழங்கும் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேர்மார்மணி 22:42 நொடி. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது பக்தி மாலை. ஆன்மீக கானம் பாடி இறைவனை நாம் ஆராதிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இ குல் முகமது அவர்களுடைய குரலில் இது.

எல்லா இளங்கலங்களும் குடிக்கொண்டு நம்மை காத்து நிற்கும் இறைவனுக்காக நாம் கானம் பாடினோம். நேரம் 6:27. பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் எஸ் ஜே பக்மன்ஸ் அவர்களுடைய குரலில் இதோ.

இனிமையான இசைப்பாடல்களோடு இறைவனை இதுவரை நாம் ஆராதனை செய்தோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நேர்களை இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களிலும் வெற்றிகள் கிடைத்திட வாழ்த்துகிறோம். மீண்டும் பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்கலாம் நாளை காலை 6:15 நமது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில்.

0: நேரம் காலை 6:35 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இணை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். சாறு ஊர்ஜம் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இயற்கை முறைகள். சாறு ஊர்ஜம் பூச்சிகளை, அதாவது அஸ்வினி, மாவுப்பூச்சி, வெள்ளை, தத்துப்பூச்சி, இலைப்பூன் போன்றவற்றை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் கரைசல் தெளித்தல், மஞ்சள் அல்லது நீல வண்ண ஒட்டு பொறிகளை பயன்படுத்துதல் மற்றும் பொறிவென்று போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளை ஈர்த்தல் ஆகியவை மிகவும் பயனுள்ள இயற்கை முறைகளாகும். வண்ண ஒட்டுப்பொறிகள், அதாவது ஸ்டிக் ட்ராப்ஸ், பூச்சிகளுக்கு மிகவும் பிடித்தமான கலர்களாகிய மஞ்சள் வண்ண பொறி வைத்தல், அதில் வெள்ளை ஈக்கள், அசுவினி போன்ற பூச்சிகள் மஞ்சள் நிறத்தால் ஈர்க்கப்பட்டு பொறிகளில் ஒட்டிக்கொள்ளும். பூச்சிகளுக்கு மிகவும் பிடித்தமான கலர்களாகிய நீல வண்ண பொறி வைத்தல், அதில் சாறு உருண்டை பூச்சிகள், த்ரிப்ஸ், இலைப்பெண் போன்றவை பூச்சிகளை கட்டுப்படுத்த நீல நிற அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அல்லது வீட்டில் உள்ள மஞ்சள் வண்ண தகடுகளை எடுத்து வந்து அதில் விளக்கெண்ணெய் அல்லது கிரீஸ் தருவி பயிரின் உயரத்தை விட 1 அடிக்கு மேல் வைத்து பூச்சிகளை கலந்தளிக்கலாம். வேப்பெண்ணெய் மற்றும் மூலிகை கரைசல். வேப்பெண்ணெய் கரைசல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி வேப்பெண்ணெய், 5 மில்லி காதி சோப்பு அல்லது பாத்திரம் துளக்கும் திரவம் கலந்து செடிகள் மீது தெளிக்கலாம். சோப்பு வேப்பெண்ணெய் இலையில் ஒட்ட உதவுகிறது. புகையிலை அல்லது வேப்பங்கொட்டை சாறு, வேப்பங்கொட்டை பருப்பு சாறு தயாரித்து தெளிப்பதன் மூலம் பூச்சிகள் செடிகளை அண்டாமல்

பார்க்கலாம். விவசாயிகள் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் உயிர் உரங்கள், நானோ திரவ உரங்கள் பயன்படுத்தணும். தற்போது விற்பனை நிலையங்கள் உரங்களை POS இயந்திரம் மூலம் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு யூரியா உரங்களை அதிகமாக கொடுக்கக்கூடாது. யூரியா உரங்களை விற்பனை செய்யும் போது கண்டிப்பாக பில் முகவரியுடன் விவசாயியுடைய தொலைபேசி எண்ணுடன் கையொப்பம் பெற்று கொடுக்கணும். உரம் விற்பனை நிலையத்தில் உரம் இருப்பு மற்றும் விலை பட்டியல்களை அவசியம் பராமரிக்க வேண்டும். எப்போதும் விற்பனை நிலையத்தில் இருப்பு உரங்கள் சரியாக வைத்து கொள்ளணும். உரம் வைத்திருக்கும் கிடங்குகளுக்கு அவசியம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அனுமதி பெற்றுள்ள உரங்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். உரங்களின் அதிகபட்ச விலை மாற்றப்பட்டிருந்தால் புதிதாக வரும் உரம் மூட்டை தனியாக பராமரிக்கணும். பழைய உரங்களை மூட்டைகள் தனியாகவும் வைத்திருக்கணும். உரம் மூட்டையில் அதிகபட்ச விலைக்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது. மேலும் விவசாயிகள் யூரியா உரத்தை அதிகமாக அடியோரமாக பயன்படுத்தக்கூடாது. அடியோரமாக காம்ப்ளெக்ஸ் உரங்களை பயன்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் யூரியா உரம் களைக்கொல்லியுடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. விவசாயிகள் பயிர் சாகுபடி பரப்புக்கு ஏற்ற வகையில் மட்டுமே யூரியாவை பயன்படுத்தணும். அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு யூரியா 2 மூட்டைக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். டிஏபி உரங்களும் அதிக அளவு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டாம். பயிரின் அளவிற்கு தகுந்தாற்போல் அதிக உரமாக பயன்படுத்தலாம். யூரியா மற்றும் டிஏபிக்கு பதிலாக யூரியா நானோ டிஏபி பயன்படுத்தணும். வேளாண் விரிவாக்க மையங்களில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான உயிர் உரங்களையும் அனைத்து வகையான பயிருக்கு ஏற்ற நுண்ணூட்ட சத்துக்களையும் பயன்படுத்துவதால் பயிருக்கு வழங்கப்படும் உரம் அளவை குறைத்து, மண்ணின் அளவை அதிகரித்து, உர செலவை குறைத்து அதிக மகசூல் பெறலாம். மக்காச்சோள பயிரில் படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்தணும். விவசாயிகள் மக்காச்சோள பயிரில் படைப்புழு தாக்குதலை ஆரம்பத்திலே கட்டப்படுத்தவில்லை எனில் புழுவினுடைய தாக்குதல் தீவிரமாகி பயிர் சேதம் மற்றும் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தாக்குதலுடைய அறிகுறிகள் தாய் அந்தப்பூச்சியானது முட்டை கோவில்களை பெரும்பாலும் இலையின் அடிப்பகுதியிடும். முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் இலையின் அடிப்பு சுரண்டி தின்று சேதத்தை விளைவித்து இலை பச்சையத்தை இழந்து வெண்மையாக காணப்படும். 3ம் நிலையிலிருந்து 6ம் நிலை வரையிலான புழுக்கள் இலையோரையிலும் சென்று பாதிப்பை உண்டாக்கும். இதனால் இலைகள் விரிவடையும் நிலையில வரிசையாக துளைகள் இட்டது போல் காணப்படும். மேலும் வளர்ந்த புழுக்கள் தண்டு பகுதிகளை மக்காச்சோள பயிரின் அடிப்பகுதியை நுனிப்பகுதியினும் தின்று சேதம் விளைவிக்கும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பாக என்ன செய்யணும்? மக்காச்சோள படைப்புகள் முட்டை கோயில்கள் மற்றும் புழுக்களை சேகரித்து அழிக்கணும். கோடை உழவு செய்து மண்ணில் உள்ள கூட்டு புழுக்களை அழிக்கணும். ஒரே தொகுப்பாக ஒரே சமயத்தில் மக்காச்சோளத்தை விதைப்பதன் மூலம் படைப்புழு தாக்குதலை குறைக்கலாம். உளுந்து மற்றும் பாசி பயிர் போன்றவற்றை பயிர் வகை பயிர்களை ஓடு பயிராக சாகுபடி செய்யணும். 1 ஏக்கருக்கு 10 எண் பறவை தாங்கிகள் அமைத்து கட்டுப்படுத்தலாம். மக்காச்சோள வயல்களை சுற்றி 3 அல்லது 4 வரிசை பரப்பு பயிராக நெய்ப்பயிர்புள் போன்ற பொறி பயிர்களை பயிரிடணும். 1 ஏக்கருக்கு 15 எண்கள் இணக்கவரிசை பொறி வைத்து ஆண் அந்த பூச்சிகளை கவர்ந்தளிக்கலாம். பூச்சிகளை தாக்கும் பூஞ்சாணங்களை மெட்டாரிசோபில்லா பிவேரியா பேசியானா இதில் ஏதாவது ஒன்றை 1 லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் நேரில் கலந்து 10 நாட்களுக்கு இடைவெளியில் இலை உரைக்குள் நன்கு படுமாறு தெளித்து கட்டுப்படுத்தலாம். இறைவெளி ஆகியவற்றை ஊக்குவிப்பதன் மூலம் தட்டப்பயிரை சூரிய காந்தி எல் போன்ற பயிர்களை வரப்பு பயிராக பயிரிடணும். கடைசி உழவின் போது 1 ஏக்கருக்கு 100 கிலோகிராம் வேப்ப முன்னாக்கு இடணும். 1 கிலோகிராம் விதைக்கு புஞ்சான வகை பூச்சிக்கொல்லியான பெவேரியா பேசியான அல்லது தயாமிக்தாசம் என்ற பூச்சி மருந்தினை 10 கிராம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். தொடர்ந்து மக்காச்சோளம் பயிரிடுவதை தடுக்கணும். படைப்புகளோட தாக்குதல் அதிகரிக்கும் போது 15 முதல் 20 நாட்களில் சாரிராக்டின் 1% 600 மில்லியன் அல்லது இமாமெக்டின் பென்சோயர் 80 கிராம் ஆகியவற்றை ஏதேனும் ஒன்று தெரித்து கட்டுப்படுத்தலாம். 40 முதல் 45 நாளில் நவலூரான் என்ற மருந்து 300 மில்லி ஆகியவற்றை ஏதேனும் ஒன்று தெளிக்கலாம். 60 முதல் 65 நாட்களில் வளர்ந்த பயிரில் தென்பட்டால் புளு பெண்டமைடு 80 மில்லி அல்லது குளோன்ட்ரான் ப்ரோ 80 மில்லி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை 200 லிட்டர் நீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு தங்கள் பகுதி வட்டார வேளாண் உருவாக்க மையத்தினை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து தென்னையில் இளநீர் குறும்பை பூக்களை தான் எலிகள் தின்று சேதம் ஏற்படுத்துவது நமக்கு தெரியும். தென்னை பிள்ளைகளை எலி தின்று வீணாக்குகிறது. எலிகள் 100 கணக்கில் இனங்கள் உள்ளன. சில வகை மரங்களில் உள்ள பொந்துகளில் வளரும். சில வகை அடர்த்தியாக உள்ள மரக்கிளைகளில் கூடு அமைத்து வாழும். சிலவை பூமிக்குள் வலை அமைத்து வாழும். எலியின துறப்பான் என்று ஒரு வகை உள்ளது. பூமியை துளையிட்டு நிலத்தில் கிழங்கு மரம் செடிகளின் வேர் துளையை தின்று வாழும். பூமியை துவாரம் இட்டு கொண்டே செல்வதால் இதற்கு துறப்பான் என்று சொல்கிறார்கள். இதனை கட்டுப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? தென்னம்பிள்ளையை தாக்கும் எலிகளை அழிக்க வலைகளை வெட்டி அழிக்கணும். தென்னம் பிள்ளைகளை சுற்றி

0: எலி மருந்துகளை தின்பண்டங்களை கலந்து வைக்கணும். வயல் வரப்புகள் இருந்தால் தஞ்சாவூர் குட்டி வைத்தும் களையை பொறி வைத்தும் எலிகளை பிடித்து ஒழிக்கலாம். தென்னம்பிள்ளைகளை சுற்றி புலிகள் மண்டல கவனித்துக் கொள்ள வேண்டும். எலி வலைகளை இலவாக பார்த்து கொள்ள முடியும். அடிக்கடி தென்னம்பிள்ளைகளை சொந்தக்காரர்கள் சுற்றி பார்த்து பராமரிப்பது அவசியம்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி சின்னசாமி.
2: வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் நெல் மல்லி சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கம் காமராஜ் நகர் எல் பூவரசன் அவர்கள்.
3: பாப்பரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் வந்துள்ள அறிவிப்பு. பாப்பரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டயப்படிப்பு நடத்தப்பட உள்ளது. 2026-27 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும் இந்த வகுப்புக்கான கட்டணம் 25,100 ரூபாய் ஆகும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஒரு ஆண்டு வேளாண் இடுபொருள் பட்டயப்படிப்பில் கலந்து கொள்ளலாம். உரக்கடை துறை தொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறிய 96 76 52 20 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 345,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள கால்நடை மருந்தகம் அல்லது மருத்துவமனைகள் மூலம் இந்த கட்டணமில்லா சேவையை விவசாயிகள் பெற்று பயன்பெறலாம். எனவே கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறிய கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணையோ 94 45 00 11 13 என்ற எண்ணையோ 94 43 40 93 46 என்ற எண்ணையோ 94 43 27 20 60 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் வேளாண் இடுபொருள் பட்டயப்படிப்பு செப்டம்பர் முதல் வாரம் துவங்கி நடைபெற உள்ளது. இதில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இந்த பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. இந்த பட்டயப்படிப்பு படிப்பதன் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை மற்றும் தாவர மருத்துவ மையம் ஆகியவை துவங்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் ஆகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் இது குறித்து கூடுதல் விவரங்களை அறிய பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
4: நேர்களின் கவனத்திற்கு இன்று காலை 9:05 வானிலையில் வசந்தம். இன்று விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த சர்வதேச தினம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களில் பங்கேற்கிறார் பாப்பரப்பட்டி பிக்லி பகுதியைச் சேர்ந்த கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் கே தசரதன் அவர்கள். இன்று பகல் 12:10 அறிவியல் மலரில் பூலியன் சமன்பாடு பற்றிய கலந்துரையாடல் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். பயிர் வகை பயிர்களில் புதிய பயிர் விளைச்சல் ரகங்கள் பற்றி திருவுரு நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறை.

0: யாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின்போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் இரண்டாம் கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3ஆம் கட்டமாக July 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின்போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5ஆம் ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸிங் என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயாக பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளோதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்கிது எங்களுக்கு லாபம். இதில் எங்கள் வாழ்வாதாரம் இரட்டிப்பாக ஆயிருக்கு.
3: இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் வித்துட்ருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியாக முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டு இருக்கு.
4: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு
5: புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில்

அவைக்க அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேர்கள் கிட்ட ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்த நாள் மற்றும் மறுநாள் காலம் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறோம். நேர்களே, இனி கேட்கலாம்
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.

0: மழலை மொழி.
1: வணக்கம் நேயர்களே, சென்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிகள் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை ஜி வெற்றிமாறன். வணக்கம் வெற்றிமாறன்.
2: வணக்கம் சார்.
1: வெற்றிமாறன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: நல்லா இருக்கீங்க. வேத்து விறுவிறுத்து வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு வந்தீங்க?
2: கொஞ்ச நேரம் விளையாண்டுதான்.
1: விளையாண்டுங்களா? விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: கொஞ்சம் தான் பிடிக்கும்.
1: கொஞ்சம் தான் பிடிக்குமா? மீதி என்ன பிடிக்கும்?
2: எல்லாமே படிப்போம்.
1: எல்லாமே பிடிக்கும். சாப்பிட்றது பிடிக்கும், தூங்குறது பிடிக்கும், பேசுறது பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்குமா? சரி, லஞ்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்து வந்தீங்க?
2: நாளைக்கு சாப்பாடு எதுவுமே கொண்டு வரல, ஸ்கூலில் தான் வாங்கி சாப்பிடுவேன்.
1: இல்லைப்பா, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குமில்ல, இன்டர்வல் டைமில் சாப்பிடுவீங்களா?
2: இன்னைக்கு நான் கொண்டு வரல.
1: அதுவும் கொண்டு வரலையா? எல்லாருமே கொண்டு வருவாங்க. மாம்பழம் கொண்டு வராங்க, ஆப்பிள் கொண்டு வராங்க, மிக்சர் கொண்டு வருவாங்க, பூந்தி கொண்டு வருவாங்க. ஏன் கொண்டு வரல?
2: எங்கள் அம்மா நாளைக்கு கிரேப்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க.
1: வெற்றிமாறன். அப்பா பேர் என்ன?
2: குணசேகர்.
1: என்ன பண்ணுறாரு டாடி?
2: வேலைக்கு போயிருக்காரு வெளியூரில்.
1: வெளியூருக்கே போயிட்டாரா? மேட்டூரில் வேலை இல்லையா?
2: அவர் அங்கே போயிட்டாரு.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க வெற்றிமாறன்?
2: கதை.
1: என்ன கதை அது?
2: ஒரு காட்டில் புறாவும் ஒரு எறும்பும்.
1: ஓ, அந்த கதையா? இங்கே தெளிவாக அழகாக சொல்லுங்க.
2: ஒரு ஊரில் ஒரு புறாவும் ஒரு எறும்பும் இருந்துச்சான். எறும்பு வந்து ஒரு எலும்பு மேலே ஏறிச்சான். அந்த எலும்பு என்னன்னுச்சு, சறுக்கில் இருந்ததுக்கு சறுக்கிட்டு விழுந்துருச்சான் கடலில். அது மேலே இந்த எலும்பு மேலே ஒரு புறா பார்த்துச்சான். ஒரு லைன் லைனாக ஒரு இலையை அடுக்கி வச்சு தப்பிச்சிருச்சான். அப்புறம் புறாக்கு நன்றி சொல்லிச்சான். அப்புறம் வேட்டைக்காரிங்க புறாவை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ எறும்பு பார்த்துட்டு புறா கவனிக்கவே இல்லாத வேற எங்கேயே பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எறும்பு வந்து அப்படியே ஏறி வந்து கடிச்சிருச்சு எங்கள் காலில். அதனால் அம்பு மரத்தில் போய் குத்திருச்சு, வேற எங்கேயும் குத்தலை. அப்புறம் அது இந்த கதை முடிஞ்சிருச்சு.
1: முடிஞ்சு போச்சு. சின்ன கதையை சொல்லிட்டீங்க, நல்லா இருக்கு. பாட்டு தெரியுமா?
2: தெரியாது.
1: லீவ்லாம் மறந்துட்டீங்க தானா?
2: ஆமாம்.
1: என்ன பண்ணீங்க லீவில்? ரெண்டு மாதம் லீவ் விட்டாங்களா?
2: நான் ஊருக்கு போயிடுவேன். நான் அங்கே வீட்டில் இருப்பேன். அப்புறம் எல்லாம் புக் வச்சு படிச்சுட்டு இருப்பேன்.
1: படிச்சுருப்பீங்க. அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, வீட்டிலே இருப்பீங்க,
2: பார்த்துட்டு இருப்பேன்.
1: வெரி குட், வெரி குட். லீவ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சரிங்க வெற்றிமாறன், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, நல்லா விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக. ஆளுக்கு படித்து ஒரு பெரிய பையனானதப்பறம் நீங்கள் என்ன வேணால்
2: ஆசைப்படுறீங்க? போலீஸ்.
1: போலீஸை என்ன பண்ண போகிறீங்க?
2: திருடுறவங்களை அரெஸ்ட் பண்ணுவோம்.
1: என்ன திருடிறாங்கன்னு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க?
2: செயினை நகையை திருநா அரெஸ்ட் பண்ணுவோம்.
1: சரிங்க வெற்றிமாறன், நீங்கள் பட்டிச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இணையநிலை இன்றைய மரளை மேசு சிறப்பித்தார் ஊராட்சி தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை ஜி வெற்றிமாறன்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உதயமாகும் ஒவ்வொரு தினமும் நமக்கு உணர்த்த நினைப்பது ஒன்றைதான். ஆம் நேர்களே, இன்றும் நமக்கான நாள். இன்று நம்மளுடைய சிந்தனைகளை நாம் நினைவாக்கலாம், இன்றும் நமது வாழ்க்கையை நாம் அழகாக ரசிக்கலாம் என்பதை உணர்த்துவதே இந்த உதயமாகும் நாள். ஒவ்வொரு நாளும் நமக்கு கூறும் நல் விஷயமாகும். அந்த பொது சிந்தனையோடு நாம் இணையும் நிகழ்ச்சி காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று ஜூலை 6.
9: தமிழ் அறிஞர், ஆய்வாளர், நூலாசிரியர்,
10: தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னணி கோட்பாட்டாளர்,

0: தமிழ் மேல் கொண்ட பற்றினால் தனது பெயரை பிறமொழி கலப்பில்லாத தூய தமிழில் மாற்றிக்கொண்டவர்.
1: இளம் வயது முதலே தமிழ் மொழியின் மீதும் இலக்கண இலக்கியத்தின் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்.
0: தமிழ் மொழி தத்துவத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார்.
1: சென்னை செந்தமிழுரை சங்கத்தை நிறுவினார்.
0: தமிழை செம்மொழி என முதன் முதலில் மெய்ப்பித்தவர்.
1: குழந்தைகள் தமிழிலேயே கல்வி கற்க வேண்டும் என்று முழங்கியவர்.
0: நாவல், உரைநடை நாடகம், செய்யுள் நாடகம், கவிதை நூல், ஆய்வு நூல், நாடக இலக்கண நூல் என ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார்.
1: பல தமிழ் அறிஞர்களின் வரலாற்றையும் எழுதியுள்ளார்.
0: தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர்.
1: தமிழ் தமிழர் முன்னேற்றத்துக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட மதுரை திருப்பரங்குன்றம் அடுத்த விளாச்சேரியைச் சேர்ந்த தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1870. இந்தியாவின் சிறந்த கர்நாடக இசை பாடகர்களில் ஒருவர்.
2: சின்ன கண்ணன் அழைகிறான், சின்ன கண்ணன் அழைகிறான், ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைகிறான்.
1: திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர். மிருதங்கம், வீணை, புல்லாங்குழல், வயலின், கஞ்சிரா உள்ளிட்ட வாத்தியங்களை வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். 72 மேலகர்த்தா ராகங்களிலும் கிருதிகளை இயற்றி சாதனை புரிந்தவர்.
0: பல்வேறு உலக நாடுகளில் 1000+ மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார்.
1: கர்நாடக சங்கீதத்தை சினிமாவில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டவர்களுள் இவரும் முக்கியமானவர்.
0: தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் 400+ மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார். பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றுள்ளார்.
1: 2005 பிரான்சின் உயரிய விருதான செவாலியர் விருதை பெற்றுள்ளார்.
0: சங்கீத கலாநிதி, கலா சிகாமணி, சங்கீத நாடக அகாதமி, பல்வேறு தேசிய விருதுகள், இந்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில அரசின் விருதுகள், கௌரவ டாக்டர் பட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
1: சங்கீத உலகின் சக்கரவர்த்தி எம் பாலமுரளி கிருஷ்ணா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1930.
1: இந்திய கல்வியாளர், கீழை தத்துவ ஆராய்ச்சியாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. மும்பை பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்த முதல் பட்டம் தாங்கிய குழுவை சேர்ந்தவர்.
0: பின்னர் கல்லூரி பேராசிரியராகவும் மும்பை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராகவும் பணியாற்றினார்.
1: கீழே இயல் பற்றிய கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளிலும் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார்.
0: சாதிய முறைகள் அமைப்பை எதிர்த்தவர், விதவைகள் திருமணத்தை ஆதரித்தவர், குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர், சமூக சீர்திருத்தவாதி. ராமகிருஷ்ண கோபால பண்டர்கர் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1837. ஜூனோசிஸ் என்பது விலங்குகளின் நோய்கள் என்பதாகும்.
0: இந்த நோய் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது.
1: காட்டு விலங்குகள், வீட்டில் வளர்க்கும் பூனை, நாய், பறவைகள் மூலம் மனிதர்களுக்கு பரவக்கூடியது.
0: சில ஆட்கொல்லி நோய்களும் விலங்குகள் மூலம் பரவுகின்றன.
1: விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவும் திறனுடைய விலங்கு வழி பரவும் நோய்கள் வளர்ச்சி அடைவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு உதவுவதற்காக இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
0: உலக விலங்கு வழி பரவும் நோய்கள் விழிப்புணர்வு தினம் இன்று.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: தர்மபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறையின் மூலம் அரசு விருதுகளில் கல்லூரி மாணவர் மாணவியர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த விருதுகளில் தங்கி பயில விரும்பும் கல்லூரி மாணவர்கள் வருகின்ற July 15 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
5: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்ஸ் மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல், சர்டிபிகேட் இன் டெக்ஸ்டைல் பெயிண்டிங், டையிங் அண்ட் பிரிண்டிங் கோர்ஸ் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பயிற்சியினை பெற ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 18 மேல் 35 வரை உள்ள குடும்ப ஆண்டு வருமானம் 3,00,000 மிகாமல் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சி 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவினத்தை தாட்கோ வழங்கும். இந்த பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய தருமபுரி உலக சந்தையில் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். தக்காளி 1 கிலோ 16 ரூபாய், கத்திரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 55 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 78 ரூபாய், முட்டிக்கோஸ் 48 ரூபாய், உடைத்த பூண்டு 180 ரூபாய், பெரிய பூண்டு 230 ரூபாய், இஞ்சி 260 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 94 ரூபாய், எலுமிச்சப்பழம் 100 ரூபாய். தர்மபுரி உழவு சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம் கேட்டோம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம் நேர்களே, நிறைவாக காலை வணக்கம் நிகழ்ச்சியில்
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
6: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
7: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
8: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பம்பா நதிக்கு அருகிலே வேடர்குல பெண் சபரி என்கின்ற பெண் வாழ்ந்து வந்தால், அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையின் மீது நாட்டமில்லை. இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இறைவனிடத்திலே சரணாகதி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியம், துறவியாக வேண்டும் என்கின்ற எண்ணம். பல முனிவர்களிடத்தில் போய் கேட்டு பார்த்தால் தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று, நீ வேடர் குலத்தை சார்ந்தவள், உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என மறுத்துவிட்டார்கள். மாதங்க முனிவர் இந்த பெண்ணின் பக்தியை கண்டு, அறத்தை கண்டு, ஒழுக்கத்தை கண்டு தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டார். புதுமான பணிகளை செய்து கொண்டு இறை பக்தியில் மூழ்கியிருந்தார் சபரி. தன் மகளை போல பார்த்து கொண்டார் மாதங்க முனிவர். ஒரு நாள், மகளே, நான் இறக்கிற தருவாய் வந்து விட்டது என்று சொல்ல அப்படியே தேம்பி தேம்பி அழுதாள் சபரி. நீ கவலைப்படாதே, நான் சொர்க்கத்துக்கு போய்விடுவேன், நீயும் ராமலட்சுமணன் இரண்டு பேர்

0: வருவார்கள். அவர்களுக்கு பூஜை செய்து உன் பிறவி பெருங்கடனை முடித்துவிட்டு நீயும் சொர்க்கத்துக்கு வந்துவிடு, நாம் அங்கு சந்திப்போம் என்று சொல்லி அவர் மண்ணுலக வாழ்க்கையை விட்டு பிரிந்து சென்றார். அந்த நாளுக்காக சபரி ஆவலோடு காத்திருந்தால், எதிர்பார்த்திருந்தால், ராம லட்சுமணன் வருவார்கள் வருவார்கள் என்று வலிமீது விழி வைத்து காத்திருந்தாள். அந்த நாளும் வந்தது. மாதங்க முனிவருடைய குடிலுக்கு ராம லட்சுமணர்கள் செல்லும் போது பக்கத்தில் இருந்த ரிஷிகள் எங்கள் குடிலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் ராமபிரான் யாருடைய குடிலுக்கும் ஆசிரமத்திற்கும் போகவில்லை. மாதங்க முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி நடந்து போய் கொண்டிருந்தார். அப்போது சில துறவிகள் சொன்னார்கள், சபரி வேடர் குலப்பெண், நீங்கள் அங்கு போகலாமா என்று கேட்டபோது வேகமாக நடந்த ராமர் ஒரு நிமிடம் நின்றார். அந்த துறவிகளை பார்த்து சொன்னார், எல்லாவற்றையும் துறந்தவர்கள்தான் துறவிகள், ஆனால் உங்களால் இந்த ஜாதி உணர்வை துறக்க முடியவில்லையே, நீங்களா உண்மையில் துறவிகள் என்றார். எல்லோரும் அவமானத்தால் தலைகுனிந்து நின்றார்கள். திடீரென ராமனும் லட்சுமணனும் சபரி குடிலுக்கு நுழைந்தவுடன் அந்த பெண்ணுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, கை கால்கள் ஓடவில்லை. ஐயோ, ராம லட்சுமணர்கள் வந்துவிட்டார்களே என்கின்ற மகிழ்ச்சி. உடனே இருவரையும் அமர வைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் பாத பூஜை செய்து மலர்கள் தூவி பாதங்களை கழுவி பூஜை செய்தாள். பிறகு இலை போட்டு கனிகளை வைத்தால் சாப்பிடுங்கள் என்று. அந்த கனிகளில் ஏற்கனவே யாரோ கடித்த அந்த சுவடு இருந்தது. லட்சுமணன் தன் அண்ணன் முகத்தை பார்த்தான். அண்ணன் ராமனும் புரிந்து கொண்டான். இதை பார்த்து கொண்டிருந்த சபரி, கருணாமூர்த்தியே, நீங்கள் முதன் முதலில் என் குடிலுக்கு வந்திருக்கிறீர்கள், புளித்த பழங்களை உங்களுக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு பழத்தையும் கொஞ்சம் கடித்து சுவைத்து பார்த்தேன், இனிப்பான பழங்களை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால் மனதில் துளியளவும் விஷமில்லாமல். அந்த பெண்ணின் வெகுளித்தனமான பக்தியை பார்த்து ராம லட்சுமணர்கள் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தார்கள். இந்த கதை தருகிற செய்தி ஒன்றுதான், இறைவன் எச்சில் பழங்களாக இருந்தாலும் நெஞ்சில் வஞ்சனை இல்லாமல் அன்பு ததும்ப தரும் உணவை ஏற்றுக்கொள்கிறான். இறைவன் விரும்புவது போலியான பகட்டான பக்தியை அல்ல, உள்ள தூய்மையான பக்தியை தான், அன்பை தான் இறைவன் விரும்புகிறான் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களே, நேருக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றி வரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 3,32,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 1,11,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே

0: மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்த நாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே 1000கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள்

தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும் மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின்போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும், பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக

0: பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின்போது மேற்குவங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும், பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள மூன்றடுக்கு குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்துர்க்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலக தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: Students, listen carefully.
7: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
8: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
1: Neergal ini kekkalam.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.

0: ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய வந்துட்டு ஜிம் ரிலேட்டட் இன்ஜுரிஸ், ஜிம்முக்கு போய் அங்கே இன்ஜுரி ஆகி வந்தவங்க நிறைய பேர். ஜிம்முக்கு போகிறதுடைய பர்பஸ் என்ன, நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அங்கே போய் ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறது வந்துட்டு அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. போன உடனே இப்போ பணம் கட்டுறோம், அங்கே ஜிம்முக்கு போகிறோம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்குறோம், அது முன்ன பின்ன யூஸ் பண்ணதே கிடையாது, அங்கே நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளும் ரொம்ப ஹெவியான வெயிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம எந்த பொசிஷனில் கரெக்டாக அந்த வெயிட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே நாளில் எதுவும் பெருசாகிடாது, பட் தொடர்ந்து ஒரு ஒரு மாதமோ இல்லை ஆறு மாதம் வரைக்குமோ அந்த மாதிரி தப்பான பொசிஷன்லேயே நீங்கள் வெயிட்டை தூக்கி தூக்கி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மெயினாக கழுத்து எலும்பு இடுப்பு எலும்பு ஜாயின்ஸ் வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும். அப்படி ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும்போது சிலருக்கு எலும்புக்கும் எலும்புக்கும் நடுப்புற இருக்கிற டிஸ்க் வந்துட்டு விலகி நரம்பு அழுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பேர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லுவோம். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணதுனால. ஸோ இதில் பேசிக் ப்ரிகாஷன் என்னென்னா, ஜிம்மு சூஸ் பண்ணும் போதே அங்கே ஒரு ட்ரெயினர் இருக்கிற மாதிரி ஜிம்மு சூஸ் பண்ணுறது நல்லது. உங்கள் கூடவே உங்களை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் மேற்பார்வை சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயினர் இருக்கிற ஜிம் சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ எல்லாருடைய ஒரு ஒருத்தருடைய உடம்பும் வேறுபடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை முன்கூட்டியே ட்ரெயினர்கிட்ட சொல்லி, எனக்கு இது மாதிரி பேக் பெயின் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று, எடுத்த உடனே நிறைய வெயிட்ஸ் தான் லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு தயவு செய்து அப்படி யோசிக்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்முக்கு போகிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போயிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணது எல்லாமே வீணாக தான் போயிடும். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு பண்ணால் கூட பரவாயில்ல, பட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். வாரத்தில் அட்லீஸ்ட் நாலு நாளைக்கு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் நீங்கள் சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணாலே போதும். இது சில வருஷங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்துட்டு பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு காமன் ப்ராப்ளம். ஸோ இது எப்படி நம்ம இந்த மாதிரியான ஒரு டைட் ஒர்க் ஸ்கெட்யூல் வச்சுருக்கிறவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்னா, அவங்களுடைய ஜென்ரல் ஒர்க் பேட்டர்ன் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மண்டே டு ஃப்ரைடே எனக்கு வந்துட்டு ஃபுல் டே கிட்டத்தட்ட 11 hours நான் ஒர்க் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும் வீட்டிலேயே காலையில் எழுந்த உடனே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு 15 minutes அது சொல்லி கொடுத்துட்டு, பர்டிகுலர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிப் அண்ட் பேக் அதை மட்டும் பண்ண சொல்லிட்டு, சாட்டர்டே சண்டே ஒரு 1 hour ஆர் 1.5 hours ஈச் டே. ஸோ டோட்டலாக அந்த வீக்கெண்ட் மட்டும் 3 hours ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes டெய்லி சிம்பிள் எக்ஸசைசஸ் வீட்லேயே பண்ணால் போதும். ஒரு சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாரத்துக்கே சேர்த்து 4 மணி நேரம் நீங்கள் டெடிக்கேட்டடாக ப்ராப்பராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸசைசஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு வாரத்துக்கே 4 மணி நேரம் தான். ஸோ அதை நீங்கள் எவ்ரிடே ஒரு ஒரு மணி நேரம் போய் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, வீக்கெண்ட்ஸில் மட்டும் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி அடுத்த வீக்கெண்ட் வரும்போது அந்த வாரத்துக்கானது பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பானது, இப்போ நம்ம வந்துட்டு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லை நைட் ஃபுல்லாக ஒரு பொசிஷனில் படுத்து தூங்கியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜாயின்ஸ் மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃபான பொசிஷனில் இருக்கும். அதோடய எழுந்து போய் நம்ம நேராக ஜிம்மில் போயிட்டு வெயிட்ஸை தூக்க ட்ரை பண்ணும்போது மசில் இன்ஜுரிஸ் ஒரு மசில் டேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஸ்ட்ரெச்சிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மசில்ஸ்க்குலாம் நிறைய பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும், ஜாயின்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் மொபிலிட்டி கொண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வெயிட்டை தூக்குறதே பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் ஸ்டிஃபான ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வெயிட்டை தூக்க ட்ரை பண்ணிங்கன்னா டேர் ஆர் இன்ஜுரிஸ் லிகமெண்ட் டேர்ஸ் ஆகிறது இல்லை மசில் டேர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஜென்ரலாகவே எல்லா ஜாயின்ஸுமே வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜிம்மில் பார்த்துருப்பீங்க, நெக் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன், ரிஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா டிகிரிஸ்லையுமே மூவ் ஆகும்போது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுது. ஸோ அதுதான் பேசிக் ஸ்ட்ரெச்சிங். அதை தவிர குறிப்பாக ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டு பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா கால் நரம்புங்க வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் தை மசில்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற மசிலை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அது இன்வேரியபிளி உட்காந்தே ஒர்க் பண்ணுறவங்களாம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அது ஃபோக்கஸ்டாக ஜாயிண்ட் ரொட்டேஷன் தவிர இந்த லெக் மசில் ஸ்ட்ரெச்சிங் நிறைய பண்ணணும்.
1: எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

பைக் அதிரடி தள்ளுபடி. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது இனிமையான பாடல்கள் வளம்பெறும் நேரம் சந்தோஷ சாரல். இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில் கவலனின் பாடல் வரிகளில் ஏஆர் அமீன் சக்தி ஸ்ரீகோபாலன் இணைந்து பாடிய பாடல் 10 தல திரைப்படத்திலிருந்து இதோ.

0: சூப்பர் சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTECH இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னீஷியன் கிரேட் 1, டெக்னீஷியன் கிரேட் 3 பிரிவில் மொத்தம் 6565 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ITI, டிப்ளமோ, BE, BSc முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல், 30 வயது வரை மற்றும் 33 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி இறுதி நாளாகும். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
11: நேரம் 7:39 நேரில் இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு வினா. சர்வதேச அளவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயரிய விருதான இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு, இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் இன்றைய பொது அறிவு கேள்வி. இலக்கியத்திற்காக சர்வதேச அளவில் உயரிய விருதாக கருதப்படக்கூடிய இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு வந்து இப்போது அண்மையில் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அந்த பெயர் என்ன அப்படிங்கிறதான் இன்றைய பொதறிவு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். சந்தோஷ சாரில் அடுத்த பாடல் யுகபாரதி பாடல் வரிகளில் திபு நினன் தாமஸ் இசையில் பிரதீப் குமார், கார்த்திகா வைத்தியநாதன் இணைந்து பாடிய பாடல் சித்தா என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். அந்த பாடலுக்கு முன்பாக
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
13: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
14: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
15: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா.
3: தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 150 கண்ணாடியாக தண்ணீர் வரத்து உள்ளது.

சந்தோஷத்தார நிகழ்ச்சியை கற்றுச்சு கொண்டிருக்கும் நேரம் 7:48. நேர்கள் கவனத்திற்கு, அறிமுக நேர்கள் கவனத்திற்கு, இன்று காலை 8 இன்றைக்கு பொன்னியின் புதுப்புணர்ல அறிமுக நேர்களை உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கட்சவி மூலமாக அறிமுக நேர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து லோத்திகாவோடு இணைந்து பாடிய பாடல், விஷ்ணு யதவன் பாடல் வரிகளில் லியோ என்ற திரைப்படத்திலிருந்து வளம் வர இருக்கு. இது வந்து பாடல்

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: Students, listen carefully.
5: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
6: Admission nadaiperugirathu Vaishya kalluri, Ayodhya Pattinam, Salem.
7: சந்தோஷ சரல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் மாமன்னன் திரைப்படுத்திருக்க ஏர் ரகுமான் இசையில் யோகபாலதி பாடல் வரிகளில் விஜய் யேசுதாஸ், சக்தி ஸ்ரீகோபாலன் இணைந்து பாடிய பாடல் வளம்பெற இருக்கு. பாடலுக்கு முன்பாக

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

சந்தோஷ சரல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். இன்றைக்கி கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி, சர்வதேச அளவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயரிய விருதான இன்டர்நேஷ்னல் புக்கர் பரிசு எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா, புக்மன் இன்டர்நேஷ்னல் புக்கர் பரிசு அப்படின்னு வந்து இதற்கு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. நேர்களை புக்மன் பிலான்ட்ரோபிஸ் அப்படிங்கிற அறக்கட்டளை வந்து இந்த பரிசுக்கான நிதியை வழங்க முன்வந்ததை அடுத்து புக்மன் இன்டர்நேஷ்னல் புக்கர் பரிசு அப்படின்னு இந்த விருதுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த பொது அறிவு வினாவிடையோடு நிறைவேற்கப்படுகிறது.

0: சேலம் மற்றும் திருச்சி மகளின் மகள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று ஜூலை 6, அது ஒரு வகுப்பறை. உணர்ச்சி மிகுந்த நிலையில் ஆங்கில இலக்கியத்தை அழகுபட எடுத்து மொழிந்து கொண்டிருந்தார் பேராசிரியர். அவர் பேராசிரியர் மட்டுமல்ல, அந்த கல்லூரியின் முதல்வரும் கூட. டென்னிசன் எழுதியிருக்கக்கூடிய ஆர்தரின் இறுதி நாள் என்கிற பாடலில் வரக்கூடிய ஒரு அற்புதமான உவமையை அந்த பேராசிரியர் பெருந்தகை எடுத்து மொழிந்து கொண்டிருந்தார். நீரில் படகு சென்று கொண்டிருக்கிறது, துடுப்பின் இரண்டு புறங்களும் அந்த நீரை பின்னோக்கி தள்ளிக்கொள்ள அந்த படகு முன்னோக்கி நடக்கிற இயங்குகிற அழகிய காட்சியை விரித்து செல்கிற போது ஒரு பறவை தன்னுடைய சிறகுகளை விரித்து விசிறும்படி காற்றில் நீந்தி செல்கிறது என்று அந்த உவமையை நயம்பட விளக்கிய அந்த பேராசிரியர் திடீரென்று நிறுத்திவிட்டு, இப்படி ஆங்கிலத்தில் சொல்லுகிற உவமையைப் போல உங்கள் தமிழில் ஏதாவது உண்டா என்று சற்றே ஏளனமாகவும் இலக்காரமாகவும் கேட்டுவிட்ட துணியில் உணர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த வகுப்பறையின் மாணவராக இருந்த ஒருவர் எழுந்து நின்று பதில் சொல்ல தொடங்கினார். நீங்கள் பாராட்டி பேசுகிற டென்னிசன் பிறப்பதற்கு 9 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே எங்கள் கவிஞர்கள் இத்தகைய உவமைகளை கையாண்டிருக்கிறார்கள் என்று அவர் எடுத்து சொல்ல, அப்படி எது என்று அவர் திருப்பி கேட்டார். யோசிக்காமல் அடுத்த கணத்தில் அவர் சொல்லிய பாடல் கம்பராமாயணத்தில் குகப்படலத்தில் வருகிற பாடல். விடு நனி கடிது என்றான் மெய்யுயிர் அணையானும், முடுகினன் நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய், கடிதினின் மட அன்ன கதியது செல நின்றார், இடருற மறையோரும் எரியுரு மெழுகானார் என்று பாடலை பாடி காட்டி அதன் விளக்கமும் சொன்னார். அந்த படகு அன்னப்பறவை போல நீரை கிழித்து செல்லுகிற காட்சி தோன்றியது என்று விளக்கம் சொன்னவுடன் கேள்வி கேட்ட பேராசிரியர் அவரை திட்டவோ குறை சொல்லவோ இல்லாமல் அந்த மாணவர் இருக்கும் இடத்தை நாடி வந்து கைகுலுக்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். அப்படி பாராட்டிய பேராசிரியர் சென்னை கிறித்தவ கல்லூரியின் முதல்வர், அவர் வகுப்பில் இருந்து பாடம் கேட்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி. இந்த பெயர் பலரும் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழுக்காக தன் பணிகளை திடம்பட ஆற்றிய சூரிய நாராயண சாஸ்திரி என்கிற வடமொழி பெயரை கூட தனித்தமிழாக மாற்றி பரிதிமார் கலைஞர் என்கிற பெயரோடு உலவிய பெருந்தகைதான் அந்த மாணாக்கர். அவருடைய பிறந்த நாள் இன்று. எழுத்தும் பேச்சும் இயக்கமும் தமிழ் திறம்பட வேண்டும் என்பதற்காக உழைத்த அந்த பெருமகனாரை இந்த உலகத்திற்கு தந்தது மதுரையை ஒட்டியிருக்கக்கூடிய விளாச்சேரி என்கிற கிராமம்தான். சிறந்த எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் மொழி வல்லமையும் நிரம்பி இருக்கக்கூடிய இவர் 3 மொழிகளிலும் சிறந்தவராக திகழ்ந்தார். கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பதை உயர்தனி செம்மொழி என்கிற சொல்லின் மூலமாக உலகிற்கு அடையாளப்படுத்தினார். இயற்றமிழோடு நாடகத் தமிழுக்கான நல்ல நூல்களையும் எழுதியவர் பரிதிமார் கலைஞர். கலாவதி, ரூபாவதி ஆகிய நாடகங்களை எழுதியதோடு அந்த நாடகத்தின் தலைமை கதாபாத்திரங்களாக திகழ்கிற கலாவதி, ரூபாவதி ஆகிய பெண் பாத்திரங்களையும் தானே ஏற்று திறம்பட நடித்த பெருமைக்குரியவர் பரிதிமார் கலைஞர். பயாலஜி என்பதை உயிர்நூல் என்றும், ஆர்டர் ஆஃப் நேச்சர் என்பதை இயற்கை ஒழுங்கு என்றும், ஸ்நாக்ஸ் என்பதை சிற்றுண்டி என்றும் அழகிய தமிழில் திறம்பட மொழிந்த அந்த பெருந்தகையின் பிறந்த நாள் என்று. பிறப்பும் இறப்பும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்றாலும் இருப்பு என்பது சுவாசித்து உண்டு உயிர்த்து வாழ்வதல்ல, என்றும் நிலை பெறுகிற பணியினை நன்று என்று ஆற்றுவதுதான் வரலாற்றில் இடம்பெறுவதற்கான வழி என்பதை உலகத்திற்கு உணர்த்திய

0: உயர்ந்த சான்றோர்களில் ஒருவராக உயர்தனை செம்மொழிக்காக தன் உழைப்பை திறம்பட நல்கியவராக பரிதிமார் கலைஞரை இன்று நினைவு கூறுகிறோம். இன்று அவர் பிறந்த நாள் என்றாலும் அவர் செய்த நன்று ஒன்று என்கிற நிலையில் இந்த மொழிக்கு அவர் ஆற்றிய திறமும் அதற்காக தன் பெயரை மாற்றிய பெருமையும் வரலாறு நினைவுகூரத்தக்கது. இன்று மட்டுமல்ல, என்றுமே அவரை நன்று என்று நினைவு கூறுவோமாக.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்பினல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: மற்றும் தேவையான
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
2: புதிய பாடல்களை நேர்கள் அறிமுக நேர்கள் கேட்டு ரசிக்க இணையம் நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புணல். இந்த நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0343-42 என்ற முன்னணி பெண்ணோடு 24-40-30 24-40-31 ஆகிய எண்களை அழைக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடலை அறிமுக நேர்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0343-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். பொன்னியின் புதுப்பினல இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் வாரிசு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் வாரியங்காவல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து குளஞ்சிநாதன், கதிரவன், வசந்தி, வெற்றி செல்வி, மணிசேகர் ஆகியோர் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்டுள்ள அந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக
8: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
9: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCom, BCom CA, BCA, BBA, MCom, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
8: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
9: கான்டாக்ட் 9524936156.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தாட்கோ மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் CAD, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சர்

0: மேனுஃபேக்சரிங் சிஏஎம் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு பிஇ மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ தேர்ச்சி பெற்றவர்கள், 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ளவர்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். இதற்கான பயிற்சி காலம் 90 நாட்கள் ஆகும். பெரம்பலூர் மற்றும் சேலத்தில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் தங்கி படிக்கும் செலவினை தாட்கோ வழங்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கப்படும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். எனவே இந்த பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேரம் 8:17:46 நொடிகள். கேட்டு கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். அறிமுக நேயர்கள், அவங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிலவுக்கு என்மேல் நடிக்கவும் திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஓசூரிலிருந்து ஆஷா விரும்பி கேட்டிருக்காங்க. இது அந்த பாடல்

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் வந்துள்ள அறிவிப்பு, வேலையை பெற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் UIEGPE திட்டம் மூலம் கடன் மற்றும் மானியம் வழங்கப்படுகிறது. வியாபார தொழில்கள் துவங்க 15 லட்சம் ரூபாய் வரையும் அல்லது திட்ட மதிப்பில் 25% மானியம் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள்: குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், பொது பிரிவை சேர்ந்தோர், 18 வயதிற்கு மேல் 45 வயது வரை உள்ளவர்கள், சிறப்பு பிரிவினர் 55 வயது வரையும், குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள்ளும் இருக்க வேண்டும், பயனாளிகள் திட்ட மதிப்பீட்டில் 10% முதலீடு செய்ய வேண்டும், SC ST BC MBC சிறுபான்மையினர், பெண்கள், முன்னாள் படைவீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் 5% வரை முதலீடு செய்தால் போதுமானது. மேலும் இது குறித்து விவரங்களை அறிந்து கொள்ள 0 43 42 23 08 92 என்ற தொலைபேசி எண்ணையோ, 89 25 53 39 41 என்ற அழைப்பேசி எண்ணையோ, 89 25 53 39 42 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 8:23 பொன்னியின் புதுப்பொன்னல அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் அறிமுகமே வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
2: நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார. மலர்குடிங்க சார்.
1: மலர்குடி, என்ன பாடல் கேட்கலாம் மலர்குடிமா?
2: சார், அநேகன் படத்துல இருந்து இது ஒரு பாடல் போடுங்க சார்.
1: சரி, அநேகன் படத்துல இருந்து உங்களுக்காக கண்டிப்பா ஒரு பாடல் வழங்கிடுறோம். பாடலுக்கு முன்பாக
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.

0: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தருமபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை கேட்கலாம்.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். திங்கட்கிழமை வந்துட்டாலே ஒரு ஒரு மகிழ்ச்சி பரவுது. நம்ம பல பேருடைய வாழ்க்கையில எப்ப சோர்வு வருது அப்படின்னா, அவங்க வந்து ஏதேனும் முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில தோல்வி ஏற்படுச்சுன்னு வைங்களேன், உடனே அவங்களுக்கு வந்து இனி என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலை ஏற்படுது. ஒரு வியாபாரத்தில் நஷ்டமோ, ஒரு தேர்வில் தோல்வியோ, அல்லது தொடங்கிய வேலையில் ஒரு முடிவு

0: வராது இல்லையோ, இந்த நிலை வந்தால் என்ன செய்வது? எல்லாத்த காட்டிலும் விஞ்ஞானத்தினுடைய மாற்றங்கள் காரணமாக கூட சில நேரங்கள் என்ன ஆகும்னா நாம் பாதிக்கப்படுவோம். ஒரு இதுவும் இருக்காது, ஆனால் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு அது ஏதோ ஒன்று மாறும். சிகாகோவில் ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரி தண்ணி இருக்கப்பையும் பார்த்துருக்கேன், தண்ணி இல்லாமல் உறைஞ்சி போனப்பையும் பார்த்துருக்கேன். அந்த ஏரி வந்து அதனுடைய ஒரு புறம் இங்கேயும் மறுபுறம் வந்து கனடா நாட்டினுடைய எல்லை வரைக்கும் இருக்குது. கப்பல் போகும், அதில் படகெல்லாம் போகும். அதனுடைய கரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்பெல்லருடைய அந்த அலுவலகம் இருக்குது. எனக்கு ராக்பெல்லரை எப்படி பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, சாவி அவர்கள் எழுதின வாஷிங்டனில் திருமணம்ங்கிற ஒரு நகைச்சுவை நாவல் ஆனந்தோடல வந்துச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது. அப்போ ஒரு பாரம்பரியமான இந்திய கல்யாணம், ஒரு பிராமண வீட்டு கல்யாணம் அங்கே ராக்பெல்லர் வீட்டில் நடந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி சாவி சொன்னாதன் எழுதியிருப்பார். ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பலர் படித்து முன்னுக்கு வர காரணமாக இருந்தது அதுதான். இப்போ அவருடைய வரலாறு நான் படித்தப்போ ஒரு ஆச்சரியம் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய எண்ணெய் கிணறுகள், அதை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணெய் கிணறுகளுக்கு முழுவதும் அதிபதியாக இருந்தவர் அவர் தாங்கிறாங்க ராக்பெல்லர். அப்படி அவர் பெரும் செல்வத்தோடு இருந்தபோது ஒரு பெரிய மாற்றம் அவருடைய தொழிலில் வந்ததா. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? இவரோடு போட்டி போட்டவர்களா, இவரோடு வேற வியாபார போட்டிக்கு வந்தவங்களா? அவங்கெல்லாம் யாரும் இல்லைங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சிருக்காரு அந்த காலத்தில். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் எண்ணெய் கிணறுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மண்ணெண்ணெய்ங்கிற அந்த பொருள் அது வீடுகளுக்கு விளக்காக பயன்பட்டுருக்கு. நான் கூட சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன், சாயங்காலம் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஹரிக்கேன் விளக்கு, அந்த ஹரிக்கேன் விளக்கை தொடச்சி வச்சு அதை கோலப்பிடி போட்டு இப்படி நல்லா இது பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடியாக வச்சு திரி ஏற்றி இறக்கலாம். இப்போ அந்த மண்ணெண்ணெய் உலகம் முழுவதும் பயன்பட்டுக்கிட்டு இருந்தது. இவர் மின்சார பல்பை கண்டுபிடிச்சு அது எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பித்த உடனே இந்த எண்ணெயினுடைய விற்பனை குறைஞ்சி அவருடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுது. இப்போ நஷ்டம் ஏற்பட்டால் யார் மேலே என்ன நம்ம கேஸ் போட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபி கேமரா பற்றி சொல்கிறோம். ஈஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறவர் தான் கேமரா இதை கண்டுபிடிக்கிறார், கலர் ஃபிலிம் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேமராவுக்கு இன்னொரு கேமரா கம்பெனி எதிரி இல்லை. செல்ஃபோனில் கேமரா வந்தோடனே எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறத இதுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இப்படி ஆகிப்போச்சு. இப்போ அவருடைய அந்த கம்பெனிகள் நஷ்டத்தில் வந்தபோது யாரையும் திட்டல, யாரையும் வையலை, ஒன்றும் பண்ண முடியல. அதே நேரத்தில் 1903 ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுறப்ப உடனடியாக என்னாச்சுன்னா, அதீதமான ஒயிட் பெட்ரோல்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் தேவையாக இருந்துச்சு. இப்போ விளக்குக்கு இருந்த எண்ணெய் விமானத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் 2003 அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அங்கே அப்போ அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தவர் இந்த 2003 அங்கே வர்றாரு. எங்கள் முதல் விமானம் பறந்த பகுதி நார்த் கரோலினா இருந்து ஒரு 4 hours டிரைவில் போகணும். இப்போ அந்த விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே மீண்டும் எண்ணெய் கிணறுகளுடைய பங்குகள் கூடி அவர் உச்சத்துக்கு வந்துட்டார். இப்போ பாருங்க, ஒரு சோர்வு ஏற்பட்டு ஒரு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறப்ப உடனே சோர்ந்து போகக்கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம் மாற்று அப்படின்னு யோசிக்கணும். மு மேத்தா அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுக்கவிதையினுடைய பிதாமகர்களில் அவரும் ஒருவர், சேராசர் கல்லூரி மாணவர், பெரிய கொளத்துக்காரர். அவருடைய வாழை மரம் பற்றிய கவிதையில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயரோ வாழை, நான் மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால் பதித்து வீசும் புயற்காற்றை விழும்பறையில் நின்றதிருப்பேன். நின்றதிருத்த முடிவினில் நான் நிலத்தில் விழுந்து விட்டால் என் கன்றுதிருக்கும், கன்றுகளின் கன்றுதிருக்கும். ஏன் மரங்களில் ஏழை தெரியுமா? அதுக்கு கிளைகள் கிடையாது. கிளைன்னா சுற்றம், சொந்தக்காரவங்க. ஒரு வாழை மரம் புயல் காற்றை தாங்குற அளவுக்கு தாங்குமா? ஒருவேளை விழுந்துட்டா அதுக்காக அது பயப்படாது, அதனுடைய பக்கக்கன்று மேலே வந்து மீண்டும் போராட்டத்தை தொடங்கும். நமக்கு அந்த மாதிரியான அடுத்தடுத்த எண்ணெய் அலைகள் வருகிற போது அவற்றின் மூலமாக சாதித்துக்காவிட முயல வேண்டும். இந்த சாதனைகளை மனத்தில் வைத்து கொண்டால் எதனையும் ஜெயித்து காட்டலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி.

0: சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
1: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: Students, listen carefully.
4: Salem la best arts and science college na nama Vaishya College da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta solligide polam.
5: Admission nadi perigirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: நேர்கள் கிட்ட கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்பினில் அடுத்த பாடல் சிறை திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாமக்கல் பகுதியிலிருந்து விஸ்வா விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடலை நாம் கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக,
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி

0: தோல் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால். முகத்தில் கருமா சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: முகத்தில் கருமா சைபால்
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
3: இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்துருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமாக 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்போ முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால் தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினால தான் தாயாருடைய சுகதுக்கங்களை கண்டு நானும் சுகதுக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னென்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சி விட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானா அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்கிற அனுபவம். நாலாவது காரணம் என்னென்னா கருணை. எனக்கு முன்னே பின்ன தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமாக நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார், நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதாக ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார். அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் வர்ற பாத்திரங்களோடு நாம் ஒன்றி போயிடுறோம். அதில் வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்கிற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆகக்கூடி ஒட்டு மொத்தமாக யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமாக தான் நாம் வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடைகிறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்கள் சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசில் இன்பம், ஆரம்பித்த உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால். முகத்தில் கருமா சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: தருமபுரி மாவட்ட ஆட்சி தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, சிறுபான்மையினருக்கான பல்வேறு கடன் உதவிகளை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தனிநபர் கடன் பர்சனல் லோன், கல்வி கடன் எஜுகேஷனல் லோன், சுய உதவிக்குழு கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் ஆகிய திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த கடன்களை பெற விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் சிறுபான்மையினர் மத சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் அல்லது குடும்ப அட்டை, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் உதவி தேவைப்படுவோர் திட்ட அறிக்கை அதாவது தங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆகியவற்றை ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தையோ, மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தையோ, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: இனிமையான பாடல்கள் அறிமுக நேயர்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் நேரம் 8:53. இது பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் இந்தியன் 2 அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ராஜேஷ்குமார் விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்பாக
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: நேர்களை பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேய உள்ளங்களுக்கும் நன்றிகள்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நரையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: நேரம் காலை 9 மணி, தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 நேயர்களை இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: சர்சிவி ராமன் தான் கண்டறிந்த ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட் என்ற அந்த ஆய்வு முடிவு வெளியிடப்பட்ட நாள்தான் பிப்ரவரி 28. அந்த நாளை அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்திய நாடு தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடுகிறது. அந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்காக, ராமன் விளைவு கண்டுபிடிப்பிற்காக சர்சிவி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நோபல் பரிசு அவருக்கு கிடைக்கக்கூடாது என்று வெள்ளை ஏகாதிபத்தியம், ஆங்கில ஏகாதிபத்தியம் அவருக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களை கூட மறைத்தது. கடைசியில் ஒரு நிபந்தனை விதித்தது, விருதை மட்டும், நோபல் பரிசை பெற்றுக்கொண்டு எதுவும் பேசாமல் வர வேண்டும் என்று. உடல் நோயுற்ற நிலையில் தன் அறிவியல் கண்டுபிடிப்புக்கு உலகம் தந்திருந்த அந்த பெருமையை ஒற்றை வரியில் அந்த விழாவிற்கு சென்ற சர்சிவி ராமன் அவர்கள் சொல்வார்கள். ராமன் விளைவு என்ற அரிய கண்டுபிடிப்பு உலகமெங்கும் பேசப்பட்ட போது அதற்காக கிடைத்த நோபல் பரிசின் பெருமையை என் தேசத்திற்காக போராடுகிற விடுதலை வீரர்களுக்கு, தேசபக்தர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வருவார். அந்த அறிவியல் கண்டுபிடிப்பிற்காக, ராமன் விளைவு என்ற அற்புதமான அந்த கண்டுபிடிப்புக்காக பெறப்பட்ட நோபல் பரிசு பெறப்பட்ட அந்த நாளை, அந்த கண்டுபிடிப்பு வெளியிடப்பட்ட அந்த நாளை பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். நம்முடைய குன்றக்குடியில் சுதேசி அறிவியல் இயக்கம் என்று தேசிய அறிவியல் தினத்தையும் இணைத்து நாம் கொண்டாடும். தேசிய அறிவியல் தினத்தன்று சுதேசி அறிவியல் இயக்கம் கண்காட்சிகளை நடத்தும். கிராமப்புறத்து மாணவர்களை அறிவி

0: அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களாக அறிவியல் விஞ்ஞானிகளாக வளர்க்கிற முயற்சி அது. தேசிய அறிவியல் தினத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினத்தன்று கிராமப்புறத்து பள்ளி மாணவர்கள் அறிவியல் கண்காட்சியை பங்கேற்பார்கள். அவர்களே சுயமாக கண்டுபிடிப்புகளை உருவாக்குவார்கள். அப்படி ஒரு அறிவியல் கண்காட்சியில் நான் பங்கேற்ற போது ஒரு மாணவன் ஒரு கிராமத்தை வடிவமைத்திருந்தான். அந்த கண்காட்சி உடப்பியா வில்லேஜ் என்று ஒரு மாதிரி கிராமம், கற்பனை கிராமம் அது. அங்கு எல்லோரும் எல்லோருக்குமாக வாழ்ந்தார்கள். ஒருவர் எல்லோருக்காக, எல்லோரும் ஒருவருக்காக என்று வாழ்கிற வாழ்க்கை முறை அங்கு இருந்தது. கூட்டுறவு முறையில் இயங்குகிற தொழிற்சாலைகள் இருந்தன. சர்வமத வழிபாட்டு மையங்கள் இருந்தன. அங்கு அமைதி பூத்துக்குலுங்கியது. இயற்கையும் பசுமையும் இருந்தது. இந்த கிராமத்திற்கு அவன் சூட்டிய பெயர் உடோப்பியா வில்லேஜ். இப்போது அந்த மாணவனிடம் நான், இந்த கிராமத்தில் நீ எப்போது வாழப்போகிறாய் என்று நான் கேட்டேன். இப்போது சாத்தியமில்லை, இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அப்போதுதான் ஆசிரியர்களிடம் நான் சொன்னேன், நம்முடைய மாணவர்களுக்கு நீங்கள் அறிவியலை கற்றுக் கொடுங்கள், வரலாற்றை கற்றுக் கொடுங்கள், இந்த மண்ணில் மறைந்து போன மன்னர்களின் வரலாறுகளை கற்றுக் கொடுங்கள், மண்ணியலை கற்றுக் கொடுங்கள், விண்ணியலை கற்றுக் கொடுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு நீங்கள் குறிப்பாக கற்றுத்தர வேண்டியது தன்னம்பிக்கை என்ற அதி அற்புத ஆயுதத்தை நீங்கள் கற்றுத்தர வேண்டும். அந்த மாணவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அந்த மாணவன், என் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை உருவாக்குவேன், அந்த கிராமத்தில் வாழ்ந்து காட்டுவேன் என்று நம்பிக்கையோடு சொல்லியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிராமம் உருவாக அவன் 100 ஆண்டுகளை ஒத்தி போட்டான். அதுதான் நமக்கு அதிர்வை தந்தது. அதனால்தான் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை என்ற அதியற்புத ஆயுதங்களை கற்றுத்தாருங்கள் என்று நாம் வேண்டுகோள் விடுத்தோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: நேரம் காலை 9:05. தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
12: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இது வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்து பேச இருக்கிறோம். இன்னைக்கு அதற்குண்டான சர்வதேச தினமாக நாம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது வேர்ல்டு ஜூனோசிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளை ஒட்டிய ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாப்பாரப்பட்டி பிக்கிலி கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் கே தசரதன் அவர்கள் நேரலையில் நமக்கிடையே நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் ஜூனோட்டி

0: நோய்கள் என்று அழைக்கப்படுது. இந்த நோய்கள் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை அல்லது ஒட்டுண்ணிகள் மூலம் பரவக்கூடியதாக கருதப்படுது. நாய்கள், பூனைகள், வவ்வால்கள், எலிகள், பறவைகள் மற்றும் காலடிகள் போன்ற விலங்குகளிலிருந்து இந்த நோய் மனிதனுக்கு ஏற்படுது. ராபிஸ், லெப்டோஸ்பிரோசிஸ், பறவை காய்ச்சல் நோய், புரூசோலைசிஸ் போன்றவை முக்கியமான ஜூனோடிக் நோய்களாக சொல்லப்படுறாங்க. விலங்குகளுடன் தொடர்பு கொள்ளும் போது சுகாதாரத்தை பேணுதல், செல்லப்பிராணிகளுக்கு முறையான தடுப்பூசி செலுத்துதல், சுத்தமான மற்றும் நன்கு வேக வைத்த உணவுகளை உட்கொள்ளுதல், விலங்குகள் கடித்தால் அல்லது கீறினால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகள் பெறுதல் இந்த நோய்களை தடுக்க முடியும் அப்படின்ற சிறு குறிப்பும் இருக்கு. இது குறித்து நம்ம மேலும் விரிவா பேச இருக்கிறோம். இது குறித்து உங்களுக்கும் சந்தேகம் ஏற்படலாம். சந்தேகம் ஏற்பட்டா நீங்க அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு எண் 24-40-31 என்ற எண்ணில் அழைக்கலாம். அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைத்து பேசலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சார் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து ஜூனோசிஸ் டே. இந்த நாள் ஒரு அனுசரிக்கப்படுறதுக்கான ஒரு காரணம் என்னவாக இருக்கு?
1: அனைத்து எப்பம் நேயர்களுக்கும் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக சர்வதேச விலங்குவழி நோய் பரவும் தினத்தை முன்னிட்டு, அதாவது வேர்ல்டு ஜூனோசிஸ் டே என்று அனுசரிக்கப்படுகிறது. பல தொற்றுநோய்கள் வந்து நாட்டில் இருக்குது. அது வந்து வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சான், அதே மாதிரி ஈஸ்ட்டு, ஒட்டுண்ணிகள், அது மட்டும் அல்லாது உடலிலே உருவாகக்கூடிய ஒரு வகை பிரையான்ஸ் என்று சொல்லக்கூடிய பல நச்சு உயிர்களால் ஏற்படுகிறது நோய்கள். இது கால்நடைகள், விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகள், மனிதர்கள் என்பது பாரபட்சத்தோடு அணுகும்போது தான் இந்த நோய்கள் பரவுகிறது. இதிலே வந்து ஜூனோசிஸ் என்பது விலங்குகளிலுமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை குறித்து நாம் பார்ப்போம் இன்று. இதில் முதலில் ரேபிஸ் நோய் குறித்து லூயிஸ் பாஸ்டர் என்பவர் 1885 பிரெஞ்சு அறிவியலாளர் அவர்கள் ஒரு சிறுவனிடம் கண்டறிந்து அதற்கு தடுப்பூசியும் செலுத்தி வெற்றி கண்டுள்ளார். அந்த நோயிலிருந்து அச்சிறுவனை காப்பாற்றியுள்ளார். அந்த தினத்தை அனுசரிக்கும் விதமாக ஜூலை 6 அன்று சர்வதேச ஜூனோசிஸ் டே கொண்டாடப்படுகிறது. இதுதான் இந்த நாளின் சிறப்பாகும்.
0: சரி சரி. இப்போ நகர்ப்புறங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக நம்ம வளர்க்கக்கூடிய விலங்குகள்னா நாய்கள் மற்றும் பூனைகள். அதை தாண்டி பறவைகள்லாம் இப்போ தான் நிறைய பேர் வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்லன்னு பார்த்தா நம்ம ஆடுகள், மாடுகள், கால்நடைகள் எல்லாமே வளர்க்குறோம். இப்போது நம்ம நகர்ப்புறம்னு எடுத்துப்போம். நாய்கள் வளர்க்கும் போது என்னென்ன மாதிரியான சுகாதாரத்தை நம்ம பேணணும், அதிலிருந்து என்ன மாதிரியான நோய்கள் நமக்கு ஏற்படும்?
1: அதாவது நகர்ப்புறம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இன்றைய காலகட்டத்தில் வந்து தனி குடும்பம் என்பது மிகவும் பிரசித்திரமாக பெற்று நல்ல முறையில் போயிட்டுருக்கு. ஒன்று. இரண்டாவது வந்து நிறைய வேலை பழுவின் காரணமாக அவர்கள் வீட்டிலே ஒரு செல்ல பிராணிகளாக, அதாவது பறவை இனங்கள், பூனைகள், கோழிகள், அதே மாதிரி நாய்கள், மேலும் சில குட்டி குட்டி விலங்கினங்கள்லாம் வந்து செல்ல பிராணிகளாக வளர்த்து கொண்டு இருக்கிறாள். அது வந்து அவர்களோடவே ஒன்றி உறவாடி அவர்கள் கூடவே நாள் முழுவதும் இருக்குது. அதற்கு வந்து அவர்கள் வந்து உணவளித்தல், நோய் தடுப்பு முறைகள், பராமரிப்பு முறைகள் என பல வழிகளில் வந்து பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அதற்கு தான் வந்து நாய்கள் பூனைகள் மூலமாக அதிகப்படியாக மற்றும் உயிர் சேதத்தை விளைவிக்கக்கூடிய நோய்களில் வந்து ரேபிஸ் வந்து முதன்மையானது. அந்த நோய்க்காக தடுப்பூசிகள் வந்து பல ஆண்டுகளாக செலுத்தி கொண்டிருக்கிறோம். முதன் முதலில் ரேபிஸ் தடுப்பூசிக்கு தான் இந்த உலக சுனோசிஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை பல பரிணாமங்களை கண்டு சுனோசிஸ் டேவில் ரேபிஸ் நோய்க்கு, அதாவது முன்னரே தடுப்பூசி செலுத்தி கால்நடைகளுக்கும் சரி, கால்நடைகளை கையாளும் கால்நடை மருத்துவர்கள் முதல் செல்லப்பிராணி உரிமை

0: பணியாளர்கள் வரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தடுப்பூசி செலுத்தி கொண்டால் அந்த வெறிநோய் கடியிலிருந்து நம்மையும் பார்த்து கொள்ளலாம். அதே போல் நம்முடைய கால்நடைகள், அதாவது 3 மாதங்கள் ஆன நாய்க்குட்டிகள் மற்றும் பூனைக்குட்டிகள், பூனைகள் அனைத்திற்கும் தடுப்பூசி செலுத்தி ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு முறை வந்து பூஸ்டர் அப்படின்ற ஊக்குவிப்பு தடுப்பூசியும் செலுத்தி நம்முடைய செல்லப்பிராணிகளை வந்து பாதுகாத்து வளர்க்கலாம். மேலும் பல நோய்கள் வந்து இருக்குது, அதில் வந்து லெப்டோஸ்பைரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மஞ்சள் காமாலை நோய் உருவாகிறது. இதுவும் வந்து மிகவும் கொடூரமான ஒரு கல்லீரல் அயற்சியை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும், மனிதர்களுக்கும் சரி செல்லப்பிராணிகளுக்கும் சரி. மேலும் மற்ற நம்முடைய மாடுகள் என்று சொல்லக்கூடிய பண்ணை விலங்குகளுக்கும் இது பரவி நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்கும் வந்து தடுப்பூசி உள்ளது. அதற்கு இணையாக ஒரு 6 வகையான நோய்களுக்கு சேர்த்து ஒரே ஒரு தடுப்பூசி நாய்களுக்கு செலுத்தப்படுகிறது. அது 45 நாட்கள் வயது குட்டியில் செலுத்தி பின்னர் 15 நாட்களுக்கு ஊக்குவிப்பு தடுப்பூசி அதாவது பூஸ்டர் செலுத்தி கொண்டு ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு முறை பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தி கொண்டால் நமக்கு அந்த பரவல் நோய் குறைக்கலாம் என்பது கருத்து.
1: சரிங்க சார். இப்போ இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் சொன்னீங்க இல்லையா, அது வந்து நாய்கள்லேருந்து அதிகமாக பரவுதா இல்லை எல்லா விதமான கால்நடைகள்லேருந்துமே பரவுதா?
0: லெப்டோஸ்பைரா அப்படின்ற ஒரு வகையான இந்த கல்லீரல் அயற்சி நோயானது முதன்மையாக பரவக்கூடிய வழிமுறை பார்த்தா அப்படின்னாக்கா நீரினால் பரவக்கூடியது தான் அதிகமாக இருக்கும். அதாவது நகர்ப்புறங்களில் நகரமயமாதலில் வந்து முக்கியமாக எலிகள், அதாவது பேண்டிகுட்ஸ் என்று சொல்லக்கூடிய எலிகள், பெருச்சாளிகள், அப்புறம் அணில்கள் போன்றவற்றில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எச்சில் மற்றும் யூரின் வந்து கலக்கப்பட்ட தண்ணீரை நம்ம பயன்படுத்தும் போது, அதாவது சுத்தமாக சுகாதாரமாக இல்லாத இடத்திலும் மேலும் அதை காய வைத்து நன்றாக பயன்படுத்தாத இடத்திலும் இந்த நோய்க்கு வந்து அதிகமாக பரவறதுக்கான சாத்தியங்கள். மேலும் பூனை மற்றும் நாய்கள் வழியாகவும் அதோடைய எச்சங்கள் அப்புறம் யூரின்ஸ் மற்றும் அதோடய எச்சங்கள் வழியாக இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மேலும் இது நேரடியாகவும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடை மருத்துவர்களுக்கும் பரவுது. இரத்தத்தின் வழியாக நம்முடைய கை கண்கள் மற்றும் வாய்ப்பகுதிகளில் நேரடியாக படும் பொழுது அல்லது சிதறும் பொழுது இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: சரி சார். இப்போ ஒரு செல்லப்பிராணிகள் வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து இப்போ அவங்க வாங்கிட்டு வர சில பேர் குழந்தையிலேருந்தே வாங்கிட்டு வருவாங்க, இல்லை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வாங்கிட்டு வந்ததுலேருந்து அவங்க வளர்க்குற கடைசி ஸ்டேஜ் வரைக்குமே என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்ங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அதாவது செல்ல பிராணிகளை வாங்கிட்டு வந்து அவங்க முதல்ல வளர்க்கும் போது முதன்முறையாக செய்ய வேண்டிய வேலைகள் பார்த்தோன்னா தடுப்பூசி செலுத்துதல் தான் இதனுடைய முதல் வேலை. முதல் தடுப்பூசி 6 நோய்கள்னு சொல்லக்கூடிய கனைன் டிஸ்டம்பர், பாரா இன்ஃப்ளூயன்ஸா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா பார்டனல்லா, லெப்டோஸ்பைரா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வகையான நோய்களுக்கு ஒரு தடுப்பூசி 45 நாட்களில் செலுத்தணும். அதன் பிறகு 15 நாட்கள் கழித்து ஒரு தடுப்பூசி, ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை தடுப்பூசி செலுத்தினாலே ஓரளவிற்கு நோயிலிருந்து கால்நடையை பாதுகாக்கலாம். அடுத்து 3 மாதங்களுக்கு ரேபிஸ் எனும் வெறிநோய் கடி தடுப்பூசி செலுத்திட்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை வந்து ஊக்குவிப்பு தடுப்பூசி பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்தி கொண்டால் இதை பராமரித்து கொள்ளலாம் நோயிலிருந்து. அடுத்தபடியாக நோய்கள் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சாங்கல் மட்டும்தான் வருதில்லை, அது இல்லாமல் புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்மீன்ஸ், அதாவது உருண்டை புழுக்கள், தட்டை புழுக்கள், பட்டை புழுக்கள், நாடா புழுக்கள் என்று சொல்லக்கூடிய 3 வகையான புழுக்களிலுமிருந்தும் நமக்கு நோய்கள் வந்து வரும். அதற்கு முழு முதல் தடுப்பு நடவடிக்கை என்ன அப்படின்னாக்கா பூச்சி மருந்து கொடுத்தல், அதாவது டிவார்மிங் என்று சொல்லக்கூடிய பூச்சி மருந்தை கொடுத்து குடல் புழுக்களை வந்து அகற்ற வேண்டும். குடல் புழுக்கள் அகற்றுவதோடு குட்டிகளாக இருக்கும்போது 6 மாதம் வரை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு முறை வந்து குடற்புழு நீக்கம் செய்யப்பட வேண்டும். அடுத்து ஓராண்டு வரை 2 மாதத்திற்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை, அதன் பிறகு தொடர்ச்சியாக வாழ்நாள் வரை குடல் புழு நீக்கம் செய்ய வேண்டும். அந்த குடல் புழு நீக்க மருந்தினை வந்து சுழற்சி முறையில் அளித்து அனைத்து வகையான புழுக்களையும் வந்து சரியான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும்.
1: நேர் இருக்காங்க

0: இணைப்புல பேசலாம். வணக்கம், யார் எங்க இருக்கு?
1: வணக்கம், ஐயா சொல்லுங்க.
0: சொல்லுங்க, உங்களோட கேள்வி.
2: என்னுடைய கேள்வி வந்து இந்த செல்லப்பிராணிகள் வீட்டுல வளர்க்குறங்க, அதை நாம எடுத்து கொஞ்சிருங்க, அது நம்மளே கீறிட்டா ஒரு கடிச்சிட்டா என்ன செய்யலாம்? அது நேரத்தால நம்மளே கீறிடுது.
0: சொல்லுவாங்க சார், சொல்லுவாங்க.
1: நீங்க சொன்னது
2: நம்ம கொஞ்சம் போது
1: ஐயா, நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு.
0: சொல்லுங்க.
1: நீங்க காயப்பட்டு கீறினால் வந்து பார்த்தோன்னா, முதல்ல நீங்க அந்த நாயோ பூனையோ அல்லது பறவையோ வந்து தடுப்பூசி போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். தடுப்பூசி போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன நோய் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பூனைகள் நாய்கள் அப்படின்னாக்க ரேபிஸ் தடுப்பூசி நீங்க ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை போட்டிருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு 90% நீங்க பயப்படாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து சுத்தமாக தண்ணீர் வைத்து கழுவி சோப்பு போட்டு கிருமி நீக்கம் செஞ்சுட்டு நீங்கள் அதற்கான தடுப்பூசியை வந்து வெறுநாய்க்கடி தடுப்பூசியை வந்து செலுத்திக்கணும். மற்ற இது உங்களுக்கு விலங்குகள் அதாவது கோழிகள் பறவைகள் இந்த மாதிரி இருந்தது அல்லது கால்நடைகள் இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் அந்த இடத்த சுத்தமாக தண்ணீர் விட்டு ஆன்டிசெப்டிக் சோப் போட்டு கழுவிட்டு நீங்கள் அதற்கு தேவையான டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டெட்டானஸ் தடுப்பூசி அதோடு சேர்ந்து அந்த கடியின் ஆழத்தை பொறுத்தோ அல்லது கீரலின் ஆழத்தை பொறுத்தோ நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு மருந்துகள் வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று. இரண்டாவது பார்த்தோம்னாக்கா அதோட எச்சில் அதோட நீங்கள் யூரின் இதெல்லாமே வந்து நம்ம விளையாடும் போது அல்லது அதோட முடியிலிருந்து பரவக்கூடிய அந்த டேண்டர்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே வந்து சில நேரங்களையும் வாய்வழியாவோ கண் வழியாவோ மூக்கு வழியாவோ நமக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறல் இருக்குது. அதற்கு வந்து நீங்கள் அந்த விலங்குகள் அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, பூனை நாய் எந்த விலங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் விலங்குகள் பார்த்தோன்னா சுத்தமாக இருக்குதா, சுகாதாரமாக இருக்குதா, அல்லது தொற்று நோய்கள் இல்லாமல் இருக்குதா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திட்டு நீங்கள் வந்து அதற்கூட நீங்கள் விளையாடி கொஞ்சம் மகிழலாம்.
0: அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
3: அம்மா வணக்கம்மா, நான் சேலம் செம்மண்டப்பட்டி கால் பேசுனேன்.
0: சொல்லுங்க உங்களோட கேள்வி.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா சொல்லுங்க.
3: இப்போ இந்த நாய்கள் இந்த செல்லப்பிராணின்னு சொல்லி நாய்களை வளர்த்துறோம், அது ரொம்ப பாசமாக நம்மளோட பழகுது. ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அதை வளர்த்தும் போது வந்து எவ்வளவுதான் நாம வந்து இந்த சோப்பு ஷாம்பு இதெல்லாம் போட்டாமே கூட வளர்ந்து வந்து அடிக்கடி வந்து அதை வந்து அந்த அதனுடைய சுத்தம் வந்து இப்ப நம்ம நாம குளிச்சிக்கிறோம் எல்லாம் பண்றோம் எல்லாமே அதுக்கும் செய்யறோம். ஆனாலும் வந்து அதுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து உணவோ எல்லாமோ எதுவுமே எல்லாம் கொடுத்தா கூட வந்து அதை வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டு நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் அதை செய்ய பாக்குது.
1: ஐயா ஓகேங்க. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, முறையான தடுப்பூசி, முறையான குடல் புழு நீக்கம், மற்றும் முறையான அந்த குளிப்பாட்டி நீங்க சுத்தமா வச்சிருந்தீங்க, அதோட எச்சங்கள் எல்லாமே யூரின் டங்கு இதெல்லாமே சரியான முறையில் நீங்கள் அப்புறப்படுத்தி வைத்திருக்கும்போது நோய்கள் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக குறைவு. அதுதான் நீங்கள் அதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் வலுப்படுது, இதை நாம் வந்து கையாள்வதால் நமக்கு வந்து அலர்ஜி வருது அல்லது நோய் வரலாம் அப்படின்ற அச்சமோ பயமோ இருக்குன்னா, நீங்கள் உங்களையும் உங்களோட செல்ல பிராணிகளையும் சற்று ஒதுக்கி வைங்கள். ரொம்ப தூரமாக ஒதுக்கி வச்சிடாதீங்க, வீட்டுக்குள் விடாதீங்க, பெட்டில் விடாதீங்க, அதே மாதிரி வந்து சமையலறையில் படுக்கறையில் இந்த மாதிரி இல்லாமல் விட்டுட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் விலக்கி வச்சுணும். அதே போல் குழந்தைகள் வந்து இந்த செல்லப்பிராணிகளை விளையாடும் போது அல்லது வாய் வழியாவோ அல்லது மேலே தொட்டி பிடிச்சு விளையாடும் போது அது உணவு அருந்தும் போது குழந்தைங்களை வந்து கை கழுவி விடுறது, அது குழந்தைங்களை வந்து வாய் வழியாக கை வைக்காமல் இருக்க சுத்தமாக நீங்கள் வந்து பராமரிச்சிங்க அப்படின்னாக்கா அதிலிருந்து உங்களுக்கான நோய் பரவுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக குறைவு.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் தன்கோ. வசந்த் தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்ஏ எம் டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள்.

0: 6:30க்கு சேய் செய்றாங்களே.
1: என்ஏசி ஜாயின்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சா

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நிகழ்ச்சியில இன்னைக்கு விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த சர்வதேச தினம், இதையொட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நம்மிடையே பாப்பாரப்பட்டி பிக்கிளி கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் கே தசரதன் அவர்களுடன் இருக்கிறாங்க. நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் அழைக்கலாம் நம் நிலைய எண்களுக்கு 0434-342 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 மற்றொரு 24-40-31 என்ற எண்களிலும், 94-86-81-10-25 அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம நாய்கள் பூனைகள் குறித்து நிறைய தகவல்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நிறைய பேர் இப்போ வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்ப்பாங்க. அப்போ அவங்க அது வளர்க்கும் போது அவங்க அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேக்சினேஷன் போடுறதோ இல்லை டிவார்மிங் பண்ணுறதோ அந்த மாதிரி எல்லாம், சுகாதாரம், இப்போ வாரத்துக்கு ஒரு முறை குளிக்க வைக்கிறது, நகம் வெட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதாவது செல்ல பிராணியை ஒரு பெட்டாக வளர்க்கும் போது. ஆனாலும் சில வீடுகளில் நாய்களோ பூனைகளோ பக்கத்துலேயே இருக்கும், அந்த ஏரியாவில் இருக்கும், அந்த தெருவில் இருக்கும், அந்த வீட்டை சுற்றி இருக்கும். அதை அவங்க சாப்பாடு கொடுத்தோ இது பண்ணியோ, அதாவது அவங்க கேர் பண்ணி வளர்க்காம அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு விஷயமாக பார்த்துப்பாங்க. ஆனாலும் பார்த்துப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான விலங்குகள்ல இருந்து எப்படி பரவும்? இப்போ பூனைகள்லாம் கூட வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி வீட்டில் ஆனால் வளர்க்குவாங்க. அந்த மாதிரி அவங்க கேர் பண்ணி ஒரு பெட்டாக வளர்க்காம பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க அதுக்காக சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான விலங்குகள்ல இருந்து நம்மளை எப்படி பார்த்துக்கணும்?
7: அதாவது நீங்க சொல்றது பார்த்தோன்னா அனாதையாக விடப்பட்ட அல்லது தெருக்களில் சுற்றித் திரியும் செல்லப்பிராணிகள்.

0: நாய்க்குனைகளை கொடுத்து நீங்கள் கேட்குறீங்க. இது போன்ற கால்நிலைகளுக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா நாய்கள் பூனைகள் தான் இதில் வந்து முக்கியமானது. இதில் நாய்கள் பூனைகளுக்கு பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து இந்திய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி இதற்கு வந்து வெறிநோய் கடி தடுப்பூசிகள் வந்து செலுத்தப்பட்டு இந்த வெறிநோய் வந்து பரவுவதில் வந்து தடுக்கிறது ஒன்று. இரண்டாவது அதோட உற்பத்தியை வந்து அதிகப்படியாக பெருக்கம் இல்லாமல் இருக்கு, அதாவது இன உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பெண் நாய்களுக்கும் ஆண் நாய்களுக்கும் வந்து கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அதனை வந்து கால்நடை பராமரிப்புத்துறையும் ஊராட்சி துறையும் அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. இதன் வழியாக வந்து இதை கட்டுப்படுத்துகிறாங்க ஒன்று. ரெண்டாவது விஷயம் அதிலிருந்து பரவக்கூடிய சில நோய்கள் வந்து முக்கியமானது ரேபீஸ், மேலும் பல நோய்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அதற்கு வந்து முறையாக தடுப்பூசி செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு
1: குறைவு தான். அப்போ அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது சார்?
0: அதிலிருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு நம்ம அந்த விலங்குகளை வந்து நம்ம கூட சேர்த்தாமல் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து தெருக்களில் சுற்றி திரியும் விலங்கினங்களை வந்து அதிகப்படியாக நம்ம கல்லெடுத்து எறிதலோ அல்லது நம்ம எதுவுமே அனிமல்கிட்ட அந்த சேட்டை பண்ணாமல் செல்லுதலோ அப்படி இருக்கும்போது அந்த நாய்களோ பூனைகளோ நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு வகையில். இரண்டாவது வகை அது சாப்பிட்ற பொருள்கள் இருக்குதுங்களே, எச்சம் உணவுப் பொருள்கள் அதோட கழிவுகள் இதெல்லாமே வந்து சரியான முறையில் நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து முறையாக வந்து சுத்தம் செய்து பராமரித்தாலே நமக்கு அந்த நோய் தொற்றுலேருந்து பாதுகாக்கலாம்.
2: தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க, பட் அது கோபத்துல கடிச்சது அப்படின்னா மனிதர்களுக்கும் இந்த தடுப்பூசி அப்படிங்கறது நிச்சயம் தேவைப்படுதா? அது எனக்கு முதல் கேள்வியா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கேள்வி, நாய்க்கு நீங்க சில சமயம் தொற்று அப்படிங்கறது கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. தொற்று ஏற்படக்கூடிய நாயை பார்த்தா எப்படி தெரியும்? என்ன மாதிரி அந்த டெஸ்ட் எல்லாம் ஈக்குவல் பீரியட்ஸ்ல நாய்களுக்கு எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கறது நல்லது? எனக்கு இதை பத்தி
1: இந்த கேள்வியை வந்து நீங்க நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து கேட்டிருந்தீங்கனாலே முதல் கேள்விக்கு அவர் பதில் அளிச்சிருந்தாரு. நிகழ்ச்சி முழுசா கேளுங்க, கேட்டுட்டு வாங்க, சொல்லுவாங்க உங்களுக்கான பதில் கிடைக்கும்.
0: ஐயா, நீங்கள் கேட்குறது வந்து ரேபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறிநோய் கடியை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த வெறிநோய் பிடித்த நாய்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க முதல் முறையாக வந்து ஒரு ஆக்ரோஷமாகவும் இருக்கும் ஒரு வகை, இரண்டாவது வகை ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். ரெண்டு வகையில் இருக்குது. இது வீட்டில் வளர்க்குறது தெருவில் சுற்றி தெரியும் நாய்கள் வந்து ரெண்டுலுமே வேறுபடும். வீட்டில் வளர்க்குறது மேக்சிமம் சைலண்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த நோய்கள் வந்து தெரிந்தது அப்படின்னா நாக்கு நீட்டி அந்த உமிழ்நீர் ஒழுகிக்கிட்டு இருக்கும். அதோட கண் பார்வையை நம்ம பார்க்கும்போது தினம் பார்க்கறதுக்கும் அந்த நோய் வந்த பிறகு பார்க்கறதுக்கும் அதோட பார்வையில் வந்து வித்தியாசம் இருக்கும். அதோட நடவடிக்கை அதாவது பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த நாய்களை வந்து தனிமைப்படுத்தி ஒதுக்கி பராமரிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, நம்ம தெருக்களில் சுற்றி தெரியும் நாய்கள் பார்த்தோன்னா ஆக்ரோஷமாக இருக்கும் சைலண்டாகவும் இருக்கும். அந்த ஆக்ரோஷமாக இருக்கிற நாய்கள் பார்த்தோன்னா என்ன பொருள்கள் கிடைத்தாலும் அதாவது உயிருள்ளதாக இருந்தாலும் சரி உயிரற்ற பொருள்களாக இருந்தால் அதை அட்டாக் பண்ணி கோபத்தோட கடித்து விட்டு சென்று அடுத்தடுத்த பொருள்களை வந்து கடிக்கிறதுக்கு தான் அது போய்கிட்டே இருக்கும். இது ஒரு சப்போஸ் நம்மளை வந்து ஒரு ஹியூமனோ அல்லது அனிமலோ இந்த டாக் கடிக்க போகுது அப்படின்னா ஒரே ஒரு இடத்துலோ அல்லது இரண்டு இடத்துலோ கடிச்சு விட்டு நீங்கள் அடுத்த அனிமலோ அல்லது மற்ற பொருள்களையோ வந்து டார்கெட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ நம்பர் ஆஃப் அனிமலையோ அல்லது பொருள்களையோ கடிக்க முடியுமோ அப்படின்னு தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு இடத்துல வந்து நிலையாக இருக்காது. அதை நம்ம பார்த்த உடனே நாக்கு நீட்டி அதோட பார்வையில் வித்தியாசம் அதோட நடவடிக்கையில் வித்தியாசம் அதை வந்து உமிழ்நீர் அதாவது ஜொல்லு விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி உமிழ்நீர் ஒழுகிக்கிட்டே செல்லும். அப்படி இருக்கும்போது அந்த நாய்களை வந்து நம்ம விலக்கி இருந்தால் நல்லது. அதே போல் அந்த நாய்களை வந்து விரட்டி அடி வைக்கிறது அப்படின்றது சாதாரணமாக நம்ம சின்ன பிள்ளைகளோ அல்லது குழந்தைங்களோ முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இது நம்ம பெரிய ஆட்கள் இருந்தாக்க அந்த நாய்களை வந்து பிடித்தோ அல்லது நம்ம ஊராட்சித்துறைக்கோ கால்நடைத்துறைக்கோ தகவல் தெரிவித்து நீங்கள் அதற்கான கட்டுப்பாட்டு வழிகளை ஏற்படுத்தலாம்.
1: சரி, இப்போது நிறைய இடத்துல இந்த நாய்கள் தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் இது கவனிக்க

0: ாங்களா என்னன்னு தெரியல. நான் நிறைய இடத்துல கவனிச்சிருக்கேன், நிறைய செப்பல், அதுக்கப்புறம் அந்த சீட்டு, வண்டி வந்து அங்கங்கே நம்ம பார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சீட்டு எல்லாமே வந்து கடிச்சி போடுறது, இந்த லெதர் பேஸ்டு இதெல்லாமே கடிக்கிற மாதிரியான இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது எப்படி
1: இது
0: சார், அது என்ன
1: நாய்களோட
0: ரீசன் இருக்கு?
1: இயல்பான ஒரு சுபாவம் வந்து கிடைக்கிற பொருளை வந்து கடித்து அதை கிழித்து அதிலிருந்து ஒரு அதோட உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்திக்கிறது இதோட பழக்க வழக்கமே இருக்கும். நாம் இப்படி ஒரு சிலர் நகங்கடிப்போம், ஒரு சிலர் வந்து டிவி பார்ப்போம், நம்ம ஃபோன் பார்ப்போம். அதுபோல் நாய்களுக்கு வந்து அதோட பழக்க வழக்கங்கள் வந்து கடிக்கிறது கிழிக்கிறது, அதே மாதிரி சில நேரங்களில் வந்து குழி தோண்டும் பறிச்சிட்ருக்கோம், சில நேரத்தில் கத்திட்ருக்கோம், இந்த மாதிரி தான் அதோட வேலைகள். பட் மற்றபடி அது வந்து அப்நார்மலான ஒரு அதாவது புறம்பான ஒரு செயல்பாடு கிடையாது அது இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது முறை வந்து உணவு இல்லாத இருக்கும்போது பற்றாக்குறை, சில சத்துக்கள் பற்றாக்குறை இருக்கும்போதும் உணவு பற்றாக்குறை இருக்கும்போதும் அந்த மாதிரி வந்து சீட்டை கடிக்கிறது,
0: அந்த
1: செப்பலை
0: மாதிரி
1: கடிக்கிறது,
0: இருக்கு.
1: இந்த மாதிரியான வேலைகளை வந்து நாய்களும் செல்லப்பிராணிகளும் செய்யும்.
0: சரி சரி. இப்போ ஒரு உலக நாடுகள்லேயே இப்போ சவுத் ஆஃப்ரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எபோலா வைரஸ் ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம், இன்னும் கூட இருக்குது. அது அந்த அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் என்ன வைரஸோ இல்லை எந்த மாதிரியான ஏதோ ரொம்ப அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது, எந்த விலங்குகளிலிருந்து பரவுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ அதாவது நிறைய நோய்கள் வந்து உலகத்தில் இருக்குது, நம்ம இந்தியாவிலும் நிறைய நோய்கள் இருக்குது. இதில் வந்து நம்ம முதன்மையாக பார்த்தோங்க அப்படின்னாக்க நமக்கு எபோலா, சால்மோனல்லா, ஈகோலை அப்படின்னு இப்போ நம்ம ஒவ்வொரு வகையான உணவு தரக்கூடிய விலங்குகள் இருந்தோம், நம்ம செல்லப்பிராணிகளிலிருந்து என்னென்ன நோய்கள் பரவுது, பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன, நம்ம அன்றாடம் நம்மளோட நடைமுறையில் இருக்கிறது என்னென்ன நோய்கள்ன்னு இதை அப்படியே நாங்கள் ஒரு பட்டியலிடுறோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறது. அதாவது வைரஸ் நோய்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோங்க அப்படின்னாக்கா நம்ம உணவு மூலமாக பரவுது அப்படின்னாக்கா கால்நடைகள் இருந்து அப்படின்னாக்கா முதன்மையாக பார்த்த அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வகையான ரேபீஸ் பாதிக்கப்பட்ட இந்த ஆடுகள் மாடுகள் இறைச்சிகளை சாப்பிட்றதுனால வந்து ஒன்று பரவும். இரண்டாவது முறையில் வந்து இதுக்கு பறவை இனங்களை வந்து இந்த நாய் கடிக்கிறதுனாலையோ அல்லது பூனைகள் கடிக்கிறதுனாலையோ பறவை இனங்களுக்கு மட்டும் வந்து ரேபீஸ் அப்படின்ற நோய் வராது. இது வந்து முதன்மையாக நமக்கு பரவக்கூடிய நோய். இந்த பாதிக்கப்பட்ட கால்நடைகளை வந்து நம்ம உணவாக வந்து அதாவது மாமிசமாக வந்து சாப்பிடுவதற்கு வந்து அனுமதிக்கக்கூடாது, அதை வந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஒன்று. ரெண்டாவது வந்து பாக்டீரியா நோய்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோங்க அப்படின்னாக்க நிறைய நோய்கள் வந்து உணவு வழியாக வந்து பரவுது. ஈகோலை, சால்மோனெல்லா, அப்புறம் ஸ்டெப்பலியோகாக்கஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வந்து மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெப்பலியோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி வந்து சில நோய்கள் வந்து பரவுது. அப்புறம் வந்து புருசெல்லா பால் வழியாகவும் பரவும், இந்த கறி வழியாகவும் பரவும். அதுக்கப்புறம் பார்த்தோங்க அப்படின்னாக்க நம்மளோட தொழில் ரீதியாக நமக்கு வந்து கால்நடைகள் இருந்து பரவக்கூடிய நோய்கள் பார்த்தோன்னா இப்போ விவசாயம், வேளாண்மை, கால்நடை இதெல்லாமே செய்யும்போது நம்ம கால்நடைகளிலிருந்து பரவக்கூடிய நோய்கள் பார்த்தோன்னா கால்நடை மருத்துவருக்கும் சரி கால்நடை கையாளும் உரிமையாளருக்கும் சரி புருசெல்லா நோய் வந்து கருச்சிதைவை ஏற்படுத்தும் கால்நடைகளுக்கு. அது இல்லாமல் வந்து நம்முடைய மனிதர்களுக்கு வந்து சில சின்ன சின்ன நோய்களை வந்து ஏற்படுத்தும், அதாவது மூட்டு வலி, காய்ச்சல் இது போன்ற தொற்றுகளை வந்து ஏற்படுத்தும். சில நேரங்களில் நோயின் அறிகுறியை வந்து கண்டுகொள்ளாமல் நம்ம விடும்போது சில நேரத்தில் உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும். அதே போல் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து அதிகப்படியாக வந்து நம்ம தோல் உற்பத்தி அப்புறம் கம்பளி உற்பத்தி தொழிற்சாலைகளிலிருந்து அந்த முடிகள் ரோமங்கள் வழியாக வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நோய் பரவும். அது இல்லாமல் நமக்கு வந்து பன்றிகளிலிருந்து வந்து நம்ம பார்த்தோன்னா பன்றி இறைச்சி வந்து சரியான முறையில் வந்து சமைத்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால நமக்கு இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய பன்றி காய்ச்சல் நோயும் வந்து பரவும். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மேலை நாடுகள் அதாவது வெஸ்டர்ன் ஐரோப்பியா அண்டு அமெரிக்க நாடுகளில் பார்த்தோன்னா அவங்க செமி குக்குடு ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க அதிகப்படியாக, அவங்களுக்கு தான் இந்த ரிஸ்க் அதிகம். பட் நம்முடைய இந்திய திருநாட்டில் அனைவரும் நம்ம சுத்தமாக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுட்டை வந்து குக் பண்ணி சாப்பிட்றோம், அதனாலேயே நமக்கு வரக்கூடிய ஒரு 90% நோய்கள் வந்து நம்ம நீக்கப்படுது உணவு வழியாக பரவுறது. அதே மாதிரி நீர் வழியாக பரவ

0: கூடிய சில நோய்கள் இருக்குது, அதாவது லெப்டோஸ்பைரா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள், அப்புறம் சால்முனல்லா, காலரா, அப்புறம் ஈகோலை, அப்புறம் டிப்திரியா, இது போன்ற நோய்கள்லாம் வந்து நீர் வழியாகவும் நமக்கு பரவும்.
1: சரிங்க சார், அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளி பிறகு. தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி,
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
7: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: That's right.
12: The Kaveri Engineering College Autonomous
13: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
12: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
14: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
15: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ, பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ, எம்டெக், டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
16: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
17: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
16: செம்ம டேஸ்ட்,
17: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
18: Students, listen carefully.
19: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷ அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
20: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடியில்

0: இன்னைக்கு வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த சர்வதேச தினம் இதையொட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக பாப்பாரப்பட்டி பிக்கிலி கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் கே தசரதன் அவங்க கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இது குறித்து சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்க அழைச்சி நம்ம நிலையத்தில் பேசலாம். அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 043-342 என்ற முன்னணிப்போடு 24-40-30 மற்றொரு எண் 24-40-31 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைத்து பேசலாம். சரி, நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச வைரஸ் ரொம்ப ரொம்ப பரிச்சயமாக இருக்கிறது மலேரியா, காலரா, டெங்கு, அதே மாதிரி ஹெச்ஐவியிலேருந்து இப்போது ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்ச கொரோனா வைரஸ் வரைக்கும் இது எல்லாத்துக்குமே விலங்குகளுடைய பங்கு இருக்கா? இதுவுமே விலங்குகள்லேருந்து ஏற்படக்கூடியது தானா?
1: அதாவது ஏறக்குறைய வந்து 1400 மேற்பட்ட நோய்கள் வந்து இந்த உலகத்தில் மனிதர்களிடையே கால்நடைகளிடையே இருக்குது. இந்த 1400 வகையான நோய்களில் ஏறக்குறைய 60% மேற்பட்டவை வந்து விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய தொற்று நோய்களாக தான் இருக்குது. இது முத முதல்ல நீங்கள் ஹெச்ஐவி கேட்டிங்கள, ஹெச்ஐவி வந்து 1980 வாக்கில் கண்டுபிடித்தாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இது ஒரு சிம்பன்சி குரங்கினத்திலிருந்து தான் வந்து மனிதர்களுக்கு பரவியது. பின்னர் இது வந்து பரிமாற்றங்கள், அதாவது திடீர் மாற்றங்கள், மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினால் மனிதர்களுக்குள்ளவே பரவ ஆரம்பித்தது. கால்நடைகளுக்கிலிருந்து பரவறதுக்கான

0: சாத்தியக்கூறுகள் அன்றிலிருந்து இன்று வரை எந்த ஒரு ஆராய்ச்சி அமைப்பும் அதை நிரூபிக்கலை. அதன் பிறகு இப்போ கோவிட் லாஸ்ட்டாக நமக்கு ரீசெண்டாக ஏற்பட்ட அவுட் பிரேக், அதாவது உலகம் முழுவதும் நோய் பாதிப்புகள் ஏற்பட்டு நிறைய மரணங்களை வந்து நிகழ்த்தியது COVID-19 சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ். இது வந்து ஒரு வகையான வைரஸ் நோய், இது அனைவருக்குமே பரிச்சயமானது தான். இதுவும் ஒரு வகையான ஜூனாட்டிக் நோய் தான். இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய தடுப்பூசிகள் வந்து கோவேக்சின் மாதிரி நம்ம தடுப்பூசிகளை வந்து செலுத்தி நம்ம கட்டுப்படுத்திட்டோம். இந்த நோய்களை வந்து முதன்மையானது நம்ம தொற்று நோய்களை வந்து கட்டுப்படுத்துறது ஜூனாட்டிக் டிசீஸு தடுப்பூசிகள் தான். இந்த தடுப்பூசிகள் வந்து சில நோய்களுக்கு வந்து நல்லவே வந்து பாதுகாப்பான முறையில் இருக்குது. அது சில நோய்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல, ரேபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், அப்புறம் லெப்டோஸ்பைரா, அப்புறம் ஹெப்படைட்டிஸ், மலேரியா, அதன் பிறகு பார்த்தனாக்க சில நோய்கள் வந்து கால்நடைகளுக்கு பார்த்தனா வரக்கூடிய நோய்கள் வந்து ரேபீஸ், அப்புறம் புருசெல்லா, ஆந்த்ராக்ஸ், இது மாதிரி பாக்டீரியா நோய்களில் ஈகோலை, சார்மோலா, இதுக்கெல்லாமே வந்து எதிர் புரதங்களை வந்து செலுத்தி அந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்தி நமக்குள்ளே வச்சிட்ருக்குறாங்க.
1: சரிங்க சார். இப்போ மனிதன் வந்து காலங்காலமாக விலங்குகளோடு தான் இணைந்து அவனுடைய வாழ்க்கையே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது ரீசெண்டான டேஸ்லேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகோ இந்த விலங்குகள்னால இவனுக்கு நோய் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன, ஏன் ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது?
0: அதாவது நீங்கள் கேட்குறதுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு விரிவான அறிக்கையாக நம்ம கொடுக்கலாம். ஒன்று வந்து காலநிலை மாற்றம், பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து மனிதர்கள் விலங்குகளுக்கு இடையிலான மோதல், காடுகள் அழிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, நிறைய பருவநிலை காலங்கள் மாற்றம், இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய காரணங்களாக. ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வகையான விலங்கினங்களிலும் ஒவ்வொரு நோய்கள் வந்து இருக்குது. இப்போ காடுகளில் இருக்கக்கூடிய குரங்கினங்கள், மான்கள், யானைகள், சிங்கம், புலி, இதில் ஒவ்வொரு வகையிலையும் ஒரு நோய்கள் வந்து அங்கங்கவே இருக்கும். அதில் நிறைய ஒட்டுண்ணிகள் இருக்கும், அப்புறம் கொசுக்கள் இருக்கும், இது போன்ற அப்புறம் புழுக்கள், இதெல்லாமே நோய்களை வந்து அங்கங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து காடுகள் அழித்து மனிதர்கள் குடியேற்றத்தினால அங்கே நாம் மனிதர்கள் போகும்போது அல்லது அங்கிருந்து கால்நடைகள் வந்து அல்லது காட்டு விலங்கினங்கள் வந்து நம்ம மனித பயன்பாட்டுக்கான ஏரியாவில் வந்து உணவுக்காகவோ தண்ணீருக்காகவோ வரும் பொழுது அது சில நோய்களை விட்டுட்டு போவோம். ரெண்டாவது அது ஒட்டுண்ணிகள் இருக்குல்ல, அதிலிருந்து அந்த ஒட்டுண்ணிகள் விழும்போது அந்த ஒட்டுண்ணிகளில் வந்து ரத்தத்தை குடித்து அதில் வழியாக அந்த நோய் கிருமிகள் இருக்கும். அது வந்து நம்மளுடைய கால்நடைகள், நம்ம பயன்பாட்டில் இருக்கிற ஆடுகள் மாடுகள், நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்கிற அந்த கால்நடைகள் வழியாக வந்து அந்த நோய்கள் வந்து பரவி அடுத்து நம்ம மனிதனுடைய பயன்பாட்டுக்கு வந்து உணவு வழியாகவோ பால் வழியாவோ அல்லது ஒவ்வொரு விலங்கினங்களும் முட்டை வழியாவோ நமக்கு வந்து பரவறதுக்கான சாத்தியக்கூறு. இது மாதிரி பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காடுகள் அழிப்பு, அப்புறம் காலநிலை பருவநிலை மாற்றங்கள் வந்து அதிகப்படியான நோய்கள் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதிகளில் தான் வந்து இருக்கும். குளிர் பிரதேசங்களில் கீழ்ப அதாவது தென் வட துருவங்களில் வந்து நோய்கள் குறைவாக தான் இருக்கும். இந்த நம்மளுடைய இந்திய திருநாடு வந்து பார்த்தோன்னா சென்டர் பகுதியில் இருக்குது, அதாவது வெப்பமண்டல பகுதியாக இருக்குது. இந்த பகுதியில் தான் நோய்கள் வந்து உருவாவதற்கான சாத்தியக்கூறு, சூழ்நிலைகள், வெப்பம், காற்று, ஈரப்பதம், இதெல்லாமே வந்து கணிசமான உகந்த நிறையில் இருக்குது. அதனால் இந்த நோய்கள் வந்து நமக்கு வருது.
1: சரி சரி, இப்போ இது குறித்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ இதுக்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பதற்கோ இல்லை ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கோ நிறுவனங்கள் ஏதாவது இருக்கா, என்ன மாதிரியான நிறுவனங்கள் செயல்படுது அது குறித்து சொல்லுங்களேன்.
0: உலக அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, நிறைய நிறுவனங்கள் வந்து நோய்கள் குறித்து ஆராய்ச்சி, தடுப்பூசி, அது குறித்த மேலாண்மை, தடுப்பு முறைகள், அதுக்கப்புறம் விழிப்புணர்வு, அது குறித்து கல்வி அறிவு, எஜுகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற உலக அமைப்பு இருக்குது. இதுதான் இந்த உலக அமைப்பு தான் பல நோய்கள், அதாவது மனிதர்களிலிருந்து பரவக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களிலிருந்து கால்நடைகளுக்கு பரவக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து கால்நடைகள் குறித்து மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு நிறுவனம் ஓஐன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன்

0: ஆஃப் இன்டர்நேஷனல் எபிசூட்டிக்ஸ் அப்படின்ட்டு, இது கால்நோய்கள் நோய்கள் குறித்து மட்டும் ஆராயிருது. இவங்க இரு ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கொலாபரேஷன் வச்சுட்டு எந்தெந்த நோய்கள் வந்து மனிதர்களுக்கு பரவுது, ஜூனாட்டிக் டிசீஸு இது எந்த வகையில் பரவுது, அதாவது பரவறதுக்கான வழிமுறைகள் வந்து நீரின் வழியாக பரவுதா, காற்றின் வழியாக பரவுதா, உணவின் வழியாக பரவுதா, அல்லது பால் முட்டை இறைச்சி வழியாக பரவுதா, நேரடியான பரவுதா, மறைமுகமான பரவுதா, அப்படின்ற நிலைகள் எல்லாமே ஆராய்ந்து அதற்கு தேவையான இது வைரஸ் நோயா பாக்டீரியா நோயா, இதற்கு தடுப்பூசிகள் செலுத்த முடியுமா செலுத்த இயலாதா அப்படின்ற ஆராய்ச்சி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு இதெல்லாமே கண்காணிக்கிறது. அதுக்கப்புறம் இது எந்தெந்த வகையில் வந்து நம்ம பாதுகாத்து பொது சுகாதாரம், அதாவது சுத்தமாக இருக்கிறது பராமரிப்பு முறைகள், அப்புறம் பொது சுகாதாரத்தில் கிருமி நாசினியை பயன்படுத்துறது, அப்புறம் எந்த நோய்க்கு என்னென்ன வகையான மருந்துகளை வந்து செலுத்தி இதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து கொடுக்கறது உலக அளவில் பார்த்தோன்னா WHO அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது வந்து தேசிய அளவில் பார்த்தோன்னாக்க தேசிய அமைப்புகள் வந்து இருக்குது. இதில் வந்து கால்நடைகளுக்கும் இருக்குது, அதே மாதிரி வந்து ஹியூமனுக்கும் இருக்குது.
1: சரிங்க, இப்போ ஒரு ஒரு செல்லப்பிராணி வந்து நம்மளை கீறிடுது அப்படின்னு வச்சுக்கோ, கீறிடுச்சு அப்படின்னா நம்ம உடனடியே டிடி இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கீங்க. அது போட்டதுக்கப்புறம் உடனடியாகவே வேக்சின் போடணுமா, இல்லை அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்து கூட போடலாமா?
0: அதாவது அந்த இப்போ வந்துட்டு நமக்கு இருந்து இது ரேபிஸ் பற்றி மட்டும்தான் நம்ம வந்து கீறுதல் இதை பற்றி நம்ம யோசிக்கணும் அதிகமாக, ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப ஜூனாட்டிக்காக இருக்கிறது. இந்த ரேபிஸ் நோய்க்கான பார்த்தோன்னா கீறதுக்கு முன்னால் கீறதுக்கு பின்னால், இப்போ நம்ம சப்போஸ் தடுப்பூசி வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம், ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்தி நம்மளோட உடம்புல இருக்குது அப்படின்னாக்க மூணு டோஸ் அந்த கீரலோட ஆழத்தையும் அல்லது கடியோட ஆழத்தையும் பொறுத்து நம்ம தடுப்பூசி செலுத்துறது, அதோடு சேர்த்து இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பொருள் செலுத்துவாங்க. ரெண்டுமே வந்து ரேபீஸில் வரும். இதில் வந்து ரொம்ப ஆழமாக கடிப்பட்டு நரம்பு பகுதிகளும் சதை பகுதிகளும் தோல் பகுதிகளும் டேமேஜ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துலேயே வந்து எதிர்ப்புறன்னு சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபுலின்ஸை வந்து செலுத்தி ஒரு பகுதி, ஒரு பகுதியை வந்து நமக்கு சதை வழியாக இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க, ஒரு பகுதியை லோக்கலில் கொடுப்பாங்க. ஒன்று ரெண்டாவது வந்து அதன் கூடவே வந்து தடுப்பூசி இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டோக்கால் வந்து முதல் கடித்த நாள் வந்து ஒன்று, அடுத்து மூன்றாவது நாள் ஒன்று, அடுத்து வந்து ஏழாவது நாள் ஒன்று, அதுக்கடுத்து 28வது நாள் ஒன்று, சில நேரங்களில் வந்து 14வது நாள் 28வது நாள். இந்த 5 டோஸும் வந்து கடிப்பட்ட பிறகு வந்து அல்லது கீறல் பட்ட பிறகு அதோட ஆழத்தை பொறுத்து அந்த விலங்கினத்தோட நோயோட அறிகுறியோ அல்லது அந்த விலங்கினங்களுக்கான ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறு எடுப்போம். அதில் வந்து நோய் இருக்கிற நாயா, தடுப்பூசி போட்ட நாயா, தெருநாயோட கனெக்ஷன் இருக்கிறதா, அல்லது வீட்டுக்குள்ளவே அடைத்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டோடு வளர்க்குற நாயா அப்படின்றத பொறுத்து நமக்கு அதோட தடுப்பூசி செலுத்துறதை வந்து முடிவு பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசுவோம் நம்ம.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும்

0: திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஓகே சார், நம்ம இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில் இருக்கிறோம். ஃபைனலாக இந்த ஜூனோசிஸ் டே அப்படிங்கிறது நம்ம ஒரு நாளில் இதுக்காக எடுத்து நம்ம அதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கறது அப்படிங்கிறதே ஒரு சங்கடமான விஷயந்தான். ஏன்னா நம்ம சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாகவும் அவனுடைய கேரக்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலுமே இதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் நம்மளுடைய கடமையாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஃபைனலாக இது குறித்து நீங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்?
2: அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற நோய்களில் பார்த்தோன்னா ஜூனாட்டிக்கில் வந்து பறவை காய்ச்சல், அப்புறம் ஜாப்பனீஸ் இன்செபிலிட்டின்னு சொல்லக்கூடிய மூளை காய்ச்சல் நோய், அதுக்கப்புறம் எபோலான்னு சொல்லக்கூடியது, கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள், இதெல்லாமே வந்து ஜூனாட்டிக் நோய் தான். இதிலிருந்து நம்மளை பாதுகாத்து விலக்கி வைக்கணும்னா நல்ல முறையில் வந்து நம்மளோட சுய சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கணும் என்று. ரெண்டாவது வந்து பொது சுகாதாரம், நாம் சென்ற இடங்கள், போகும் இடங்கள், வரும் இடங்களில் தேவையற்ற குப்பைகள் கழிவுகளை கொட்டுறதை வந்து நிறுத்தணும். ரெண்டாவது வந்து அறிவுரை ஏற்படுத்தணும், அவங்களுக்கான வந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்தணும் அப்படின்றது. அதாவது ஒரு கால்நடை இருந்தாலோ அல்லது நம்ம குப்பைகளை வந்து தூக்கி வீசுறதுனால உணவுப் பொருள் மீதியானாலோ இது எல்லாத்திலிருந்துமே வந்து ஒரு நோய்கள் வந்து உருவாகும். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகளால் உருவாகிறது. அதனால் நம்ம பொது சுகாதாரத்தை வந்து பேணும் வகையில் நம்ம அனைவருமே செயல்பட வேண்டும். அப்போ தான் நம்ம இது போன்ற ஜூனாட்டிக் நோயாக இருந்தாலும் சரி, தொற்று நோய்களாக இருந்தாலும் சரி, நம்ம தவிர்க்க இயலும்.
1: இப்போ பறவைகள்லாம் நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போதான் நிறைய பறவைகள் கடை எல்லாமே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த புறானால ஏற்படக்கூடிய அந்த லங்ஸ் டிசீஸ்
2: அதிக கோழிகள்னால பார்த்தோம் அப்படின்னாக்க சிட்டகோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நிமோனியா நோய்கள் வந்து ஏற்படும். இந்த சிட்டகோசிஸ், கிளைமிடியோசிஸ், அப்புறம் வந்து பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சா, இந்த நோயை வந்து H1N1, H5N1 அப்படின்ற வைரஸ் நச்சு வழியால் வந்து இந்த நோய் ஏற்படுது. இந்த நோய்களை வந்து ப்ராப்பராக நம்ம முட்டை கறி இதுங்களுமே சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க பரவாது ஒன்று. ரெண்டாவது அதோட எச்சங்களை வந்து சரியான முறையில் வந்து அப்புறப்படுத்தணும். அந்த சிட்டசின் பேர்ட்ஸ்லேருந்து நமக்கு நிமோனியா வர்றதுக்காக எச்சங்களை வந்து சரியான முறையில் அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி நமக்கு நம்ம வீட்டில் விடும்போது பார்த்தோன்னா பெட்ரூம்லேயோ அல்லது ஹால்லையோ கிச்சன்லேயோ வரும்போது அதோடய எச்சங்கள் வந்து விழாத மாதிரி ஓரளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருந்தால் அந்த நோய்கள்லேருந்து தவிச்சிடலாம்.
1: சரிங்க சார், ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களுக்கு பதில் அளிச்சிங்க. நிறைவாக சொல்லுங்கள்.
2: நிறைவாக நம்முடைய கால்நடை பராமரிப்பு துறையில் தற்சமயம் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி கிராமங்கள் தோறும் நடைபெற்றிருக்கு. இந்த தடுப்பூசியை வந்து அனைத்து 4 மாதம் வயதுடைய எருமை, பசு மற்றும் மாடுகளுக்கு செலுத்தி அதனை வந்து பாரத் பசுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையவழியில் நீங்கள் வரும் கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களிடம் உங்களுடைய ஆதார் மற்றும் தொலைபேசி எண்ணை கொடுத்து ஓடிபி எண்ணை வந்து செலுத்தி உங்களுடைய கால்நடைகளை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள்.
1: சரிங்க சார், இது குறித்த ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாமா? அதுக்கான நம்பர் கொடுக்குறீங்க?
2: கண்டிப்பாக
1: சொல்லுங்க சார்.
2: 9962235584
1: 9162235584 என்ற எண்ணில் சாரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தெரிஞ்சு கொள்ளலாம். ரொம்ப நன்றிங்க, இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.
2: உலக சர்வதேச ஜூனோசிஸ் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி வழங்கக்கூடிய சான்ஸை வந்து அளித்த நம்முடைய
1: பண்பலை தர்மபுரி
2: நிறுவனத்திற்கும், என்னை அனுப்பி வைத்த கால்நடை பராமரிப்புத்துறை தர்மபுரி மற்றும் தமிழ்நாடு அரசு நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இன்னைக்கு நிகழ்ச்சியில விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த சர்வ

0: சர்வதேச தினம் இன்று, அதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று இருந்தது வேர்ல்ட் ஜூனோசிஸ் டே. இதை குறித்து நம்முடைய நேரலையில பங்கேற்று நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சார் பாப்பாரப்பட்டி பிக்கிலி கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் கே தசரதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி விலையில். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்டு அருகில் தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: திருட்டு எங்கே தொடங்குகிறது கேட்டார் நண்பர் புகழ்மதி. என் சட்டை பையிலுள்ள பேனாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கேட்டேன் நண்பரிடம். மிக அழகாக இருக்கிறது, விலையும் கூடுதலாக இருக்கும் போல தெரிகிறது. இது போன்றதொரு பேனா என்னிடமும் இருந்தால் நன்றாக இருக்கும் போல தோன்றுகிறது என்றார் புகழ்மதி. திருட்டு இங்கேதான் தொடங்குகிறது என்றேன் நான். அது எப்படி? உங்கள் சட்டைப்பையில் இருக்கும் பேனா அழகாக இருக்கிறது, என்னிடமும் இருந்தால் பரவாயில்லை என்று மட்டும்தானே சொன்னேன். நான் என்ன உங்கள் பேனாவை எடுத்துக்கொள்ளவா செய்தேன் பதறி கேட்டார் புகழ்மதி. என் பேனாவை எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வதும் திருட்டுத்தான், நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பதும் திருட்டுத்தான் என்றேன் நான். திருட்டு என்பது ஏதோ 4-5 பேர் கூடி சதித்திட்டம் தீட்டி நள்ளிரவுக்கு பின் முகமூடியெல்லாம் அணிந்து வீடு வங்கி அலுவலகம் என புகுந்து கொள்ளையடிப்பது மட்டும் திருட்டு அல்ல. அடுத்தவர் அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து அணிந்திருக்கும் நகைகளை வைத்திருக்கும் பைகளை வாகனங்களை திருடுவது மட்டும் திருட்டு அல்ல. தனக்கு சொந்தமில்லாத பொருள் தன்னிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பது கூட திருட்டுத்தான். ஒரு வீட்டில் 3ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன் கையில் ஒரு பென்சிலோடு வந்தான். அப்பாவிடம் காட்டி, இதை என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாணவன் பையிலிருந்து எடுத்து கொண்டு வந்துவிட்டேன், நன்றாக இருக்கிறதா என்று கேட்டான். அப்பாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. ஏண்டா பயலே, இந்த வயசுலேயே உனக்கு திருட்டு புத்தி வந்துருச்சா என்று அடித்து விட்டார். பையன் அடி பொறுக்க முடியாமல் அழத் தொடங்கினான். என்னங்க பையன்கிட்ட திருட்டு அது இதுன்னு பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி குற்றவாளி மாதிரி அடித்து அழ வச்சிட்டிங்க, இந்த வயசில் அவனுக்கு என்ன தெரியும், போங்க ஏதாவது சொல்லி அவனை சமாதானம் பண்ணுங்க, மனைவி கணவனை பார்த்து சொன்னார். அழுது கொண்டிருந்த மகனிடம் சென்று அப்பா சொன்னார், இந்த பாருடா கண்ணே, உனக்கு ஏதாவது வேணும்னா நேராக அப்பாவிடம் வந்து கேளு, நான் வாங்கித்தர்றேன். இந்த சாதாரண பென்சில் என்ன விலை பெற்று போகும், எங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி 1000 பென்சில் இருக்கு, வேணும்னா சொன்னீன்னா பென்சில் என்ன அடி ஸ்கேல் ரப்பர் பேனா அப்படின்னு உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்னோட ஆஃபீஸிலிருந்தே கொண்டு வந்து தந்துடுவேன், அழாத வழங்கினாப்புலதான் சொல்லிக்கொண்டே சென்றார் மனைவி. பக்கத்து இருக்கை பையனின் பென்சிலை எடுத்ததே திருட்டு என்றால் அரசாங்கத்திற்கு சொந்தமான அலுவலகத்திலிருந்து எடுத்து வருவது பெருந்திருட்டு அல்லவா? அறிவியல் மேதை விஸ்வேஸ்வரய்யா தன்னுடைய வீட்டு மேஜையில் 2 பேனா 2 மெழுகுவர்த்தி வைத்திருப்பார். அவருடைய நண்பர் ஒருமுறை கேட்டார், எதற்கு 2 மெழுகுவர்த்தி 2 பேனா? விஸ்வேஸ்வரய்யா பதில் சொன்னார், இந்த 2-2 ஒரு மெழுகுவர்த்தி ஒரு பேனா அரசாங்க பணத்தில் வாங்கியது, இன்னொரு மெழுகுவர்த்தி இன்னொரு பேனா எனது சொந்த பணத்தில் வாங்கியது. அரசாங்க வேலை பார்க்கும் போது அந்த ஜோடியை பயன்படுத்துவேன், சொந்த வேலை பார்க்கும் போது இதை பயன்படுத்துவேன். பொது சொத்து என்றாலும் அரசாங்க சொத்து என்றாலும் அவை நமக்கு சொந்தமில்லாதவை என நினைத்து உழைத்தால் திருட்டு இல்லாமல் போய்விடும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டு

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கட்டுவை. நீங்கள் கட்டுவை நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் கட்சவி மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். நேர்களே, உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடல் வழங்குற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ரசித்துக்கலாம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யாருங்க அப்படின்னு கேட்டலாம்.
6: வணக்கம், நான் சேலத்துல இருந்து பிரியா பேசுறேன். படம் காதல் கோட்டை, பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க. அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கும்.

0: கருவை எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
4: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதிற்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்கு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட துறையை சேர்ந்த விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் வருகின்ற July 31 இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
7: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கற்றுக் கொண்டிருக்கும் நேரம் 10:18. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய நேயர்கள் ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் பங்கேற்கலாம் நேர்களே. சரி, இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறோம். எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0-43-42-24-40-30 அப்படிங்கிற நம்மளுடைய கட்சவி எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பிக்கலாம். அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய உங்களுடைய அந்த குரல் பதிவோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அப்படி அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்,
8: வணக்கம். நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார். எனக்கு பிடிச்ச பாடல் அவ்வை சண்முகி படத்திலிருந்து காதலா காதலா. இந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும். நன்றி, வணக்கம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
9: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற வேண்டும். குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்ய வேண்டும். 1 ஆண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்பு சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எந்த காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின்பு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
10: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம்

0: அதற்கான அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேரம் 10:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கற்றரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுடைய குரல் பதிவோட வளம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 என்ற கட்சவை நிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலை நீங்க பதிவு செய்து அனுப்பிக்கலாம். அடுத்த பாடல் விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பி இருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றத கேட்டலாம்.
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து தேவா பேசுகிறேன். எனக்கு தரிசக்காட்டு பூவையிலிருந்து 1000 கோடி சூரியன் போலே பாட்டு.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
2: தருமபுரி பொன்பலகினி, காலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எமக்கு பிடித்த பாடல் புதிய முகம் படத்திலிருந்து நேற்று இல்லாத மாற்றம் என்னது என்ற பாடல். வணக்கம்.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவர் அறிவிப்பு. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கு யுபிஎஸ்சி தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உதவி பேராசிரியர், கன்சல்டன்ட், சட்ட அதிகாரி, ஏரோநாட்டிக்கல் ஆபீசர் என மொத்தம் 450 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு பிஇ, பிடெக் பட்டப்படிப்பு, பிஃபார்ம், பிஎல் முடித்த 18 வயதிற்கு மேல் 40 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 17ஆம் தேதி இறுதி நாளாகும். இது பற்றிய கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.upsc.gov.in என்ற இணையதளம்.

0: பே காணலாம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
1: பண்பலைக்கு வணக்கம். வெள்ளாளங்கோட்டையில் இருந்து ஸ்பீத்ரா பேசுறேன். எனக்கு பிடிச்ச சாங் பிரியமானவளை படத்தில் இருந்து எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி என்ற சாங் டெலிகேட் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பத்து மணி 50 நிமிடத்தில் நீங்கள் கட்டுவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
3: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் விளாம்பட்டிலிருந்து வெங்கடேசன் பேசுறேன். எனக்கு பேராண்மை படத்திலிருந்து காட்டு புலி அடிச்சு காட்டு ராஜாவா ராமா ராண்டோய் என்ற பாடல் போடவும். நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. தமிழக அரசில் குரூப் ஒன் பணிக்கு தேர்வு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. துணை கலெக்டர், மாவட்ட பதிவாளர், கூட்டுறவு சங்க துணை பதிவாளர், அசிஸ்டன்ட் கமிஷனர், வணிகவரி, தொழில்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் என மொத்தம் 26 காலி பணியிடங்களுக்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மற்றவர்கள் 40 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிலிமினரி மெயின் தேர்வு அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க பதிவு கட்டணம் 150 ரூபாய், தேர்வு கட்டணம் 100 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 29 தேதி இறுதி நாளாகும். கூடுதல் விவரம் அறிய tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். நேரம் 10:55. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரலில் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்
1: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் தர்மபுரி பாளையமுதூர் முத்துலட்சுமி பேசுறேன். எனக்கு பிடித்த படம் தந்தை வெட்டவத்தி சுந்தரம், பாடல் உலகார அனலாட்சி

0: நேர்கள் இதுவரை கேட்டிருந்தது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேய உள்ளங்களுக்கும் நன்றிகள். நேரம் 11 மணி. தருமபுரி பண்புள்ளி 102.5, ஏற்காடு பண்புள்ளி 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மரவள்ளி கிழங்கு மிட்டாய்.

மரவள்ளிக்கிழங்கு மிட்டாயின்னு சொன்ன உடனே நம்ம வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மரவள்ளி கிழங்கு மிட்டாய் சாப்பிடுவதற்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதாக அமையுங்க. எப்படின்னா, இது உடலுக்கு செரிமானத்தை மேம்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புகளுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு கேட்கலாமா? முதல்ல மரவள்ளி கிழங்கு மிட்டாய் செய்யறதுக்கான பொருட்கள். ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு தோலை சீவிட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பொடி துருவன தேங்காய். மரவள்ளி கிழங்கு மிட்டாய் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல மரவள்ளி கிழங்கோட தோலை சீவிட்டு சின்ன சின்னதா துருவி வச்சுக்கோங்க. இப்ப துருவி வச்ச மரவள்ளி கிழங்க ஒரு வெள்ளை துணியில போட்டு நல்லா புளிஞ்சிங்கன்னா அந்த கிழங்குல இருந்து பால் எல்லாமே வெளியே வந்துடும். பால் எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த மரவள்ளி கிழங்கு பார்க்கறதுக்கு ஒரு பன்னீர் பதத்துல இருக்கும். அதுதாங்க கரெக்டான பதம். இப்ப அந்த துருவி வச்ச மரவள்ளி கிழங்கோட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, உங்களோட இனிப்புக்கு ஏத்த மாதிரி வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பொடி துருவின தேங்காய். இதை நாலுத்தையும் நல்லா கலந்து இந்த கலவைய ஒரு சிறிய வாழை இலையில நீல நீளமாவோ இல்ல வட்ட வட்டமாவோ வச்சு இட்லி பாத்திரத்துல 10-15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான ஆரோக்கியமான மரவள்ளி கிழங்கு மிட்டாய் ரெடி. மரவள்ளி கிழங்கு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்க. உங்க வீட்டுல இந்த மரவள்ளி கிழங்கு மிட்டாய செஞ்சு சுவைத்து பாருங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பைசுஅள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுஅள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
8: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
7: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேரம் 11:05 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில சிரிக்கலாம் சிந்திக்கலாம் விளையாட்டு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பெண் தோழிகள் எல்லாரும் தயாரா இருங்க, உங்களோட போனை எடுங்க. இப்ப நான் சொல்ற நம்பரை டைப் பண்ணுங்க, டயல் பண்ணுங்க, பேசலாம் சிரிக்கலாம் சிந்திக்கலாம். புதிய தோழிகள் 04-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற தோழிகள் 04-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பேசலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாட்டு நிகழ்ச்சியாக சிரிக்கலாம் சிந்திக்கலாம். உங்களுக்கான நகைச்சுவை விடுகதைகள் என்கிட்ட இருக்கு. அந்த விடுகதைய கேக்குற விடுகதைக்கு விடைய சொல்லுங்க. நிகழ்ச்சியை எல்லாரும் ரசிக்க வைங்க. படப்படப்படன் தோழிகள் வர ஆரம்பிச்சாங்க. முதல் தோழி யாருங்கிறது கேப்போம். வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம், பச்சிலம்பட்டில இருந்து சத்யா பேசுறேன்.
1: சத்யா எங்க இருந்து பேசுறீங்க? பச்சிலம்பட்டி. சரி, இப்போ இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னா, நான் வந்து நகைச்சுவையா விடுகதை கேட்பேன். அதாவது ரொம்ப சீரியஸான விடுகதைகள்லாம் கிடையாது. நீங்க அப்படியே ரொம்ப லாஜிக்லெஸ்ஸா யோசிச்சு பதில் சொல்லணும். ரொம்ப அப்படியே மண்டை குடைஞ்சே எல்லாம் யோசிக்க வேணாம். குவெஸ்டின்லயே ஆன்சர் கூட இருக்கும் சில இதுக்கு. ஓகேவா? நான் விளையாடலாமா? கேக்கட்டுமா? முதல் விடுகதை உங்களுக்காக. ஒரு எறும்ப கட் பண்ணா என்ன ஆகும்?
2: செத்து போகும்.
1: இல்ல,
2: எறும்ப தான கட் பண்றா.
1: எறும்ப கட் பண்ணா என்ன ஆகும்? நல்லா யோசிங்க.
2: ரெண்டா போகும்.
1: அப்புறம் வேற என்ன ஆகும்?
2: செத்து போகும்.
1: இல்லையே, வேற இன்னும் ஏதாவது பதில் எதிர்பார்க்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி உங்களுக்கு. அந்த கேள்விக்கு யாராவது ஆன்சர் சொல்றாங்களான்னு பாக்கலாம். இன்னொரு கேள்வி, ஒரு டாக்டர் ஊசி போட வந்தாராம் ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்ப அவர் வந்து தடுத்துக்கிட்டே இருந்தாராம்.
2: ஏன்
1: இல்ல
2: தெரியலையா?
1: சரி, நிகழ்ச்சி ஃபுல்லா கேளுங்க. நடுவுல யாராவது ஆன்சர் சொல்றாங்களான்னு பாக்கலாம், இல்லன்னா நானே ஆன்சர் சொல்றேன். சரிங்களா?
2: சரிங்க.
1: இனிப்புக்கு வந்திருக்கு. நன்றி சத்யா.
2: நன்றி நன்றி.
1: சரி, இந்த மாதிரி சிம்பிளான

0: கேள்விகள் தான் கேட்க இருக்கிற. நம்ம சிரிக்கவும் செய்யலாம், இது ஆன்சர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிரிப்பு தான் வரும், சிந்திக்கவும் செய்யலாம். அடுத்த தோழி வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? சொல்லுங்கம்மா, நீங்க தயாரா இருக்கீங்களா? சரி, எறும்புக்கா சொல்லுங்க. ஒரு எறும்ப கட் பண்ண என்ன ஆன்சர் சொல்லிட்டா உங்களுக்கு க்வெஸ்சன் இல்ல, அவ்வளவுதான். சரியான பதில், ஒரு எறும்ப கட் பண்ணா கட்டெரும்பாகும். சத்தியா கேட்டுக்கிட்டீங்களா? சரிங்க லக்ஷ்மி, உங்களுக்கான க்வெஸ்சன் கூட நான் கேக்குறேன். சரியா, உங்களுக்கான கேள்வி, கால்கள் இருந்து நடக்க முடியாது, கால் இருக்கும் இதுக்கு. அருமை அருமை, ரொம்ப சிந்திச்சு ஆன்சர் பண்றீங்களே, சூப்பர். எப்படி எல்லாமே தெரியுமா ஏற்கனவே உங்களுக்கு? யோசிச்சு சொல்றதுனா? சரி சரி, அது அதுதான் நம்ம தலைப்பிலே வச்சிருக்கோம், சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு. சிரிக்கலாம் சிந்திக்கலாம்னு அருமையா சொல்லிருக்கீங்க, ரெண்டு கேள்விக்கும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள் லக்ஷ்மி. அடுத்த தோழி, பெண் தோழி வணக்கம், யார் எங்கிருந்து? நேரம் 11:10. வணக்கம், யார் எங்கிருந்து? சரியான பதில், சூப்பர். நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க பாக்கலாம், நீங்களே கை தட்டிக்கோங்க. உங்களுக்கு சூப்பர் சூப்பர். ஏ டாக்டர் ஊசி போட வருமா தடுத்துக்கிட்டே இருந்தாராம், ஏன்னா அது தடுப்பூசி, அதனால தடுத்துக்கிட்டே இருந்தாராம். அடுத்த கேள்வி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த முயல் இருக்குல்ல, முயல், முயலுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் என்னன்னு தெரியுமா? ரொம்ப பிடிச்ச இசை,
1: ஓட்டம்.
0: ஓட்டம், ஓட்ட இசை அப்படின்னு ஒண்ணு இல்லையே, ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் தான் அந்த இசையோட பேரும். அவ்வளவுதான், ரெண்டு கேள்வி முடிஞ்சது. ஒரு ஒரு கேள்விக்கு நீங்க ஆல்ரெடி பதில்
1: சொன்னீங்க,
0: ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்களே. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அடுத்த நேருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு சாந்தா. அருமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க, சூப்பரா யோசிச்சு பயங்கரமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தோழிகள் எல்லாருமே. தோழிகள், நீங்க அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0434242 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25 என்ற எண்ல அழைக்கலாம், அல்லது 0434242 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலோ, 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே, சிரிக்கலாம் சிந்திக்கலாம் என்ற நகைச்சுவை விடுகதையோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA/MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன.

0: உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: தர்மபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில சிரிக்கலாம் சிந்திக்கலாம் என்ற தலைப்புல நகைச்சுவை விடுகதை கேட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம். பெண் தோழிகள், நீங்க அழைக்கலாம். நம்மளுடைய நிலைய எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு 24-40-31 என்ற எண்ணில் அழைக்கலாம். அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த பெண் தோழி இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து? கொமத்தம்பட்டியில இருந்து யாரு? செல்வி. செல்வி, கொமத்தம்பட்டினா எங்க? வத்தல்மலை அடிவாரத்துல இருக்க அந்த கொமத்தம்பட்டியா?
2: தர்மபுரி மாவட்டம் பொம்மல்பட்டி.
1: பொம்மல்பட்டியா? சரி சரி, அது எங்க இருக்கு? நம்ம கேள்விக்கு போகலாமா? என்ன கேள்வி உங்களுக்காக கேக்கலாம்
2: அப்படின்னா,
1: உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஈஸியா தான் நிறைய பேர் இப்ப பாருங்க, வந்த மூணு பேருமே பதில் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த கேள்வி. இளமையா இருக்கும் போது உயரமா இருப்பாங்க, வயசாகும் போது குட்டையா மாறிடுவாங்க. இல்ல இல்ல, அந்த பதில் இல்ல. இதுக்கு ரெண்டு பேரும் சொல்லலாம், ரெண்டு பதில் சொல்லலாம். இதுக்கு ரெண்டு பதில் சொல்லலாம்னு சொன்ன. இளமையா இருக்கும் போது நட்டையா இருப்பாங்க, ஹைட்டா. வயசாக சின்னதா மாறிட்டு வந்துருவாங்க. எல்லாரும் குழந்தையா இருந்துதான் பெருசாவாங்க, ஆனா இவங்க வந்து பெருசா இருந்து குழந்தையா மாறிடுவாங்க. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். யோசனை வரலையா? யோசனை வரலையா? நம்ம வீட்டுல தினமும் யூஸ் பண்றதுதான்.
3: ராஜசேரியம்மா,
1: உங்களுக்கான கேள்வி கேக்கலாமா இல்ல நீங்க இப்ப கேட்டதுக்கான பதில் சொல்றீங்களா?
3: இது என்னன்னு தெரியல, முயற்சி பண்ணுன்னு பார்த்தா
1: மத்து இல்ல, அது சின்னது ஆவறது இல்லையே, நாம வச்சோம் அப்படியே தான் இருக்கும். நம்ம வாங்குற மாதிரி தான்.
3: என்ன என்ன மாதிரி கொஞ்சம் ஒரு குழு குடுக்கறீங்களா?
1: நம்ம வீட்ல பயன்படுத்தலாம், நம்ம வீட்ல பயன்படுத்துறது தான் அத க்ளூ.
3: வீட்ல பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, தொடப்புனா குட்டியா ஆயிடும். வீட்டுக்கு குட்டியா ஆயிடும்.
1: ஆனா இது அந்த அளவுக்கு இல்ல, நான் சொல்ற அளவுக்கு அது சின்னது ஆகுறது இல்ல. நினைப்பீங்க நீங்க. அடுத்த கேள்வி கேக்கட்டுமா?
3: இது தீக்குச்சியா இருக்குமா?
1: தீக்குச்சி, தீக்குச்சியும் சொல்லலாம், ஆனா இது அதை விட அதுக்கும் மேல. சரியான பதில் சொல்லிட்டீங்க, மெழுகுவர்த்தி. ஏன்னா அதான் பெருசா இருக்கும், போக போக சின்னதா ஆயிடும். மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி, ரெண்டுமே சொல்லலாம், ரெண்டு பதிலுமே சொல்லலாம். இளமையா இருக்கும் போது உயரமாவும், வயசாகும் போது குட்டையாவும் மாறும், அது என்ன அப்படிங்கறதுக்கு மெழுகுவர்த்தி. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களே, நான் நிறைய பேசிட்டேன்
3: அதனாலதான்.
1: சரிம்மா, வாழ்த்துக்கள், நன்றி இணைப்பில் வந்தமைக்கு ராஜேஸ்வரி.
3: நன்றி.
1: அடுத்த பெண் தோழி, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? புஷ்பாம்மா, உங்களுக்கான கேள்வி கேக்கலாமா? என்ன இன்னைக்கு என்ன சமைச்சீங்க?
4: கொல்லூர் குழம்பு சாப்பாடு.

0: பயங்கரமான சாப்பாடை செஞ்சிருக்கீங்களே.
1: கூழ்
0: கூழ் வேற அருமையா. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கேக்கட்டுமா வேணாவா? பேசிட்டு வச்சிடலாமா? அப்படியே ஏதோ கேளுங்க கேளுங்க, காசா பண்ணமா அப்படிங்கிறீங்களா? சரி, ஒரு யானை வந்து வேகமா ரேஷன் கடைக்கு ஓடிச்சான். ஒரு யானை வேகமா ரேஷன் கடைக்கு ஓடிச்சான், ரேஷன் கடையில போய் முத என்ன வாங்குவோம்? என்ன வாங்கி
1: போய் என்ன வாங்குவோம்? அரிசி அள்ளி சாப்பிடும்.
0: அரிசி அள்ளி சாப்பிடுமா? இல்ல, வேகமா ஓடிச்சு ரேஷன் கடைக்கு, ஏதோ வாங்குறதுக்காக ஓடிச்சு போல இருக்கு. முதல்ல போயிட்டு ரேஷன் கடையில என்ன வாங்கிருக்கோம்?
1: என்ன வாங்கிருக்கோம்?

0: வேகமா ரேஷன் கடைக்கு ஓடிச்சான். ஒரு யானை வேகமா ரேஷன் கடைக்கு ஓடிச்சான். ரேஷன் கடையில போய் முத என்ன வாங்குவோம்? என்ன வாங்கி
1: போய் என்ன வாங்குவோம்? அரிசி அள்ளி சாப்பிடுவோம்.
0: அரிசி அள்ளி சாப்பிடுமா? இல்ல, வேகமா ஓடிச்சு ரேஷன் கடைக்கு, ஏதோ வாங்குறதுக்காக ஓடிச்சு போல இருக்கு. முதல்ல போயிட்டு ரேஷன் கடையில என்ன வாங்கிருக்கோம்? வாழ்த்துக்கள். நேரம் 11:25 கேட்ட ரசத்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு சிரிக்கலாம் சிந்திக்கலாம் நகைச்சுவை விடுகதையாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.

0: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி வைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

ஹலோ மக்களே, நான் உங்க பூஜா வைத்தியநாத் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ. எப்பவும் இணைந்து இருங்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில

0: பேசலாம் சிந்திக்கலாம் நகைச்சுவை விடுகதையாக மலர்ந்துகிட்டு இருக்கு. பெண் தோழிகள் நிறைய பேர் தொடர்புல இருக்காங்க, இணைப்புல இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருது? வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யா,
0: இன்னொரு சத்யா வந்திருக்கீங்க நிகழ்ச்சியில. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஒரே ஒரே சிரிப்பா இருக்கு. முதல்ல ஒரு சத்யா வந்தாங்க பச்சனம்பட்டியில இருந்து. கேக்கலையா நிகழ்ச்சி நீங்க? இது ஒரு நல்ல பதில் தான், ஆனா அந்த பதில் இல்ல. நன்றி சத்யா. பதினோரு மணி 35 நிமிடம். பூவே பெண் பூவே சிரிக்கலாம் சிந்திக்கலாம் அடுத்த தோழி. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
2: திருப்பூர்ல இருந்து வசந்தி பேசுறேங்கம்மா.
0: வசந்தி, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாமா? சரி, எது எப்போதும் வரும் ஆனா ஒருபோதும் வராது? அதாவது இது எப்பவுமே வரும் ஆனா ஒரு ஒரு நாளும் வராது. குழப்பமா இருக்குல்ல? எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
2: யானை கேள்விக்கு பதில் சொல்லட்டுங்களா?
0: யானை கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? சரி, நான் ஒரு முறை அந்த கேள்வி கேட்டுறேன், அப்புறமா நீங்க பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி வந்து, ஒரு யானை வேகமா வந்துச்சான் ரேஷன் கடைக்கு, ஓடி வந்துச்சான். முதல்ல என்ன வாங்கும் அப்படின்றது தான் கேள்வி. பதில் சொல்லுங்க.
2: மூச்சு வாங்கும்.
0: மூச்சு வாங்கும், சரியான பதில். கிளாப் பண்ணுங்க நீங்களே உங்களுக்கு. இருக்கீங்கம்மா, சொல்லுங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறீங்களா? புது பஸ் ஸ்டாண்ட்ல யார் பேசுறீங்க? தீபஸ்ரீ. தீபஸ்ரீ, புது பஸ் ஸ்டாண்ட்லயே தான் இருக்கீங்களா நீங்க? இல்ல, இந்த பக்கம். அப்படியே அப்படிக்கா வந்தேன் அப்படின்றீங்களா? எந்த ஊரு உங்களோ? ஊரு சோகத்தூர். ஓ, பக்கமே இருக்கீங்க. சரி சரி, எப்படி இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட்லாம்? சரிங்கம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தீபஸ்ரீ? சும்மாவே இருக்கீங்களா? இது நல்லா இருக்கே, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றீங்க லைஃப. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி சரி, ஒரு பயங்கரமா சிரிப்பா இருக்கு, பயங்கர ஜாலியா இருக்கு. ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? லைன் கிடைச்சிருச்சு, தர்மபுரி பண்பலைக்கு லைன் கிடைச்சிருச்சு, அதனால ஜாலியா இருக்க மேம் அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர். சரி தீபாஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? நான் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்விதான். கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருந்துச்சான் ஒரு கொசு, ஓகேவா? கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சான், ஆனா திடீர்னு இறந்து போச்சான். ஏன்? சிக்ஸ் அடிச்சிட்டாங்களா? சிக்ஸ் அடிச்ச ஜாலியா என்ஜாய் தானே பண்ணணும். தெரியலையா? இன்னொரு முறை கேள்வி, அதே கேள்விதான். கிரிக்கெட் பாத்துட்டு இருந்த ஒரு கொசு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு, ஆனா திடீர்னு இறந்துச்சு. ஏன்? சரி யோசிச்சே இருங்க, நம்ம வேற நேயர் யாராவது ஆன்சர் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க நிகழ்ச்சியை, ஓகே?

0: ஆ சரி தீபாஸ்ரீ, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த தோழி வணக்கம். கடைசி வரைக்கும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் பாத்துட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு இதாச்சு, ஏன்னு தெரியல. பேட்ல அவங்க கிரிக்கெட் விளையாட பால் அடிக்காம கொசு அடிச்சிருக்காங்க. நல்ல பதில் தான், சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அது இல்ல பதில். சரி, உங்களுக்கு அந்த வேற கேள்வி கேட்கலாமா? அது பதில் இல்ல. ஆமா, சரி வேற கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? எந்த கடிகாரம் கரெக்டான டைம் காட்டும்? நேரம் 11:40 இப்போ தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையில் நம்ம கூட இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி அம்மா. சொல்லுங்க, எந்த கடிகாரம் கரெக்டான டைமை காட்டும்? டக்குன்னு எதுவும் ஞாபகத்துக்கு வரலையா? சரி, நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவுலையோ இல்லை அடுத்த நேயரை யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரிம்மா, வாழ்த்துக்கள் இனிப்பில் வந்தமைக்கு.
1: நன்றிம்மா.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: விரும்பின பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர்
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களம் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் என்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில சிரிக்கலாம் சிந்திக்கலாம் என்ற தலைப்புல ஒளியுலா வந்து கொண்டிருக்கிறது நகைச்சுவை விளையாட்டு. நகைச்சுவை விடுகதை விளையாட்டாக ஒளியுலா வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில. அடுத்த தோழி வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
0: அனைவரும் நலம், சொல்லுங்கம்மா.
1: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி.
0: சிவகாமி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: என்ன
0: கேட்டிருந்தனா, கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருக்கும் போது கொசு இறந்துச்சான்.
1: சிரிக்கலாம்
0: சிந்திக்கலாம்னு வச்சிருக்கு தலைப்பே. சரிமா, உங்களுக்கான கேள்வி கேக்கட்டுமா? கடற்கரையில வீடு கட்டினா என்ன ஆகும்?
1: தண்ணி வந்து அடிச்சிட்டு போவோம்.
0: தண்ணி வந்து அடிச்சிட்டு போகும். இல்லையே, கடற்கரையோரமா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா என்ன பண்ணுவீங்க?
1: ஆன்சர்
0: இல்லையே. இல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா என்னன்னு கேக்குறேன்.

0: அப்படிதான் தோணுச்சு. இல்ல தண்ணி வந்து அடிக்கணும் இப்படி தோணுச்சு.
1: அருமை, வாழ்த்துக்கள் சிவகாமி. அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? அதிகமாக சாப்பிட முடியாத பன்னி எது அப்படின்னா ரிப்பன்.
2: ரிப்பன்,
1: ஆமா ஆமா. இல்ல ஆமாவா இல்லையா?
2: ஆமா ஆமா.
1: சரி, உங்களுக்கு ஆன்சர் உடனே சொல்லிட்டேன், ஏன்னா நேரம் கம்மியா இருக்கறனால இனிமேல் உடனே உடனே ஆன்சர் சொல்லிடும். நேரம் 11:50, ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் செல்வி, இனிப்பில் வந்தமைக்கு. அடுத்த தோழி, வணக்கம், யார் இங்கிறது?
3: வணக்கம் மேடம், 400 இருந்து உமா பேசுறேங்க மேடம். நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம்.
1: எல்லாம் உங்களாலதான், நீங்க எல்லாம் கேட்டு ரசிக்கிறதுனாலதான். சரி, உங்களுக்கு அந்த கேள்வி கேட்கலாமா?
3: கலச்சேரி கொட்டிட்டே இருந்தா மேடம், சிரிப்போ சிரிப்பு தாங்க முடியல.
1: சிரிப்போ சிரிப்பு. சரி, உங்களுக்கு அந்த கேள்வி கேட்கலாமா, இல்ல வேற ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்றீங்களா?
3: கேள்வி கேளுங்க மேடம், நான் போன்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
1: அப்படியா? இது வந்து யாருமே போட்டுக்க முடியாத டிரஸ் இது. கேள்வியிலேயே பதில் இருக்கு. என்ன ஆகும் அலையடிக்கும் இல்லையே, கடல்ல அலையடிக்கும். ஆனா ஆன்சர் இது இல்ல.
4: நீங்க
1: ரொம்ப யோசிக்க வேணாம், அவ்வளவு சீரியஸா சின்சியரா யோசிக்காதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி நகைச்சுவை ஃபன்னியா யோசிங்க, அதான் ஆன்சர். யாருமே போட முடியாத டிரஸ் எது தெரியுமா? அட்ரஸ் யாராலும் போட முடியாதுல்ல,
4: அதான்.
1: கண்டிப்பா போட முடியாதுங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா, இல்ல ஏற்கனவே கேட்ட கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்லலாமா? ஏதோ ஒண்ணு பண்ணுங்க மேம், ஏதோ. சரி, கடற்கரையோரமா வீடு கட்டினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் தெரியுமா?
4: அழகா இருக்குன்னு சொல்லலாமா?
1: அழகா தான் இருக்கும்.
4: சொல்லுங்க.
1: கடற்கரையோரமா வீடு கட்டினா செலவாகும்.
4: செலவு இல்லாம வீடு கட்ட முடியுங்களா?
1: அதுதான் என்ன ஆகும்னு கேட்டேன், செலவாகும்னு சொல்லணும். நீங்க
4: சொல்லிருக்கலாம்,
1: சொல்லலையே. என்ன வரும்போதே ஒரே பஞ்சாயத்தோட வரீங்களே, யாரு எங்கிருந்து? சொல்லுங்க, முற்பகல் வணக்கம் சொல்பவர் யார்? சுமதி அம்மா, கேள்வி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா, இல்ல இப்பதான் எஃப்எம் ஆன் பண்ணீங்களா?
3: நம்ம கேட்டதே தான் மர்க்க, லைன்ல கேட்டதே தான் மர்க்க.
1: சரி, என்ன என்ன क्वेश्चन ஏர்க்கனே கேட்டதுக்கு பதில் சொல்லலாமா, இல்ல புதுசா ஏதாவது கேள்வி கேட்கலாமா?
3: கடல் கரையோரமா

0: என்ன ஆகும் கேட்டீங்க,
1: அது பதில் சொல்லிட்டேனே இப்பதான் சொன்னேன்.
0: அப்படிங்களா?
1: ஆமா, என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க.
0: கரைஞ்சு போயிடும்.
1: கரைஞ்சு போயிடுமா? இல்ல, கடற்கரை ஓரமா வீடு கட்டினா செலவாகும், பணம் செலவாகும். எங்க கட்டினாலும் செலவாகும். ஆனா ஒரு டிஸ்ட், கடற்கரை ஓரமா கட்டினா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிக்க கேக்குறது,
0: அவ்வளவுதான்.
1: சரிம்மா, அடுத்த கேள்வி. நம்ம முன்னாடி ஏற்கனவே கேட்டிருந்தோம், கிரிக்கெட் பாத்துட்டு இருந்த ஒரு கொசு வந்து இறந்துருச்சான், அது ஏன்? எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க, கொசு இறந்துருச்சு. ஓஹோ,
0: வெரி குட்.
1: இப்படி வருமோ? ஆஹா, அப்படி வருமோ?
0: அதனால
1: இருந்துச்சு. சரிமா, சரி, உங்களுக்கு வேற ஒரு கேள்வி கேக்கலாமா, இல்ல அடுத்த நேர்கிட்ட கேக்கலாமா? மரியாதை தெரியாத பூ எது? சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சுமதி அம்மா. வாழ்த்துக்கள் இணைப்பில் அந்தமைக்கு. அடுத்த தோழி, 11:55. வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கங்க.
1: வணக்கம் சொல்பவர்?
2: உதயத்துல இருந்து ரமணி பேசுறேங்க.
1: என்னது, இன்னொரு முறை சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? சரி, உங்களுக்கு புதுசா கேள்வி கேட்கலாமா, இல்ல ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமா?
2: அந்த ஒரு யானை சொன்னீங்க பாருங்க, அதுக்கு ஆன்சர் மூச்சு வாங்குறதுங்க.
1: அருமை, மூச்சு வாங்குறது சரியான பதில். நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், இருந்தாலும் நீங்க நிகழ்ச்சியோட நிறைவுல வந்து முதல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க, முதல் முதலியா வந்து வாழ்த்துக்கள் ரமணி அம்மா. ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வி உங்ககிட்ட ஒரு டைம் கேட்கவா? எந்த கடிகாரம் கரெக்டான டைம் காட்டும்?
2: எந்த கடிகாரங்களாங்க?
1: நீங்க அவ்வளவு சின்சியரா எல்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப சின்சியரா யோசிக்கிற கேள்விகள்லாம் இல்ல, ஃபன்னா யோசிக்கிற கேள்வி, கொஞ்சம் காமெடியா யோசிச்சு. ஆமா, எந்த கடிகாரம் கரெக்டான டைம் காமிக்கும் அப்படின்ற கேள்விக்கு விடை என்னன்னா, எந்த கடிகாரமும் காட்டாது, நாம தான் பாக்கணும். ஆமாங்க, ரொம்ப பவ்யமா ஒத்துக்கிறீங்க நீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள. சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க, இனிப்பில் வந்தமைக்கு நன்றி ரமணி.
2: நன்றிங்க.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: 159 கவுன்சிலிங் கோ 2683. குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில சிரிக்கலாம் சிரிக்கலாம் என்ற தலைப்புல விளையாட்டாக நகைச்சுவையான விடுகதைகள் உங்களுக்கு கேட்கப்பட்டது. நிறைய தோழிகள் பங்கு பெற்று ரொம்ப அருமையா பங்கு பெற்றாங்க, விடையும் சொன்னாங்க நிறைய தோழிகள். அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கேட்டு ரசிச்ச தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சரி, நடுவுல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதற்கான விடையும் சொல்லிடுறேன். இது வந்து எப்பவுமே வரும், இது வரும் ஆனால் வராது அப்படின்ற கணக்கு மாதிரி தான். இது எப்போவுமே வரும் ஆனால் ஒருபோதும் வராது. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நாளை, நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாளை எப்போ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. வரும் ஆனால் வராது அப்படின்ற கேள்விக்கு பதில் இது தான். மற்ற எல்லா கேள்விகளுக்குமே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து தோழிகளுக்கும், கேட்டு ரசித்த தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12 மணி.

0: அடி முக்க பொம்பளையே என்ன முழுத்தா நம்பளையே.
1: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி சொல்முக்கி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ தர்மபுரி பண்பலை 102.5.

நேர்களை கேட்கலாம் இனி பண்பலையில் ஒளி உலா வரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள். நேரம் 12:10 அறிவியல் மலர் இன்று போலியன் சமன்பாடு பற்றிய கலந்துரையாடல் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்களில் புதிய பயிர் விளைச்சல் ரகங்கள் குறித்து, திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் யோக மீனாட்சி தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து இருபட பாடல்கள், 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்த அறிக்கை, 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் இடம்பெறும், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் நெல் மல்லி சாகுபடி குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் காமராஜ் நகர் இளம் விவசாயி எல் பூவரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்று சொல்லுக வெல்லுக, 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 சுகமான ராகங்கள், இன்று தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கே, 11:10 நாளை நிகழ்ச்சி குறிப்பு, கானிய சிந்தனையாகின இடம்பெறும்.

இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களில் புதிய பயிர் விளைச்சல் ரகங்கள் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் யோக மீனாட்சி

தகவல்கள் இடம்பெறும். அதே போல 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில இயற்கை முறையில் நெல் மல்லி சாகுபடி செய்து வரும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த செங்கம் வட்டம் காமராஜ் நகர் இளம் விவசாயி எல் பூவரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இவையாவும் இனி தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையில் ஒளி விழா வரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 12:10.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
5: அறிவியல் மலர். எல்லாருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்கலாமா? நாளைக்கு காலையில எழுந்ததும் உலகத்துல இருக்கும் எல்லா கம்ப்யூட்டரும் மொபைலும் ஏடிஎம் ஸ்மார்ட் டிவி இது எல்லாமே வேலை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா அந்த எல்லா சாதனங்களையும் பின்னால இருந்து அமைதியா இயக்குறது என்ன தெரியுமா? வெறும் 2 எண்கள் தான், 2 எண்கள் தான். 1 0, மற்றொன்று 1. இந்த 2 எண்களை வச்சுதான் உலகத்தையே மாற்றிய ஒரு கணித மொழி, அதுதான் போலியன் இயற்கணிதம். இந்த சுவாரஸ்யமான உலகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அறிவியல் மலர் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில் போலியன் சமன்பாடு கலந்துரையாடல் கேட்கலாம். பங்கேற்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் ஆர் பாஸ்கர், ஜி தமிழ் செல்வி.
6: பாசு பாசு, என்ன எதையோ நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
7: அட கொஞ்சம் இருமா, நான் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கிறேன் நெட்ல, அது கிடைக்கவே மாட்டேங்குது.
6: நீங்கள் கரெக்டாக கொடுத்தா கிடைக்க போகுது. எப்பவுமே இன்புட் கரெக்டாக கொடுத்தா அவுட்புட் கரெக்டாக வந்துடும்.
7: ஆ, சரியாக சொன்ன. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, அப்புறம் சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எதுலேருந்து செயல்படுதுன்னு உனக்கு தெரியுமா?
6: எதுலேருந்து செயல்படுது? எல்லாம் நம்ம இயக்கிறதுனால செயல்படுது.
7: ஆ, இது தெளிவாக சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இது ஜென்ரலாக எல்லாரும் பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியுமா?
6: ஆ, நானும் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் இதெல்லாம் இயங்குறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது.
7: அட, சூப்பரில் லாங்குவேஜ். அதுதான் நாம் பேசுகிறத நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெளிவாக புரியறதுக்காகவும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக புரியறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் மொழி, லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா?
6: ஆமாம்.
7: அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு தெரியுமா உனக்கு?
6: அடிப்படையான விஷயமா?
7: ம்,
6: என்னவா இருக்கும்?
7: எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது, கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு சரியாக வரும்.
6: இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே.
7: நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே இந்த கணிதம் அப்படிங்கிறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது.
6: ஆமாம், இது எனக்கு தெரியுமே. நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம் சில சிக்னல்ஸ் எல்லாம் அதுக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்து வைக்கிறோம்ல, அப்போ தானே அது கரெக்டாக செயல்படுது.
7: இப்போ நம்ம பென்ட்ரைவ் பயன்படுத்துறோமா?
6: ஆமா.
7: ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோமா?
6: பயன்படுத்துறோம்.
7: மொபைல்ல எத்தனை ஜிபி டேட்டா இருக்குன்னு பாக்குறோமா?
6: கண்டிப்பா பாக்குறோம்.
7: சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பூலியன் எண்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
6: ஆமா, அதுல கூட குறிப்பா 0 1 வேல்யூ தான் பயன்படுத்துவாங்களாமே.
7: கரெக்டா புடிச்சிட்ட, அதே தான் சொல்றேன். இப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாமே 0101 அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனுடைய நிரல்கள் எல்லாமே இருக்கும். ஃபுல் டேட்டாவுமே 0101 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா?
6: கண்டிப்பாக. நம்ம கூட வாழ்க்கையில் எப்பவுமே எஸ் இல்லைன்னா நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தானே இங்கேயும் பயன்படுத்த.

0: ஒன்னு இருக்கணும் இல்லனா இல்லாம இருக்கணும். சரி, இந்த பூலியன் எண்கணிதம் எண்கணிதம் சொல்றீங்க, இதை யார் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் பத்தி சொன்னா தானே நான் தெரிஞ்சுக்க முடியும்.
1: அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்ற கேளுங்க. கேபின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் எம்பின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஜிபின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா அது 1 0 அப்படி இல்லாட்டி இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்ரு, ஃபோனு, எலக்ட்ரானிக் டிவைஸு எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டுருக்கு.
0: கரெக்டு தான்.
1: இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா தங்கச்சி?
0: சொல்லுங்க பாஸ், அதைத்தானே ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன்.
1: ஜார்ஜ் பூலே அப்படிங்கிறவர் தான் 19ஆம் நூற்றாண்டில் மொத இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு.
0: ஓஹோ, அவர் அறிமுகப்படுத்தினால தான் அவர் பேரால இதை சொல்லிக்கிட்டு இருக்கோமா?
1: இதுல 3 முக்கியமான அடிப்படை விஷயங்களை வச்சிருக்கிறாரு ஜார்ஜ் பூலே.
0: 3 முக்கியமான விஷயமா? மனுஷனுக்கு 3 முக்கியமான விஷயம்னா உணவு, உடை, இருப்பிடம் சொல்றோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ்க்கு 3 முக்கியமான விஷயம் இருக்கா என்ன?
1: ஆமா, எல்லாத்துக்கும் அடிப்படை வேணும் இல்லையா?
0: அதுவும் பாருங்களேன், இதுவும் 3 அதுவும் 3.
1: நைட்ல தெரியும் ஒரு 3. அப்புறம் இதுக்கு அந்த 3 அடிப்படையான விஷயத்துல ஏ அண்ட் டி அண்டு ஓஆர் அப்புறம் என்ஓடி நாட் அப்படி சொல்லிட்டு 3 அடிப்படையான விஷயங்களை வச்சிருக்கிறாரு.
0: சரி, இந்த 3 விஷயம் சொன்னீங்கல்ல, அண்டு, ஆறு, நாட்டு, அப்படின்னா என்ன, அதை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க.
1: சொல்கிறேன் கேளு. ஏஎன்டி அண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு 2 நிபந்தனைகள் அதை ஏற்கனவே ஒன்று சொன்னோம் இல்லையா, 1 1 இன்னொன்று 0 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். வெரி குட், அப்படி தான் இருக்கணும். உண்மையை பொய்யாவும், பொய் உண்மையாக இருந்துச்சுன்னா அதை நாட்டுன்னு சொல்லுவோம்.
0: சரி, இதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க?
1: எப்படி பயன்படுத்துகிறாங்களா? இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நான் தருமபுரியில் இருந்தால் கூட என் வயலில் இருக்கக்கூடிய மோட்டாரை ஆன் பண்ண முடியும்.
0: என்னது, தருமபுரியிலேருந்து உங்கள் மோட்டார் ஆன் பண்ணுவீங்களா?
1: ஆமாம், அங்கிருந்து டெக்னாலஜி மூலமாக ஒரு இன்புட் கொடுத்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல 2 6 அதுக்கப்புறம் நாட்டு, இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் இருக்கும். அந்த சர்க்கியூட்டில் நான் ஒரு கமாண்ட் கொடுத்தேனா போதும், எவ்வளோ நேரத்துக்கு ஆன் ஆகணும், எவ்வளோ நேரத்துக்கு ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத நான் தருமபுரி டவுனில் இருந்தே செஞ்சு விடுவேன்.
0: பஸ்ஸு, நான் அப்புறம் எங்கள் வீட்டில் கூட ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அது கூட நான் இதே மாதிரி ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் பஸ்ஸு. மொபைல் மூலமாக நம்ம எப்போ தேவையோ ஆன் பண்ணலாம், எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டால் கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.
1: இப்போ அப்புறம் பயோமெட்ரிக்னு ஒன்று சொல்கிறாங்க, அது தெரியும் தானே?
0: கொஞ்சம் தெரியும் பஸ்ஸு, முழுசாக நீங்கள் சொல்லிடுங்க.
1: அதே தான், இப்போது ஒரு பெரிய நிர்வாகத்தில் ஒரு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆதார் மையம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆதார் செயல்பாடுகள் கூட இதை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. நம்ம கருவிழி, அதுக்கப்புறம் கைரேகை, இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஒரு பெரிய டேட்டாவை ஒரே ஒரு இணையதளத்துக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு அடிப்படை செயலே இந்த பூலியன் எண்கணிதம் தான்.
0: ஓ, அப்படியா பஸ்ஸு, அதுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமா? எங்கே போனாலும் நம்மளோட டேட்டா ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்களே.
1: சரிங்க சிஸ்டர், இதை எங்கெங்கெல்லாம் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க, அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உனக்கும் கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன், அதை சொல்லேன்.
0: பஸ்ஸு, நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் பயன்படுத்துகிறோம், அப்புறம் நம்ம எப்பயுமே கையிலே வச்சுருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில், அப்புறம் நம்ம தேவைனா பணம் எடுக்க போவோமே ஏடிஎம்மில், அப்புறம் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிஜிட்டல் கிளாக்கு இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் பார்க்குற ஸ்மார்ட் டிவி, ரோபோட்டிக்ஸ், ஏஐல, அது மட்டும் இல்லை நம்ம தினமும் வந்து பயணம் போகிற இந்த போக்குவரத்து சிக்னலில், அதுக்கப்புறம் பாதுகாப்பு அமைப்பு, விண்கலங்கள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் பஸ்ஸு. எல்லா இடத்துலையுமே இது இல்லாமல் இல்லைன்னே சொல்லலாம்.
1: பிடிச்சிட்டேன், கரெக்டாக பிடிச்சிட்டேன்.

0: அப்படி. அப்புறம் இன்னொன்று முக்கியமா சொல்லணும், இந்த பூலியன் எண்கணிதம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். உனக்கு இருக்கா இல்லையா?
1: ஆமா பஸ், இது எப்படி பாக்குறது?
0: இதை கேளு சொல்றேன். அதாவது இது மொபைல் போன்ல யூஸ் பண்றோம், டிஜிட்டல் கடிகாரத்துல யூஸ் பண்றோம், கணினி சிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அதெல்லாம் பயன்படுத்துறோம்னு சொன்னோம். இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இது எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ்.
1: சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க?
0: கண்ணுக்கு தெரியாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக சிப் கொடுத்துருப்பாங்க, அதாவது மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மதர் போர்டுக்குள்ளே கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போயிட்டு ப்ராசஸர்னு ஒன்று இருக்கும். அந்த

0: ப்ராசஸரில் என்ன கமெண்ட் கொடுக்குதோ அதுக்கப்புறம் ரேமுக்குள்ளே போவோம். ரேமுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யணும், நம்ம ஒன்றா நம்பரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே ஒன்று அப்படிங்கிறது வருது அப்படின்னா இதுக்கு எல்லாமே இந்த பூலியன் எண்கணிதம் தான் காரணம்.
1: அப்படியா பஸ்ஸு?
0: யூடியூப்பில் போயிட்டு நமக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேட்குறோம் அப்படின்னா டைப் பண்ணுறோம்ல,
1: ஆமாம்,
0: அந்த டைப்பெல்லாம் கரெக்டாக உள்ளீடு வாங்கி அதுக்கு உண்டான ரிசல்ட்டை எடுத்து வந்து முன்னாடி கொடுக்குது இல்லையா முகப்பில், அதுக்கும் காரணம் இந்த பூலியன் எண்கணிதம் தான்.
1: ஓ, இப்போதான் பஸ் புரியுது. அது எப்படிரா நம்ம கொஞ்சம் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்தா கூட கரெக்டாக கொடுத்துருதே அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.
0: அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் மிஷினில் போயிட்டு நமக்கு ஒரு ஏடிஎம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ கீழே, அது மூலியமா யார் பணத்தையாவது யார் வேணாலும் எடுத்துட்டு போயிடலான்னு நினைக்கலாம்.
1: ஆமாம், அதுக்கு பாஸ்வேர்டு வேணும்ல.
0: அங்கதான் நிற்கிறாரு இந்த பூலியன் எண்கணிதம் ஜார்ஜ் பூலே. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சீக்ரெட்டான நம்பர் கொடுத்துருக்கிறாரு. அந்த கரெக்டான உள்ளீடை கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த மைக்ரோ சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர் வேலை செஞ்சு சரியான அவுட்புட்டை கொடுக்கும். தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் தப்பாக கொடுத்துட்டோன்னு சொல்லும்.
1: ஓ பஸ், அந்த ஏடிஎம் கார்டில் ஒரு சிப் இருக்கே, அதில் வந்து இந்த

0: வேணும்ல.
1: அங்கே தான் நிற்கிறாரு இந்த பூலியன் எண்கணிதம் ஜார்ஜ் பூலே. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குன்னு ஒரு சீக்ரெட்டான நம்பர் கொடுத்துருக்கிறாரு. அந்த கரெக்டான உள்ளீடை கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த மைக்ரோ சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர் வேலை செஞ்சு சரியான அவுட்புட்டை கொடுக்கும். தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் தப்பாக கொடுத்துட்டோன்னு சொல்லும்.
0: ஓ பஸ், அந்த ஏடிஎம் கார்டில் ஒரு சிப் இருக்கே, அதில் வந்து இந்த பூலியன் எண்கணிதம் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும் ஓப்பன் ஆகுது.
1: இல்லைனா நம்ம 1000 ரூபா இருக்குதுன்னு சொல்லிட்டு 2000 ரூபா போட்டோம்னா வருமா?
0: எப்படி வரும்? இருந்தால் தானே வரும். பஸ், இப்போ ஒரு கார் இருக்கு, அது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா கரெக்டான சாவி இருக்கணுமா இல்லையா?
1: சாவி இருக்கணும், கண்டிப்பா இருக்கணுமே.
0: அப்புறம் பேட்டரி வேலை செய்யணுமா இல்லையா? இது ரெண்டுமே இருந்தா தானே கார் ஸ்டார்ட் ஆகும்.
1: கண்டிப்பா.
0: இங்கதான் அண்ட் லாஜிக்கை யூஸ் பண்றாங்க. இப்ப புரியுதா?
1: என்னது, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
0: பஸ், முன்ன நீங்க சொன்னீங்க மூணு அடிப்படை விஷயம் இருக்கு இதுல, அண்டு ஆறு நாட்டுன்னு சொல்லிட்டு. நான் கூட இந்த நாட்டு புரியல அப்படின்னு சொன்னேன், அண்டு புரியலன்னு சொன்னேன். அப்போ எதை எங்க யூஸ் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத தான் உங்களுக்கு நான் இந்த கார்ல சொன்னேன்.
1: ஓ இப்படி வரீங்க நீங்க.
0: ஆமா, ரெண்டுமே சரியா இருந்தாதான் கார் ஸ்டார்ட் ஆகும். இங்கதான் அண்டு லாஜிக்கை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றேன்.
1: நீங்க இப்படி சொல்றத விட எனக்கு இப்படி தெளிவா சொல்லியிருந்தேன்னா புரிஞ்சிருக்கும். எப்படின்னா, நம்ம மொபைல் இருக்கா?
0: இருக்கு.
1: ஸ்கிரீன் லாக் போடுறோமா?
0: ஆமா போடுறோம்.
1: டேட்டா யாரும் பயன்படுத்த கூடாது, உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவும் யாரும் அதிகமா பார்க்க கூடாது. நம்ம பிரைவசிக்காக என்ன பண்றோம், பேட்டர்ன் போடுறோம்.
0: ஆமா பேட்டர்ன் போடுறோம்.
1: பேட்டர்ன் போடுவோம், இல்லாட்டி பாஸ்வேர்ட் போட்டு லாக் போட்டு வச்சுப்போம். சோ இந்த உள்ளீடு எல்லாம் கரெக்ட்டா கொடுக்கும்போது அது கரெக்ட்டா ஓபன் ஆகுதா?
0: ஆமா ஓபன் ஆகுது.
1: இதுக்குல என்ன காரணம்?
0: இதுக்குல என்ன காரணம்?
1: பூலியன் எண்கணிதம். இந்த பூலியன் எண்கணிதம் அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒன்னு ஒன்னு, இன்னொன்னு
0: ஜீரோ.
1: அதுதான்
0: இருக்கு இல்ல, இது ரெண்ட வச்சுதான் மொத்த உலகமே இயங்குது. பஸ், எவ்வளவு சிம்பிளான விஷயம் பாத்தீங்களா?
1: பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் எல்லாம் சொன்னோம் இல்லையா?
0: ஆமா.
1: அதுக்கப்புறம் கருவிலிய வச்சு,
0: கைரேகையை வச்சு நாம எல்லா இடத்துலயுமே, அதாவது பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறோம், லாக் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயங்குறதுக்கு காரணமே இந்த ஜீரோ ஒன்னுங்கிற நம்பர்ஸ் தான். பஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
1: என்னது?
0: பஸ், நம்ம இப்ப கம்ப்யூட்டரே இருக்கு, இதுல ஒரு வீடியோவே நம்ம பாக்குறோம் அப்படின்னா கூட எல்லாத்துலயுமே இந்த 01 தான் பஸ் யூஸ் பண்றாங்க. இத பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் போல, நிறைய நிறைய கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 01, இத வச்சு எவ்வளவு விஷயங்கள், ஒரு வீட்டை நம்ம சேஃப்டியா நம்ம பயோமெட்ரிக் வச்சு திறக்கலாம், பாஸ்வேர்ட் போட்டு திறக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பஸ்.
1: அது மட்டும் இல்லாம இந்த ECE எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா?
0: ஆமா.
1: சோ இதுல இருக்கக்கூடிய இப்போ நம்ம விண்வெளி சம்பந்தமான விஷயங்களும் சரி, இப்போ ரீசனா வந்திருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் லாஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அடித்தளங்கள், அதாவது போன்ற பல்வேறு தளங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அடித்தளம் அப்படின்னா இந்த பூலியன் எண்கணிதம் தான். இந்த பூலியன் எண்கணிதம் அப்படிங்கிறது இல்லாட்டி நிச்சயமாக நாம் எந்த கமெண்ட் கொடுக்குறோமோ அந்த கமெண்ட் வேலை செய்யாமல் இந்த உலகமே ஸ்தம்பித்து போயிடும் அப்படின்னா பாரு.
0: கரெக்டு தான் பாஸ், மனுஷங்க எப்படி யோசிப்போம் அப்படின்றத லாஜிக்காக ஒரு கணக்காக எழுத முடியுன்றத இந்த பூலியன் வந்து சொல்லிட்டாரு. பஸ், இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க நிறைய வருஷம் ஆச்சு, ஆனால் அதுக்கும் முன்னாடியே இந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான மொழியை நம்ம பூலியன் கண்டுபிடிச்சிட்டாரு. 01 வச்சே கம்ப்யூட்டர் மொத்தமாக இயக்க முடியுதுன்னா பாருங்களேன்.
1: நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன கடையில் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு கூட்டல், ஒரு கழித்தல், நம்ம பஜ்ஜி எத்தனை சாப்பிட்டோம், டீ எத்தனை சாப்பிட்டோம் அப்படிங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அது ஞாபகம் இருக்கா?
0: ஆமாம் பஸ்.
1: அது இப்போ பயன்பாட்டு அதிகமாக இல்லை, இருந்தாலும் கூட இதுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பூலியன் எண்கணிதம் தான். இந்த கட்டமைப்புகள்லாம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு நவீன இந்த கணினி கட்டமைப்புகளும் இயங்கவே இயங்காது.
0: பஸ், உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லிட்டா நம்ம பூலியன் பத்தி.
1: எக்ஸ்ட்ராவா சொல்லுங்க.
0: பஸ், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஸ்கூலுக்கு கூட கரெக்டா போனது இல்லையா?
1: தங்கச்சி,
0: இன்னைக்கு உங்களை பார்த்ததுல இந்த பூலியன் சமன்பாடு பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ஸ்கூல்ல படிச்சதையும் கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி ஆச்சு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப எங்க வீட்டுல எதெல்லாம் இந்த பூலியன் சமன்பாட்டுல இயங்குது அப்படின்றத போய் செக் பண்ண போறேன்.
1: இதை பண்ணும் முதல்ல நம்ம வீட்டில்

0: என்னென்ன கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கக்கூடிய டிவைசஸ் என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இது இல்லாமல் நிச்சயமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.
1: கரெக்டு தான் பாஸு. இனிமே நான் பார்க்குற ஒன்றொன்றும் இது எப்படி இயங்குது அப்படின்ற ஆராய்ச்சி பண்ண போகிறேன்.
0: அப்புறம் வந்து பூலியன் எண்கணிதம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை தான் கொடுத்துருக்கு இந்த சமுதாயத்துக்கு. பூலியன் எண்கணிதம் அப்படிங்கிறது பல்வேறு வகையான அறிவியல் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அடிப்படை தொழில்நுட்பமாக இயங்குது இந்த பூலியன் எண்கணிதம். இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும், தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல், அதாவது ஹேக்கிங்லாம் சொல்லுவோம் இல்லையா,
1: ஆமாம் ஆமாம்,
0: அதையும் ஒரு ஒரு கணம் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த ஓடிபி அப்படிங்கிற விஷயம்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது. இந்த ஓடிபி சொன்னாதான் அடுத்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணமும் ரிலீஸ் ஆகும், நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய தரவுகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். அது எல்லாத்தையுமே சரியான முறையில் பயன்படுத்தி இந்த அறிவுபூர்வமான இந்த அறிவியல் கோட்பாட்டில் நம்மளும் பங்கேற்றுக்கலாம், இதை சிறப்பாக பயன்படுத்தலாம்.
1: சரிங்க பாசு, நம்ம கூட இதை வச்சு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்வீங்கன்னு பார்த்தேன். சீக்கிரம் முயற்சி பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் கண்டுபிடிப்போம்.
0: கண்டுபிடிச்சிருவோம். நேற்று வச்ச ஃபோனே எங்கன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே முடியலையா, நாம புதுசாக எங்கள் கோட்பாடு கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சிக்கக்கூடிய ஜார்ஜ் பூலேவுடைய கோட்பாடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது.
1: அதுவும் சரிதான், உங்க கூட சேர்ந்தா எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. நான் போய் பூலியன் கோட்பாடை வச்சு ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றேன்.
0: ஒன்னு ஒன்னு இன்னொன்னு
1: பூஜ்யம்
0: இருக்கு
1: இல்ல,
0: அவ்வளவுதான். இதுதான் பூலியன் எண்கணிதம்.
2: இன்னைக்கு நம்ம பார்த்தது இரண்டு எண்களை பத்தி தான். ஆனா அந்த இரண்டு எண்கள் தான் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை இணைத்திருக்கிறது. அதனாலதான் அறிவியல்ல சின்ன விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு சிறிய கண்டுபிடிப்பு கூட உலகத்தையே மாற்றும். அந்த மாற்றத்திற்கு அடித்தளம் போட்ட பூலியன் இயற்கணிதத்தை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இது போல நிறைய அறிவியல் ஆச்சரியங்களோட மீண்டும் அடுத்த வார திங்கட்கிழமை சந்திக்கலாம். அதுவரை ஆர்வத்தோட கேளுங்க, புதிதா கற்றுக்கோங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பூலியன் சமன்பாடு கலந்துரையாடல் கேட்டீர்கள். கலந்துரையாடலில் பங்கேற்றனர் அறிவிப்பாளர்கள் ஆர். பாஸ்கர், ஜி. தமிழ்செல்வி. ஹே

0: கேட்கலாம் அரசியல் செய்திகள்.
1: இன்னைக்கு அறிவியல் செய்திகளில் விஞ்ஞானிகள் புதிய விசித்திரமான குவாண்டம் நிலையை உருவாக்கியிருக்காங்க, அது பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்ப்ரூக் பல்கலைக்கழக இயற்பியலாளர்கள் இந்த ஆண்டு ஜூலை 3 பின்ன ஃபெர்மி கடல் எனப்படும் ஒரு புதிய விசித்திரமான பருப்பொருள் வடிவத்தை உருவாக்கினர். இந்த சோதனையில் சில நானோ கெல்வின் வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்பட்ட சுமார் 70,000 சிசிஎம் அணுக்கள் தொடர்ச்சியான இடைவினை சுழற்சிகளுடன் ஒரு பரிமாண குழாய்களில் அடைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. பின்ன ஃபெர்மி கடல் என்பது மீ குளிர் நிலைகளில் உருவாகும் ஒரு குவாண்டம் பருப்பொருள் நிலையாகும். இந்த நிலை பிசிக்கல் ரிவ்யூ லெட்டர்ஸ் இதழில் அறிவிக்கப்பட்டதுடன் ஒரு பரிமாண வடிவியலில் சிசிஎம் அணுக்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இன்ஸ்ப்ரூக் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் CNRS மற்றும் பாரிஸ் டவுஃபின் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கோட்பாட்டு இயற்பியலாளர் அல்விஸ் பாஸ்டியானெல்லோவுடன் இணைந்து 2026 ஜூன் 29 அன்று பின்ன ஃபெர்மி கடல்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாக அறிவித்தனர். அவர்களின் பணி ஒரு பரிமாணத்தில் இடைவினை புரியும் துகள்களை விவரிக்கும் டோமோனாக்கா லுட்டிங்கர் திரவ கோட்பாட்டிற்கு அப்பாற்பட்ட நடத்தையுடன் அந்த நிலையை இணைத்தது. இந்த ஆண்டு ஜூன் 6 அன்று சிக்காகோ பல்கலைக்கழகத்தின் பிரிட்டிஷ்கர் மூலக்கூறு பொறியியல் பள்ளியின் ஆராய்ச்சியாளர்கள் சிக்கலான குவாண்டம் நிலைகளை உருவாக்குவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு கோட்பாட்டு முறையை முன்மொழிகின்றனர். இந்த ஆய்வு பிசிக்கல் ரிவ்யூ இதழில் வெளியிடப்பட்டதுடன் குவாண்டம் உணர்தல் மற்றும் குவாண்டம் கணினியுடன் தொடர்புடையதாகவும் இருந்தது. மே 4 அன்று கால்ஃபாலி இயற்பியல் துறை விரிவுரையாளர் இயன் ஃபவல் மற்றும் மாணவர் ஆராய்ச்சியாளர் லூயிஸ் புச்சால்டர் தலைமையிலான ஒரு ஆய்வு காலப்போக்கில் மாறும் காந்தப்புலங்கள் மற்றும் பொருளின் புதிய நிலையான வடிவங்களை ஆராய்ந்தது. இந்த ஆய்வு பிசிக்கல் ரிவ்யூ B இதழில் வெளிவந்தது. கடந்த ஆண்டு ஜூலை 30 அன்று ரட்ஜர்ஸ் தலைமையிலான தேநீர் விருந்து சயின்ஸ் அட்வான்சஸ் இதழில் வெய்ஸ் செமிமெட்டல் மற்றும் ஸ்பின் ஐஸ் ஆகியவற்றின் இடைமுகத்தில் ஒரு குவாண்டம் திரவ படிக நிலை இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 24 ஜூலை அன்று கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஏர்பின் வளாக ஆராய்ச்சியாளர்கள் 70 டெஸ்லாக்கள் வரையிலான காந்தப்புலங்களின் ஹாஃப்னியம் பென்டடெல்லுரைடில் ஒரு புதிய குவாண்டம் பொருள் நிலையை கண்டறிந்தனர். 2024 நவம்பர் 20 அன்று ஷிஷோன் சென் தலைமையிலான ஸ்டான்ஃபோர்ட் இயற்பியலாளர்கள் மைக்ரோவேவ் அடிப்படையிலான படமெடுக்கும் முறையை பயன்படுத்தி ஒரு பின்ன குவாண்டம் ஹால் நிலையை நேரடியாக காட்சிப்படுத்தினர். இந்த ஆய்வு நேச்சர் இதழில் வெளியிடப்பட்டது.
0: நிறைவு பெற்றது அறிவியல் மலர்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தியறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபயாண்டியோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்தபோது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜன்சங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில், தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை

0: இட்டலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாம பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 13ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14ஆம் தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் ஸ்டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கிக் கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏற்கனவே வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். 2 மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில்

0: இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
4: செவந்தி, செவந்தி எங்க இருக்க?
5: சமையல் கட்டில் தாங்க இருக்கேன், என்னென்ன சொல்லுங்க.
4: நேத்தே சொன்னாங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ் மூலமா எல்லாரையும் குடும்பத்தோட டூர் கூட்டிட்டு போறாங்களாம். பசங்களை கூப்பிடு, மதியமா பஸ் வருதான், எல்லாம் ரெடியாவுங்க.
5: அதான பார்த்தேன், நீங்களாவது டூர் கூட்டிட்டு போறதாவது. டே பசங்களா, உங்க அப்பா டூர் கூட்டிட்டு போறாரா நம்மளை எல்லாம்? எல்லாரும் வந்து சீக்கிரம் ரெடியாவுங்க, பஸ் சீக்கிரம் வந்துருமா.
6: என்னம்மா டூரா, அதிசயமா இருக்கு. எங்க போறோம்? பார்க்கு போறோமா இல்ல கோயில் குளம் அப்படின்னு எங்காவது போறோமா? பார்க்கு தானம்மா போறோம்.
5: ஆமாடா, பார்க்குக்கு போற மாதிரி தான் உங்க அப்பாவும் சொன்னாரு. சீக்கிரம் வா.
6: ஜாலி ஜாலி பார்க்கு போறோம்.
4: சொன்ன மாதிரியே பஸ் வந்துருச்சு, எல்லாரும் பஸ்ல ஏறி இந்த 4வது சீட்ல போய் உட்காருங்க.
6: நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் ஃபர்ஸ்ட் போறேன்.
4: இதுவாடா, பார்த்து விழுந்துடாதீங்க, மெதுவா போ.
5: சரிடா சரிடா பசங்களா, பொறுமையா போய் உட்காருங்க பாக்கலாம். என்னங்க பஸ் போய்கிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்?
6: அம்மா எனக்கு ஒரே போர் அடிக்குதுமா, எப்பதாமா போக வேண்டிய இடத்துக்கு போவோம்?
4: நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, பசங்களை கூட்டிட்டு பத்திரமா இறங்குமா.
6: எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டம்மா.
5: என்னங்க, நானும் பசங்களும் பூங்கா, முதல்ல பண்ண, பாம்பு பண்ண, விளையாட்டு திடல்னு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, சரியா?
4: இதுக்கு தான் நான் உங்களை எங்கேயுமே எதுக்குமே கூப்பிட்டு வரதில்ல, இப்படி செலவு வைக்கிறதுக்கு. சரி சரி, நான் போயிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்.
5: என்னங்க சாப்பாடு எங்க வாங்குனீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க.
6: சாப்பாடு உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்குமா.
4: ஆமாண்டா, இன்னைக்கு தான் முத முதல்ல என்ன அதிசயம், உங்க அம்மா மற்றவங்க சாப்பாட்டெல்லாம் புகழ்ந்து இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறா.
6: ஆமாப்பா.
5: என்னங்க உண்மையை தானே சொல்றேன், இதுல போயிட்டு என்ன இருக்கு? ஏன் என்னோட சமையல்லாம் நான் நல்லா சமைக்கிறது இல்லையா என்ன?
4: ஆமாமா, நல்லா சமைச்சிட்டாலும்.
5: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூளைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
4: ஏய் என்ன பண்ற, நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
5: ஏங்க நான் என்ன பண்ணேன்?
4: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது, அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது, இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
5: ஏங்க என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க, போங்க. இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
4: நாம பண்ணு பேசக்கூடாது, இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைறது இல்லாம இது காத்துனால அடிச்சிட்டு போய் வயல்வெளிகள்ல பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும், மத்தவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது, சரியா?
5: சரிங்க சரிங்க, தப்புதான், இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
6: சரிம்மா.
4: குப்பைகளை வந்து பொது இடங்கள்ல போடக்கூடாது, அதுக்குன்னு வச்சிருக்கிற குப்பை தொட்டிகள்ல தான் போடணும். மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டிலையும், மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டிலையும் போடணும். என்ன புரிஞ்சுதா?
5: புரிஞ்சது புரிஞ்சது. ஆமா ஆமா, இவரே இங்கெல்லாம் நல்லா தான் பேசுவாரு, எங்கேயாவது 4 இடத்துக்கு வெளியே கூட்டு போனாதானே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும்.
4: என்ன சொன்னீங்க?
5: ஒண்ணும் இல்லங்க.

0: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. வழங்கப்படும் பயிற்சிகள் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இவற்றிற்கு கல்வி தகுதி பிஇ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள். குடும்ப ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள். நடைபெறும் இடம் பெரம்பலூர் மற்றும் சேலம். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோ ஏற்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க வேண்டும். இந்த விடுதிகளில் வழங்கப்படும் வசதிகள் தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4 முதல் 10 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுகளுக்கான வினா வங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் கடைசி நாள் கல்லூரி விடுதிகளுக்கு 15/7/2026. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 வயது முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இப்பயிற்சியின் கால அளவு 4 மாதங்கள். பயிற்சி நடைபெறும் இடம் கோயம்புத்தூர். பயிற்சி காலத்தில் தங்கி படிப்பதற்கான விடுதி மற்றும் உணவு செலவினங்கள் முழுவதையும் தாட்கோவே ஏற்கும். பயிற்சி முடித்த தகுதியான நபர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் மாதம் ₹25,000 முதல் 50,000 வரை ஆரம்பகால ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கான கல்வி கடன் திட்டம். இந்த திட்டம் கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் நகல் மற்றும் குடும்ப அட்டை நகல், பிறப்பு சான்றிதழ் மற்றும் கல்வி கட்டண ரசீது மற்றும் மதிப்பின் சான்றிதழ் நகல்கள். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. வழங்கப்படும் இலவச பயிற்சிகள் ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல். விண்ணப்பிக்கும் முறை www.தாட்கோ.com என்ற தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கான கடன் வழங்கும் திட்டம், கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம். இந்த திட்டம் கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் நகல் மற்றும் குடும்ப அட்டை நகல், திட்ட அறிக்கை, கடன் தொகை ₹5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர்

மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறுபான்மையினருக்காக தனிநபர் கடன், கல்வி கடன், சுய உதவி குழு கடன் ஆகியவற்றிற்கும் விண்ணப்பிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.

0: மதிய வணக்கம் அன்பனேர்களை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: காகிதத்தில் உறங்கிய கனவு காற்றலையில் விழிக்கும் நேரம். நிகழ்ச்சி பேரு நேயர் விருப்பம். காலையிலிருந்து வேலையை பரபரப்பாக செஞ்சு முடிச்சுட்டு மதியம் பசி இல்லை, தூக்கத்தோட உங்களோட விருப்ப பாடலை கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தூக்கம் இருந்தால் கூட பாட்டு கேட்டால் அதோட விழிப்பு வந்துடும். அதனால் நம்ம வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நார்த்தமட்டியிலிருந்து என்ஆர் முத்து மல்லிகா கேட்டிருக்காங்க. பாசமலர் திரைப்படத்தில் இருந்து இதோ அவர் கேட்ட அந்த பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. வழங்கப்படும் பயிற்சிகள் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இவற்றிற்கு கல்வி தகுதி பிஇ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள். குடும்ப ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள். நடைபெறும் இடம் பெரம்பலூர் மற்றும் சேலம். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோ ஏற்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி

0: அரசாங்கம் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
0: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, பழைய தர்மபுரியிலிருந்து சுதா சத்யராஜ் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் இவங்க சொல்றது கொஞ்சம் காமெடியா கூட இருக்கு. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஊர்லயே காவல் காக்கிற குடும்பம் எங்க குடும்பம், ஆனா எங்க வீட்டுல ஆட்டுக்குட்டி காணதை தொலைஞ்சு போனதை கூட எங்க வீட்டுக்காரர் கவனிக்கல. ஆசாசியா வளர்த்தேன், அவங்க ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது இந்த பாட்டு போடுங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. கண்டிப்பா சத்யராஜன்னா ஆட்டுக்குட்டி கண்டுபிடிச்சிருங்க. இதோ அவர் கேட்ட அந்த பாடல்.
6: தெம்பாண்டு சீமே தெம்மாங்கு பாட்டு, பாட்டோட வாழ சாமியே, ஓம் பேர போ

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. வழங்கப்படும் பயிற்சிகள் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இவற்றிற்கு கல்வி தகுதி BE தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள். குடும்ப ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள். நடைபெறும் இடம் பெரம்பலூர் மற்றும் சேலம். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோ ஏற்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
5: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்களில் புதிய பயிர் விளைச்சல் ரகங்கள், திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் யோக மீனாட்சி தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 இசையால் இணைய இருக்கும் பூங்கொத்து நிகழ்ச்சி, கண்டிப்பா பாடல்களை கேட்க மறக்காதீங்க நேயர்களே.
6: நம்முடைய திறமையின் மூலமாக, மொழி அறிவின் மூலமாக நாம் கற்றதிலிருந்து, படித்ததிலிருந்து, நாம் ஏற்படுகிற தூண்டுதல்களிலிருந்து அந்த கவிதை வந்து உருவாகும். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் கவிஞர் பா. விஜய் பேசுறேன்.

0: நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் பண்பலையில் கேட்கணும்னா ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேயர் விருப்பம் பகுதியில் தருமபுரி அதியமான் கோட்டை அஞ்சல் என்ற முகவரிக்கு உங்களுடைய பேரு, உங்களுடைய ஊரு, உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை கடிதத்தின் மூலமா எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய பாடலும் விருப்ப பாடலும் காற்றலையில் பாடும். தகடூரி நண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், குடல்வால் வீக்கம், இறக்கம், பித்தப்பை அகற்றுதல், கர்ப்பப்பை கட்டி, குடும்ப நல அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோபி, குளோனோஸ்கோபி மூலம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டறியப்படும் சிறப்பு சிகிச்சைகள் கொண்ட மருத்துவமனை பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ராமலிங்க செட்டி தெரு, எல்ஐசி அருகில், தர்மபுரி. தொடர்புக்கு 9042380177.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.

0: விளங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இந்த கடந்த சில தினங்களாக வந்து இந்த ஆசன வாயில் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம், செஞ்சம் பண்ணோம். நேத்து வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு. ஆக்சுவலா அவருக்கு வந்து ரத்த சோகன் வந்தாரு. பார்த்தாக்க வந்து ரொம்ப ஹீமோகுளோபின் வந்து ஒரு 4.5 என்பதா இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்த்து ஈரெல்லாம் கடுமையாக வீங்கியிருந்தது. காமாலையெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 பக்கம் இருந்தது. செக் பண்ணி பார்த்ததுல நல்லா அசைட்டிஸ் இருந்தால் ஈரல் சுத்தமாக வேலை செய்யவில்லை. அந்த வந்து வயிற்று பகுதியில் வந்து நல்லா தண்ணி ஏற்றிக்கிட்டு செஞ்சது. உடனடியாக வந்து நாங்கள் வந்து எல்லாம் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்புறம் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஈரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு குழாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா இது வந்து சுருங்கிடும். உணவு குழாயில் உள்ள வந்து எல்லாம் சுருங்கிடும். ஈரல் சுருங்கி இருக்கிறதுனால வந்து உணவு குழாயில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் எல்லாமே வந்து வீக்கமாயிடும். வீக்கமாயிட்டு அதுலேருந்து வந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிச்சிடும், செஞ்சிடும், பண்ணிடும். அதனால் மோஷன் வந்து கருப்பாக போகும். அதனால தான் யூஸ்வலாக வந்து ரத்த சோகம் வரும். அந்த மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்து இது பண்ணணும், செஞ்சோம். எண்டாஸ்கோப் பண்ணோம். எண்டாஸ்கோப்பில் வந்து பெருசாக ஒன்றும் அந்த ரத்த குழாயிலேருந்து கசிகிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் அவர்கிட்ட செக் பண்ணி பார்த்து செஞ்சும்போது மோஷன் போனால் கடுமையான ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஈரல் பிரச்சனை வந்து எப்படி நமக்கு வந்து உணவு குழாயில் வந்து ரத்த நாளங்களை வந்து வீக்கமடைய வைக்குமோ, அதே மாதிரி வந்து ஆசன வாயில் பகுதியிலையும் வந்து அந்த பைல்ஸ் மாதிரி வந்து ரத்த நாளங்களை வீக்கமடைய வச்சு அதுலேருந்து வந்து ரத்த கசிவை கொடுக்கும். எப்படி மேலே போகுதோ அதே மாதிரி கீழே வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவருக்கு செக் பண்ணி பார்த்தா சும்மா அந்த டியூப் மாதிரி போட்டு பார்த்தா அங்கேருந்து அப்படியே பைப்பில் அடிக்கிற மாதிரி சரர் சர சர சரன்னு ஒரு இடத்துலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு, செய்து பண்ணுது. அப்புறம் கேட்டாக்கா ஆமாம், ஒரு 15 நாட்களாகவே வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும். அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவருக்கு வந்து உடல்நிலை தாங்காது. கண்டிப்பாக மயக்கம் கொடுத்தாங்க. வந்து காமாலை 12-13 வச்சுக்கிட்டு ரத்த சோகையும் வச்சுக்கிட்டு மயக்கெல்லாம் கொடுத்து அவர் உடல்நிலை தாங்காது. உடனடியாக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவரை வந்து அப்படியே படுக்க வச்சு செஞ்சு பண்ணி அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பேண்டை வந்து நாங்கள் வந்து டக்குன்னு வந்து அந்த ரத்தம் எந்த இடத்துல ரத்த கசிவு ஆகிட்டு இருக்குதோ, எந்த இடத்துல அந்த ரத்த நாளங்கள்லாம் வீங்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பேண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து டக்குன்னு போட்டு விட்டோம். அந்த பேண்டிங்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நம்ம வந்து அந்த இடத்த சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே அது வந்து ஒரு சின்ன ரப்பர் பேண்டு மாதிரி இருக்கும், அது போட்டுவிட்டோம்னா அப்படியே இறுக்கி அந்த ரத்த ஓட்டங்களை வந்து கம்ப்ளீட்டாக தடை பண்ணி அந்த பைல்ஸை வந்து சுத்தமாக மறைய வைத்து விடும். அதுதான் வந்து நம்ம பேண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மெத்தடு. இது ஆரம்ப காலகட்டங்கள்லேயும் இருந்தது. பட் இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்யும் பண்ணோம், டக்குன்னு பேண்டிங் போட்டு விட்டோம். ரெண்டு பேண்டிங் போட்டு விட்டோம். உடனடியாக வந்து ரத்த கசிவு கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. அவருக்கு பிளட் போட்டு உடனடியே வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வந்ததுக்கு இன்னைக்கு வந்து அவர் எவ்வளவோ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாரு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்காரு, செய்கிறாரு. இனிமேலும் அவர் வந்து மெயினாக வந்து உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றணும், ப்ளஸ் வந்து அந்த ட்ரிங்க்ஸை மெயினாக வந்து மாற்றணும். அதுக்கு வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கி அவருக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து கம்ப்ளீட்டாக விடுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து விட வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டயட்டை மாடிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னாவே இந்த சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் வீங்கி இருக்கிறது எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிச்சதுனாவே அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். இதை பற்றி விளையாடுறையாக ஒன்றும் மறு நாட்களில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தகடூரின் அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இசையால் இணைந்திருக்கிறோம். உங்க விருப்பப்பாடல் நிகழ்ச்சியில நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததான் யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அடுத்ததான் நிறைய நிறைய பாடல்கள் இருக்கு இல்லைங்களா. ஏலகிரி மலையில இருந்து குணசேகரன் ஐயா கேட்டிருக்காங்க. அவங்க வந்து மழை காலத்துல மின்னல் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை வெயில் காலத்துலயும் மின்னல் அடிக்கும், அந்த மாதிரி ஒரு பாடல் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கரும்பு மாதிரி இனிக்கிற ஒரு பாட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூக்கம் கலைஞ்சி மனசுல ஒரு மின்னல் அடிக்கணுமா. இளையராஜா சாரோட இசையில, பிறைசூரன் சாரோட வரியில, எஸ்பிபி ஜானகி அம்மாவோட குரல்ல, மூணு சேர்ந்தா எப்படி இருக்கும், கரும்பு மாதிரி இனிக்கும் இல்லையா. அடுத்த பாடல் கரும்பு வீல் திரைப்படத்தில் இருந்து.

0: பம்பலை 102.5 ஏற்காடு பம்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பேசுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சு.

0: பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக தாம் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பை ஏற்று அங்கு தாம் செல்ல இருப்பதாகவும் நாளை மறுநாள் வரை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து பேச இருப்பதாகவும் அமைச்சர் பிரதமர் கூறினார். 3 நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தாம் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா புறப்படும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து செல்கிறார். கூட்டுறவுத்துறை மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 30 கோடி மக்களுக்கு இந்த தினம் இன்றியமையாதது என எடுத்துரைத்தார். கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்தி வெளிப்படையான நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தும் நெறிமுறைகளை மத்திய அரசு தொடங்கியதை அடுத்து ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். தேசிய கூட்டுறவு குழுவின் மூலம் விதை உற்பத்தி பிரிவு நாட்டின் அரசு சாரா மிகப்பெரிய உற்பத்தி அமைப்பாக வருங்காலங்களில் உருவெடுக்கும் என்று கூறினார். இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் 104 கோடி சுகாதார பதிவுகள், 93 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கீட்டின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு பொது சுகாதார சுற்றுச்சூழல் பாதையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் கீழ் ஆதார் தனிநபர் அடையாள அட்டையைப் போல அபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கும் தனிநபர்களை இணைப்பதாக அரசு கூறியது. இதன் மூலம் அனைத்து சுகாதார சேவைகளுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்க இணைப்பின் கீழ் அனைத்து நோயாளிகள் அனைத்து வசதிகளையும் பெற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அபா சுகாதார பதிவை ஏற்படுத்த அரசு செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காலி பணியிடங்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறினார்.
1: மனிதர்கள் விலங்குகள் மோதல் அதெல்லாம் வராம இருப்பதற்கு அதுக்குண்டான மின்வெளிகள், சேட்டலைட் கேமராக்கள், வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு வெளிநாட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதன்முறையா, இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு அதெல்லாம் கொண்டு வரப்போகிறாங்க.
0: தமிழக நெசவாளர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போலி பட்டுப்புடவை புழக்கம் மற்றும் இடைத்தரகர்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சிக்கும் தற்போதைய தாவேக ஆட்சிக்கும் வேறுபாடு இல்லை என்று குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சி நாட்டின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று குறை கூறினார். தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை வாட்டி வதைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ள அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் எந்த சமரசத்திற்கும் இடமளிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநரின் செயல் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் இடதுசாரிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவை தகர்க்கும் எண்ணம் நிறைவேறாது என்றும், சுய லாபத்திற்காக சிலர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக்கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியா அறிவுறுத்தியுள்ளார். நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாபெரும் தூய்மை பணிகளை நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம நாகை கூட்டம் என்ற பெயரில் மாபெரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் தன்னார்வலர்கள், தூய்மை காவலர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளை குப்பை இல்லாத வகையில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இதில் வலியுறுத்தப்பட்டது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதையும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட பிஜேபி விவசாய அணி சார்பில் மன்னார்குடியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்களை கண்டித்து பிற மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நம்மியந்தல் கிராம மக்கள் காலி குடங்களுடன் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போளூர் செங்கம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றால அருவியில் குளிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்வதால் கோவை குற்றாலம் அருவி 4வது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது. அருவியில் நீர் சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரிஹரன்.
0: பழனி அருள்மிகு தண்டாதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் கூறுகிறார்.
3: இந்து சமய அறநிலைத்துறையின் டிஜிட்டல் சேவைகளின் ஒரு பகுதியாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் பயணத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் முழுமையாக தொடங்கியுள்ளது. பக்தர்கள் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி தங்களுக்கான நேரத்தை தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக தினசரி 100 பக்தர்கள் இந்த சேவையின் மூலம் அனுமதிக்கப்பட உள்ளனர். விரைவில் தங்கும் விடுதி அறைகளுக்கும் ஆன்லைன் முறைக்கு வரவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும் இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய்

0: உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு அவலாஞ்சி நீலகிரி பகுதியில் 82 மில்லிமீட்டர். பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியான கன்னியாகுமரியில் 22.3 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 10.8 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர், பரங்கிப்பேட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் -4.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவாக பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. இயல்பு நிலையிலிருந்து வெப்ப அளவின் வேறுபாடு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. நீலகிரி, குன்னூர், தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி உதகமண்டல மாவட்டங்களில் இயல்பை விட மிக குறைவாக -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் -5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிதாக மாற்றம் ஏதும் இல்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கேரளம் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கடந்த 2 நாட்களாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றது. இதையடுத்து 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா கடலோரத்தில் சந்த்பாலி மற்றும் பாலசோர்க்கு அருகில் உள்ள திகாவிற்கு இடையே கரையை கடக்கக்கூடும். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 24 மணி நேரத்தில் வடக்கு ஒடிசா மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதையொட்டி இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 8ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்றிலிருந்து வருகின்ற 9ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு வருகின்ற 9ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை

0: நிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. நாளை ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வருகின்ற 8ஆம் தேதி அன்று வடக்கு மற்றும் தெற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி அன்று மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள், வடக்கு மற்றும் தெற்கு வங்கக்கடலின் ஒரு சில இடங்களில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் வடக்கு அரபிக்கடலை ஒட்டிய மத்திய அரபிக்கடலின் பெரும்பாலும் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட இந்நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தும். தமிழக கடலோர பகுதிகள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வருகின்ற 9ஆம் தேதி வரை ஏதும் இல்லை. நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: Students, listen carefully.
2: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavamulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
8: யாரோ வீட்டுக்குள்ள வாராங்களே, யார் அது? வள்ளி, வள்ளி வாப்புள்ள உள்ளவா, என்ன திடீர்னு வந்திருக்க?
9: ஏன் செல்விய பாக்க நேரங்காலம் குறிச்சுதான் வரணுமா என்ன?
8: ஹட, அம்புட்டு தொலைவுல இருந்து வரியே, ஒரு தகவல் சொல்லி இருந்தா மச்சான பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து உன்னை கூட்டி வர சொல்லி இருப்பேனே, அதனால கேட்டேன்.
9: பரவாயில்ல செல்வி, எனக்கு பாத தெரியாதா என்ன?
8: அது சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? இந்த பிள்ள இந்த மோர குடி.
9: கொண்டா கொண்டா, தொண்டை வறண்டுதான் போச்சு.
8: ஆமா, உன் மச்சான் பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க?
9: எல்லாரும் நல்லா இருக்காங்க செல்வி. இங்க பக்கத்தூர்ல ஒரு இடம் விலைக்கு வருது, அது விஷயமா தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
8: நல்ல செய்திதான். எப்ப போகணும்னு சொல்லு வள்ளி, நானும் மச்சானும் துணைக்கு வரோம்.
9: கண்டிப்பா, நாங்க வாங்க போற இடத்த செல்வி அவசியம் பாக்கணும்ல. என்னைக்கும் என்னோட வளர்ச்சியில துணை நிக்கிறது நீ தானே?
8: அட, என்ன வள்ளி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற?
9: உள்ளது தானே சொன்ன செல்வி. என்னதான் நம்ம சொந்தமா இருந்தாலும் என்னோட பள்ளிக்கூட வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, கல்யாணம்னு இப்படி எல்லா விஷயத்திலயும் கூடவே பக்க பலமா நின்னது நீ தானே?
8: ஆமா ஆமா, இத சொல்லி காட்டத்தான் இம்புட்டு தூரம் வந்தியாக்கும்.
9: அது மட்டுமா, வருமானம் பத்தாம நானும் மச்சானும் குழப்பத்துல இருந்தப்ப துவர உளுந்துன்னு பயிர் செய்ய சொன்ன, நாங்களும் அப்படியே செஞ்சதுனால தானே இப்ப மனநிறைவா மகசூல் எடுக்கிறோம்.
8: கிடைச்ச விவரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டது நீங்க தானே? அது சரி, எங்க ஊர்ல தண்டோரா போட்டு சொன்ன செய்தி உங்க ஊர் வரைக்கும் கேட்டுதா என்ன?
9: என்ன தண்டோரா, என்ன செய்தி?
8: இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருவூர் நெல்லாராய்ச்சி நிலையத்துல பயிர் வகை பயிர்கள் பத்தின தகவல்களை எடுத்து சொல்ல போறதா தண்டோரா போட்டு சொன்னாங்க. அதுவும் காதுல விழுந்துதான் நீ கிளம்பி வந்துட்டியோன்னு நினைச்சேன்.
9: நீ சொல்லாம இந்த விவரம்லாம் எனக்கு எப்படி தெரியும்?
8: ஊர்ல இருந்து வந்த அலுப்புல களைப்பா இருப்ப. நீங்க ஏன் ஓய்வெடுவள்ளி, நான் போய் கூட்டத்துல என்னென்ன சொல்றாங்கன்னு விவரத்தை கேட்டுட்டு வந்துடுறேன்.
9: அட, களைப்புலாம் ஒண்ணும் இல்ல, இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறத விட கலப்பு என்ன வேண்டி இருக்கு? நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போ செல்வி.
8: ஆகட்டும் வள்ளி, வா உடனே கிளம்புவோம்.
9: இதோ நெல்லாராய்ச்சி நிலையத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எதை பத்தின தகவல்களை சொல்ல போறாங்க?
8: பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் பத்தின விவரங்களை திருவூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எடுத்து சொல்ல போறாங்க.
10: தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்கள் சாகுபடி என்பது வந்து பார்த்தோம்னா சுமார் 7.2 லட்சம் ஹெக்டர்ல செய்யப்பட்டு வருது. இது வந்து உணவு தானிய உற்பத்தி செய்யப்படக்கூடிய மொத்த பரப்பளவில் பார்த்தீங்கன்னா 19% அளவுக்கு இடத்தை பிடிக்குது. நெல் சாகுபடிக்கு அடுத்த

ியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருதப்படுகின்றது. ஆனாலும் வந்து பார்த்தோம்னா உணவு தானிய உற்பத்தியில நெல்லோட பங்களிப்பு வந்து அதிகப்படியாக இருக்கிறது. ஆனா வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சுமார் 3.9 லட்சம் டன்கள் தான் உற்பத்தியை கொடுக்கிறது. மொத்த உணவு தானிய உற்பத்தி என்பது பார்த்தோம்னாக்கா 110 லட்சம் டன் அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உணவு தானிய உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுல நெல் மட்டுமே பார்த்தோம்னா 70 லட்சம் டன்கள் அளவு உற்பத்தி கொடுக்குது. ஆனா வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து 19% பரப்பளவுல சாகுபடி செய்யப்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா 3.9 லட்சம் டன்கள் தான் வந்து உற்பத்தி கொடுக்கிறது. இதற்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா உயர் விளைச்சல் ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யறது, அப்புறம் எந்தெந்த பருவத்திற்கு உகந்த ரகங்களை அந்தந்த பருவங்கள்ல தேர்வு செய்து சாகுபடி செய்வது. இதை வந்து முக்கியமா விவசாயிகள் கருத்துல கொண்டாங்கனாலே வந்து பார்த்தோம்னா அதிக மகசூல் திறனை எடுக்க முடியும். சமீப கால வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வந்து எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விவசாயிகள் அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்யும் போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும். இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பிரதான பயிர் வகை பயிர்கள் அப்படி என்னென்னு பார்த்தோம்னாக்க உளுந்து, அது வந்து சுமார் வந்து 3.6 லட்சம் ஹெக்டர் பளப்பளவில் சாகுபடி செய்யப்படுது. அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னாக்க பச்சை பயிர், இது வந்து 1.27 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுது. ஏனைய பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு தட்டைப்பயிறு, துவரை, அதுக்கப்புறமா கொள்ளு போன்ற பயிர் வகை பயிர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இதுல வந்து நம்ம முக்கிய பயிர்களான பாசிப்பயிறு, உளுந்து மற்றும் துவரையில வந்து உயர் விளைச்சல் ரகங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக வந்து பார்த்தோம்னாக்க உளுந்து பயிர் வகை பயிர்களில் வந்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படக்கூடிய ஒரு பயிர் வந்து உளுந்தாகும். இந்த உளுந்தில் வந்து நம்ம பார்த்தோம்னாக்க நிறைய பருவங்களில் வந்து சாகுபடி செய்யலாம். அதாவது வந்து ஆணி ஆடிப்பட்டம்னு சொல்லுவாங்க, அதற்கு அடுத்தபடியாக வந்து தைப்பட்டம், இது வந்து நெல் தரிசோட வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்லலாம். ஸோ இந்த பட்டங்களில் வந்து அதிகப்படியான சாகுபடி பரப்பளவு இருக்கு. இருந்தாலும் கூட பார்த்தோம்னாக்க இந்த உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நெல் தரிசுன்னு சொல்லக்கூடிய அந்த தைப்பட்ட சாகுபடி தான் வந்து அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சில ரகங்கள் வந்து 2 பருவத்துக்கும் ஏற்ற ரகங்களா வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க, சில ரகங்கள் வந்து நெல் தரிசு சாகுபடிக்கே வந்து ஏற்ற ரகங்களாக இருக்கிறது. முக்கியமா வந்து நம்ம விவசாயிகள்ல வந்து பரவலாக பயிரிடப்படக்கூடிய ரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வம்பன் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இந்த வம்பன் 8 வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா 65 லிருந்து 70 நாட்களுக்குள்ள ஒரு முதிர்வரக்கூடிய ரகமா இருக்குது. இது வந்து அனைத்து பருவங்கள்லயும் சாகுபடி செய்யலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல கூட வந்து சாகுபடி செய்ய ஏற்ற ரகமா இருக்கு. இதோட மகசூல் திறன் வந்து மிக அதிகமாக வந்து இரவையில் வந்து 988 கிலோவும், மானாவாரியா பார்த்தோம்னாக்க 871 கிலோவும் விளைச்சல் தரன் உடைய ரகமா இருக்கிறது. சமீப காலங்களில் வந்து விவசாயிகளிடையே வந்து ஆள் பற்றாக்குறை அதிகமா இருக்கிறதுனால 2-3 முறை பறிப்பதற்கு வந்து முடியாது. ஸோ அதற்கு வந்து ஏற்ற வகையில் இது வந்து சீரான முதிர்வடையும் திறன் இருக்கிறதுனால ஒரே முறை வந்து நம்ம பறிக்கிறதுக்கு ஏற்ற ரகமா இருக்கு. அதுலயும் பார்த்தோம்னா காய்கள் வந்து அறுவடைக்கு முன்னாலேயே வெடித்து சிதற கூடிய பண்பு இல்லாததுனால நல்ல ஒரே ஒருமித்த முதிர்வடையும் திறன் மற்றும் காய்கள் வந்து வெடிக்காத திறன் கொண்டதற்கனால அதிக மகசூல் திறன் வாய்ந்த ரகமா இருக்கு. இதுல வந்து புரதச்சத்து வந்து பார்த்தோம்னாக்க 21.9% அதிக அளவில் இருக்கு. அதே மாதிரி அராபினோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவு காணக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சத்து, இது வந்து 7.5% அளவில் வந்து இருக்கு. மேலும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் வைரஸ், இதுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமா இருக்கு. இது வந்து வெளியிடப்பட்டு கொஞ்சம் 10 ஆண்டுகளுக்கு மேல கடந்ததுனால சமீப காலங்களில் நிறைய உயர் விளைச்சல் ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரகங்கள் அப்படின்னு வந்து தெரிந்துக்கலாம். இந்த வரிசையில் வந்து 2 பருவத்திலும் சாகுபடி செய்ய ஏற்ற ரகங்கள் அப்படின்னாக்க வம்பன் 11 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகத்தை சொல்லலாம். இது 2020 வெளியிடப்பட்ட ரகம். 70 லிருந்து 75 நாட்களுக்குள்ள வந்து விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறது. இது வந்து பார்த்தோம்னாக்கா மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் வைரஸ் இது ரெண்டுக்குமே வந்து எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக வந்து இருக்கு. இதோட மகசூல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க இரவையில் வந்து 940 கிலோ அளவுக்கும், மானாவாரியில் வந்து 865 கிலோ அளவுக்கும் ஹெக்டேருக்கு விளைச்சல் உடைய ரகமாக இருக்கு. மேலும் இந்த ரகமும் பார்த்தோம்னாக்க ஒரு சீரான முதிர்வடையும் திறனும் காய்கள் வந்து வெடிக்காத திறன் வாய்ந்ததாக இருக்கிறதுனால வந்து இயந்திர அறுவடைக்கும் ஏற்றது, அதிக மகசூல் திறன் வாய்ந்ததாகவும் இருக்கு. ஸோ இதற்கப்புறமா வந்து பார்த்தோம்னாக்க இந்த கோ 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம், இது வந்து 2022 வெளியிடப்பட்ட ரகம். குறுகிய வயதுடைய ரகம், 60 லிருந்து 65 நாட்களுக்குள்ள முதிர்வடையக்கூடிய ஒரு ரகமாக இருக்கு. இது வந்து 2 பருவத்திலையும் சாகுபடி செய்யலாம். இதில் முக்கியமான பண்பு என்னென்னா நல்ல பருமனான விதைகளுடையது. இதோட 100 மணி விதைகளோட எடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 5.5 லிருந்து 6 கிராம் அளவு இருக்கிறதுனால நல்ல பெரிய பருப்புகளை உடையது. மகசூல் திறனும் பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு வந்து 880 கிலோ அளவுக்கு மகசூல் திறன் இருக்கக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே முறை பறிப்புக்கு வரக்கூடியது, சீரான முதிர்வடையும் திறன் மற்றும் வெடிக்காத காய்களை

கொண்ட ஒரு ரகமாக தான் இருக்கு. இதுல வந்து என்னன்னா, மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருங்கு வைரஸ் இது ரெண்டுக்கும் வந்து அதே மாதிரி மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்தது. மேலும் வந்து தண்டு கருகல் இந்த நோய்க்கும் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னாக்கா, இப்ப 2025 ஒரு உயர் விளைச்சல் ரகம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, வம்பன் 12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இது வந்து கொஞ்சம் வயது அதிகப்படியான உள்ள ரகம், 75 to 80 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகத்துல வந்து இரவையில வந்து பார்த்தோம்னாக்கா 860 கிலோவும் மானாவாரியில 850 கிலோவும் வந்து விளைச்சல் திறனுடைய ரகமா இருக்கு. இதுல வந்து நிறைய வந்து பருப்புகளுடைய காய்கள், அதாவது வந்து ஒரு ஒரு காயில வந்து பார்த்தோம்னா 9 பருப்புகள் அளவு இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. நீண்ட காய்களை உடையது, ஒரு காயோட நீளம்னு பார்த்தனாலே சுமார் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கும். சாதாரணமா பார்த்தோம்னாக்கா உளுந்துல வந்து ஒரு 6 to 7 பருப்புகள் தான் இருக்கும் ஒரு காயில. ஆனா இந்த ரகத்துல வந்து பார்த்தோம்னாக்கா 9 பருப்புகள் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட காய்களை உடைய ரகமா இருக்குது. இதுல வந்து மாவு காணும் ஆற்றலும் வந்து அதிகப்படியா இருக்கு. அதாவது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம வந்து ஒரு விதையில இருந்து பார்த்தோம்னாக்கா 2.5 லிட்டர் அளவுக்கு வந்து மாவு காணக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ரகமா இருக்கு. இந்த ரகமும் வந்து 2 பருவத்திலையும் விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னாக்கா இந்த வம்பன் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூடிய ரகம், அதாவது மத்திய ரகங்கள் வெளியீட்டு குழுவினால வந்து 2019 வெளியிடப்பட்டது. இந்த ரகமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமா ராபி பருவ சாகுபடிக்கு ஏற்ற ரகமா இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியால எல்லாம் வந்து அக்டோபர் நவம்பர் பருவத்தை வந்து ராபி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இது வந்து பார்த்தோம்னாக்கா ராபி பருவம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தைப்பட்ட சாகுபடிக்கு ஏற்ற ரகமா வந்து இந்த ரகத்தை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த ரகத்தோட வயது பார்த்தோம்னாக்கா 70 to 75 நாட்கள். இதோட மகசூல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரவையில வந்து 1130 கிலோ அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமா இருக்கு. இதுவும் ஒரே முறை பருப்பிற்குரிய சீரான முதிர்வடையும் ஆற்றலை கொண்ட ஒரு ரகமா இருக்கு. இது தவிர வந்து பார்த்தோம்னா நெல் தரிசிற்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரகங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ரகங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வகையில வந்து பார்த்தோம்னாக்க மதுரை 1, கிள்ளிகுளம் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்கள் இது வந்து தென் மாவட்டங்கள்ல பெரிதும் வந்து விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ரகமா இருக்கு. இந்த வகையில புது ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க வம்பன் 9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இது வந்து 2019 வெளியிடப்பட்டது. இதோட வயது வந்து 70 to 75 நாட்கள். இதோட மகசூல் திறன் வந்து பார்த்தோம்னா மானாவாரியிலே மிக அதிகமாக, அதாவது நெல் தரிசிலேயே வந்து பார்த்தோம்னாக்க 1290 கிலோ அளவுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்கு. இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் ஒரிசா ஆகிய மாநிலங்களிலும் வந்து பயிரிடறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்கு. இந்த ரகத்திலையும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தேமல் நோய், சாம்பல் நோய், அப்புறம் இலை சுருள் வைரஸ் போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாக இருக்கு இந்த ரகம். இதற்கு அடுத்தபடியாக 6/7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம், இதுவும் வந்து நெல் தரிசு சாகுபடிக்காக வந்து 2022 வெளியிடப்பட்டுள்ளது. இது வந்து இந்த 6/3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம், இதுல வந்து உளுந்துல வந்து நெல் தரிசுக்குனே வந்து வெளியிடப்பட்டு நல்ல விவசாயிகளால வரவேற்பு பெற்ற ரகம். இதுல இருந்து சடுதி மாற்றம் செய்து வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 6/7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இது வந்து குறைந்த வயதுடைய ரகம், 65 to 70 நாட்கள் வயதுடையது. நெல் தரிசு சாகுபடியில ஹெக்டேருக்கு வந்து 750 கிலோ அளவுக்கு மகசூல் திறன் வாய்ந்த ரகமா இருக்கு. காவேரி டெல்டா மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல நெல் தரிசு சாகுபடி பிரத்யேகமா வந்து வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகத்திலையும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தேமல் நோய், சாம்பல் நோய், இலை சுருங்கு வைரஸ் மற்றும் தண்டு சொறி நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் வந்து இருக்கு. ஸோ இந்த ரகத்தையும் நெல் தரிசு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து ரகத்தை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யலாம். அதாவது நெல் தரிசு சாகுபடியில் நம்ம சொன்ன என்ன ரகங்கள்னா வன்பன் 9, 6/7, மதுரை 1 மற்றும் கிள்ளிகுளம் 1 போன்ற ரகங்கள் வந்து விவசாயிகளுக்கு நெல் தரிசு சாகுபடிக்கு மிகவும் உகந்த உளுந்து ரகங்களாக வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக வந்து தமிழ்நாட்டில் பச்சை பயிர் வந்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்குது, விவசாயிகள் என்னென்ன ரகங்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரகங்களில் வந்து பார்த்தோம்னாக்கா வம்பன் 4, வம்பன் 5 இந்த ரெண்டு ரகங்களுமே வந்து ஒரு 1 to 1.5 பறிப்புக்கு ஏற்ற ரகமாக இருக்குது. அது 2019 2022 வெளியிடப்பட்ட ரகங்கள். இந்த ரகங்களில் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து என்னென்னா மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. 65 to 70 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ரகமா இருக்கு. மேலும் வந்து பார்த்தோம்னா ஆடிப்பட்டம், தைப்பட்டம் இது ரெண்டு சாகுபடிக்குமே வந்து ஏற்ற ரகங்களாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம விவசாயிகள் வந்து பார்த்தோம்னாக்க இந்த பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த கோ7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம் இது வந்து 2009 வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகத்தை வந்து பெரிய பருப்புகள் இருக்கும், அதனால விவசாயிகள் வந்து நல்லா வந்து விரும்பி சாகுபடி செய்வாங்க.
இன்னொரு பண்பு என்னன்னாக்கா இயந்திர அறுவடைக்கு ஏற்ற ஒரே சமயத்துல முதிர்வடையக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ரகமா இருக்கும். ஸோ அதற்கு மாற்றாக நிறைய ரகங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து கோ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இது 2023 ஆண்டு

மதிப்பிடப்பட்ட ரகம். இது வந்து 65 to 70 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ரகம். ஹெக்டேருக்கு வந்து 825 கிலோ அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது. ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடையக்கூடிய ஆற்றல் மற்றும் எந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது. மகசூல் திறன் வந்து ஹெக்டேருக்கு 825 கிலோ அளவுக்கு இருக்கிறது. புரதச்சத்து வந்து மிக அதிகமாக 23.2% வந்து அளவு கொண்டது. மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமா இருக்கு. நல்ல நீண்ட காய்களும் பளபளப்பான நடுத்தர பரமனான விதைகளை கொண்டதாக இருக்கிறது. இதோட விதை எடை வந்து பாத்தீங்கன்னா 4 to 4.5 கிராம் அளவுக்கு இருக்கு. கோ7 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து நல்ல பருமனான விதைகளை கொண்ட ரகம்னால விவசாயிகள் நல்லா விரும்பி சாகுபடி செய்றாங்க. அதுக்கு மாற்று ரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மத்தியில நிறைய வந்து ஒரு கேள்வி இருக்கு. அதற்காகவே பிரத்யேகமாக வெளியிடப்பட்ட ரகம் தான் இந்த கோ9 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பருமனான விதைகள் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து தேர்வு செய்யலாம். இது வந்து ஆடிப்பட்டம் மற்றும் வந்து தைப்பட்ட சாகுபடி ரெண்டுக்குமே வந்து ஏற்ற ரகமா வந்து இருக்கிறது. இதுக்கப்புறமா வந்து வம்பனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இது வந்து பிரத்யேகமா வந்து நெல் தரிசு சாகுபடிக்கு உகந்த ரகமா இருக்கு. இது வந்து 2023 வெளியிடப்பட்டது. 70 to 75 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடியது. நெல் தரிசு சாகுபடியில வந்து ஹெக்டேருக்கு 760 கிலோ அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமா இருக்கு. 20.6% அளவுக்கு புரதச்சத்து இருக்கு. நல்ல பளபளப்பான காய்கள் மற்றும் விதைகளை உடையது. காய் துளைப்பான், வெள்ளை ஈ போன்ற பூச்சிகளுக்கும், மஞ்சள் தேமல் நோய், இலை சுருங்கு வைரஸ் மற்றும் சாம்பல் நோய்களுக்கும் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகம். அதற்கு அடுத்தபடியா வந்து 2024 ஒரு உயர் விளைச்சல் ரகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ரகம் என்னன்னு பார்த்தோம்னாக்க வம்பன் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இதுவும் வந்து நம்ம பார்த்தோம்னாக்க இந்த கோ7 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்கு இல்லையா, அந்த ரகத்துல வந்து பெரிய பருப்புகள் இருந்ததுனால விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த ரகமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பருப்புகள் கொண்ட ஒரு ரகமா இருக்கு. இது 65 to 70 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம். ஹெக்டேருக்கு 900 கிலோ அளவுக்கு உங்களுக்கு மகசூல் திறன் இருக்கு. அதுல பெரிய பருப்புகள் இருக்கிற ரகம்னு சொன்னீங்க இல்லையா, அதுல 100 விதைகளோட எடை வந்து பார்த்தோம்னா 5.5 to 6 கிராம் அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஏற்ற ரகமா இருக்கு. இதுல வந்து முளைகட்ட பயிர்ல வந்து வைட்டமின் சி சத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து ஒரு 100 கிராமுக்கு வந்து 18.7 mg அளவுக்கு வந்து வைட்டமின் சி சத்தும் இதுல மிகுதியா இருக்கிறதுனால இந்த ரகத்தையும் வந்து விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். இப்ப அடுத்தபடியா பயிர் வகை பயிர்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்த பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாக்க துவரையை சொல்லலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் வந்து கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, கரூர், திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல வந்து அதிகப்படியா வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம வந்து சித்திரைப்பட்டம், மார்கழிப்பட்டம் போன்ற பட்டங்கள்ல வந்து சாகுபடி செய்து வருகிறார்கள். ஸோ இதுல வந்து என்னன்னா ரெண்டு வகையா நம்ம வந்து துவரையை பொறுத்த வரைக்கும் ரகங்கள் இருக்கு. குறுகிய கால ரகங்கள் அல்லது வந்து நீண்ட கால ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த குறுகிய கால ரகங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஊடுபயிரா சாகுபடி கூட செய்யறதுக்கு ஏற்ற ரகங்கள் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலையில வந்து விவசாயிகள் வந்து இந்த துவரையை வந்து ஊடுபயிரா சாகுபடி செய்வாங்க. ஸோ அந்த வகையில அதுக்கு ஏற்ற ரகமா வந்து பாத்தீங்கன்னா வம்பன் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய உயர் விளைச்சல் ரகம் இருக்கு. ஸோ இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா 100 to 105 நாட்களுக்குள்ள ஒரு முதிர்வடையக்கூடிய ஒரு ரகம். மானாவாரியில வந்து 530 கிலோ ஹெக்டேருக்கு விளைச்சலும், இரவையில வந்து ஹெக்டேருக்கு வந்து 885 கிலோ அளவும் வந்து விளைச்சல் திறன் வாய்ந்த ரகமா இருக்கு. இது வந்து சீரான முதிர்வடையக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ரகமா இருக்கு. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னாக்கா 120 to 125 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம் வந்து கோ7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகம் வந்து 2004 வெளியிடப்பட்டது. மானாவாரியில வந்து ஹெக்டேருக்கு 950 கிலோவும், இரவையில வந்து 1170 கிலோவும் விளைச்சல் தரக்கூடியது. பெரிய பருப்புகளை கொண்ட ஒரு உயர் விளைச்சல் ரகமா இருக்கு. இந்த ரகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்திரை அல்லது மார்கழிப்பட்ட சாகுபடிக்கு நம்ம அந்த கரூர், மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல வந்து நம்ம சாகுபடி செய்யலாம். இந்த வகையில வந்து பார்த்தோம்னாக்கா இந்த உயர் விளைச்சல் ரகங்கள்லயே நீண்ட கால துவரை ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா கோ8. இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா 2017 வெளியிடப்பட்டது. 170 to 180 நாட்கள்ல விளைச்சலுக்கு வரக்கூடியது. மானாவாரியில 1600 கிலோவும், இரவையில வந்து 1800 கிலோவும் மகசூல் திறன் வாய்ந்ததாக இருக்கிறது. வேரழுகல், மலட்டு தேமல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறனும், காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும் வாய்ந்த ரகமா இருக்கு. இதுல முக்கியமான பண்பு என்னன்னா வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடியதாக இருக்கிறதுனால இரவை மற்றும் மானாவாரி ரெண்டு சாகுபடியிலுமே நம்ம செய்யலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னாக்க நம்ம 2019 வந்து கோ9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது. 170 to 180 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடியது. மானாவாரிக்கு மிகவும் ஏற்றது. மானாவாரியில வந்து ஹெக்டேருக்கு 1700 கிலோ அளவுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமா இருக்கு. வறட்சியை நன்கு தாங்கி வளரக்கூடியது. இது வாடல் நோய், மலட்டு தேமல் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும், காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும் கொண்ட ஒரு

0: ரகமாக இருக்கு. அதிக எடையுடைய பருமனான பருப்புகள் வந்து கொண்டது. 100 விதை எடை வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடியது ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்கு. இந்த ரகமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். விவசாயிகள் வந்து இந்த உயர் விளைச்சல் ரகங்களை நம்ம சொல்லக்கூடிய சரியான பருவங்களுக்கு தேர்வு செய்து சாகுபடி செய்யும் போது நல்ல விளைச்சல் திறனும் நல்ல மகசூலும் பெற்று சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.
1: என்ன வள்ளி, பயர் வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா, உளுந்து பயிர்ல அதிக தானியம் நிறைந்ததாகவும் மாவுச்சத்து அதிகம் நிறைந்த உயர் விளைச்சல் ரகம் பத்தியும் தெளிவுபடுத்திட்டாங்கல்ல.
1: நோய் எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகங்கள் பத்தியும் அருமையா எடுத்து சொல்லிட்டாங்க.
2: ஆமா ஆமா, உளுந்து பச்சை பயறு துவர உள்ளிட்ட பயிர்கள்ல அதிக மகசூல் கொடுக்கிற ரகங்களையும் அதையெல்லாம் சாகுபடி செய்ய ஏற்ற பருவம் பத்தியும் தெளிவா புரிய வச்சுட்டாங்க.
1: வள்ளி, இவங்க சொன்னபடி சரியான ரகங்களை தேர்வு செஞ்சு சரியான பருவத்துல பயிர் செய்தோம்னா அதிக விளைச்சல் எடுக்கிறது உறுதி.
2: சரியா சொன்ன, இந்த விவரங்கள்லாம் எனக்கே சொன்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அம்புட்டையும் சரியா குறிச்சு வச்சுக்கிட்டேன். அடுத்த பயிர் போடும் போது அவசியமா இந்த தகவல்களை கவனத்துல வச்சு செயல்படுவோம்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். எலுமிச்சையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. தமிழகத்தில் பயிராகும் பழப்பயிர்களில் எலுமிச்சை மிகவும் முக்கியமானதாகும். இப்பயிர் பெரும்பாலான மாவட்டங்களில் வணிக ரீதியில் சாகுபடி செய்யப்படுகின்றது. எலுமிச்சை பழத்தில் வைட்டமின் சி சத்து நிறைந்துள்ளதால் இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் இதன் பங்கு உன்னதமானது. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் நன்கு வளருவதால் இப்பயிர் அதிக அளவில் சாகுபடி செய்ய உகந்தது. நல்ல உற்பத்தி திறன் வாய்ந்த எலுமிச்சையில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலினால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகின்றது. எலுமிச்சையில் இலை துளைப்பான் தாக்கினால் அறிகுறிகள் என்னவாக இருக்கும்? இப்புழுவானது இளம் இலையை தாக்கி அதன் வெளித்தோலை உண்ணுகிறது. இலையின் கீழ்ப்பகுதியில் வெள்ளி நிற தோற்றத்தை உருவாக்குகின்றது. இலை உரு சிதைந்து சுருங்கி காணப்படும். இதன் தாக்கத்தினால் இலை உதிர்வு ஏற்படுகிறது. இப்பூச்சியினை கட்டுப்படுத்த டைக்ளோர்வாஸ் 1 மில்லி அல்லது மோனோக்ரோட்டோபாஸ் 1.5 மில்லி அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% மருந்தை 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து இளம் துளிர் வரும் சமயத்தில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். எலுமிச்சையில் இலைப்பேன் தாக்கினால் இளம் பூச்சிகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலை திசுக்களை சுரண்டி பழங்களின் சாற்றை உறிஞ்சுகின்றன. இலை சுருளுதல் மற்றும் பழங்களில் வளையம் போன்ற தோற்றம் காணப்படும். ஒழுங்கற்ற பல வண்ண திட்டுகள் பழங்களில் காணப்படும். கட்டுப்படுத்தும் முறைகள்: தாக்கப்பட்ட பகுதிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். செடி நன்றாக வளரும் நிலையில் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க வேண்டும். எலுமிச்சை கருப்பு ஈ தாக்கினால் அதன் அறிகுறிகள்:

இலைகளில் உள்ள சாற்றை உரியும். இலைகள் சுருண்டிருக்கும். இலை முதிர்வுக்கு முன்னதாகவே உதிர்ந்துவிடும். அடர்ந்த அச்சு பூஞ்சையால் தேன் போன்ற திரவம் வளர்ச்சியடையும். இலையின் நிறம் கருப்பாக மாறிவிடும் மற்றும் இலைகளின் ஒளிச்சேர்க்கை நடவடிக்கை பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட மரங்களின் சில பூக்களில் இருந்து சுவையற்ற பழங்கள் உருவாகும். இந்த எலுமிச்சை கருப்பு ஈயை கட்டுப்படுத்தும் முறைகள்: பாதிக்கப்பட்ட மரத்தின் பகுதிகள் புழுக்கள் மற்றும் பூச்சிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி குளோர் பைரிபாஸ் சேர்த்து தெளிக்க வேண்டும். மரத்தின் அனைத்து கிளைகளையும் திரவம் கொண்டு நனைக்க வேண்டும். ஒட்டுண்ணிகளான என்கார்சியா மற்றும் கிரைசோபெர்லா ஆகியவற்றின் செயல்பாடுகளை ஊக்குவிக்க வேண்டும். எலுமிச்சையில் மாவு பூச்சி தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர்ந்த பூச்சிகள் மரத்தின் கிளை மற்றும் பழங்களின் சாற்றை உரியும். வெளுத்த நிறத்தில் மாறிவிடும். பாதிக்கப்பட்ட மரத்தின் பகுதியானது காய்ந்துவிடும். பூஞ்சை தழை மற்றும் பழங்களை சூழ்ந்திருக்கும். பாதிக்கப்பட்ட பூக்களானது பழங்களை உருவாக்குவதில்லை. இதை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட கிளை, தண்டு மற்றும் இலை பகுதியை அழிக்க வேண்டும். 1 மரத்திற்கு 10 வீதம் இறை விழுங்கி

0: முதிர்ந்த பூச்சிகள் மரத்தின் கிளை மற்றும் பழங்களின் சாற்றை உரியும், வெளுத்த நிறத்தில் மாறிவிடும், பாதிக்கப்பட்ட மரத்தின் பகுதியானது காய்ந்துவிடும், பூஞ்சை தழை மற்றும் பழங்களை சூழ்ந்திருக்கும், பாதிக்கப்பட்ட பூக்களானது பழங்களை உருவாக்குவதில்லை. இதை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட கிளை, தண்டு மற்றும் இலை பகுதியை அழிக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 10 வீதம் இறை விழுங்கி வண்டுகளை விட்டு கட்டுப்படுத்தலாம். அந்த பூச்சிகள் பழங்களிலிருந்து சாற்றினை உறிஞ்சுகின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட பழங்களில் சிறு துளைகள் ஏற்படுகின்றன. இத்துளைகளின் வழியாக நோய் கிருமிகளான பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளின் தாக்குதல் ஏற்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பழங்கள் மஞ்சள் நிறமாக மாறுவதுடன் முதிர்வடையும் முன்னரே மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும். தாக்குதல் தீவிரமாகும் போது மரத்தில் உள்ள அனைத்து பழங்களும் பாதிப்புக்குள்ளாகிவிடுகின்றன. புழுக்களால் பழங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். இப்பூச்சியின் புழு களை செடிகளை மிகவும் விரும்பி சாப்பிட்டு வளரும். எனவே தோட்டத்தினை சுற்றி இந்த களை செடிகளை அகற்றிவிட வேண்டும். 1 லிட்டர் நீருக்கு 1 மில்லி மாலத்தியான் என்ற விகிதத்தில் கரும்பு ஆலை கழிவையும் கலந்து தோட்டத்தில் பல இடங்களில் வைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். தாய்ப்பூச்சியானது நொதித்த கரும்பு சாற்றில் மாலத்தியான் என்ற பூச்சிக்கொல்லியை கலந்து வைப்பதால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. இரவில் விளக்கு பொறி வைத்தும் புகையை ஏற்படுத்தியும் பூச்சி தாக்குதலை குறைக்கலாம். எலுமிச்சையில் சொறி சிலந்தி தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர்ந்த சிலந்திகள் கூட்டம் கூட்டமாக இலையின் அடிப்பகுதியில் நரம்புகளுக்கிடையே ஒட்டிக்கொண்டு இலை மற்றும் பழங்களில் உள்ள சாற்றினை உறிஞ்சி உண்ணும். இதனால் பழங்களின் மேல் துரு போன்ற பொருட்கள் மூடி காணப்படும். காய்கள் சிறியதாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த டைகோபால் 2.5 மில்லி அல்லது நனையும் கந்தகம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2:30. காற்றுக்கு மொழி கொடுத்தால் அது இசையாகும், இசைக்கு உயிர் கொடுத்தால் அது நினைவாகும். அந்த நினைவுகளை பூக்களாய் கோர்த்து உங்கள் உள்ளங்களில் சூட வருகிறது பூங்கொத்து நிகழ்ச்சி. மண்ணின் மனம், மனசின் குணம், நட்பின் பலம்,

அன்பின் மென்மை, இது எல்லாமே ஒரே திரைப்படம் அழகாக சொல்ல வருது. 2012 வெளிவந்த சுந்தரபாண்டியன் திரைப்படம், அந்த படத்தின் இனிய பாடல்களை கேட்கலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடல் நா முத்துக்குமார் வரிகளில், என் ஆர் ரகுநந்தன் இசையில், அரிச்சந்திரன் குரலில். கேட்போமா நேர்களே?

0: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். மனசு சந்தோஷமா இருந்தா சிறிய தருணங்கள் கூட திருவிழாவாகிடும். அந்த மகிழ்ச்சியை இசையாக கொண்டாடும் பாடல் இது. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க மோகன்ராஜன், பாடியிருக்காங்க ஆனந்த் அரவிந்தன், இசையமைச்சிருக்காங்க என் ஆர் ரகுநந்தன்.
1: கூழாங்கல்ல கண்ணாலிவ சுண்டி இழு பாண்டி அந்த மாய கண்ண போல இவ மனச பறி பாண்டி.

உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2:40. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். சிரிக்க ஒரு காரணம் கிடைச்சா அது ஒரு நாள் மட்டுமே மகிழ்ச்சி, காரணமே இல்லாமல் சிரிக்க வச்சா அதுதான் இசையின் மந்திரம் இல்லைங்களா? இதையும் பேசும் மொழிக்கு வார்த்தைகள் எப்போதுமே தேவையில்லை. அந்த மௌனத்தின் இசையாக மலர்கிறது அடுத்த பாடல். தாமரை வரைகளில் என்ஆர் ரகுநந்தன் இசையில், சைந்தவி குரலில் இது வந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். இனிமையான பாடல்களை சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து பார்த்தோம். அடுத்து 2011 வெளிவந்த வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம் நேர்களே. மண்ணின் மனம், மனிதத்தின் வெப்பம் இரண்டையும் ஒரே கதையில மலர வைத்த திரைப்படம் வாகை சூடவா. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல், தென்றல் வீசும்போது மரங்கள் மட்டும் அசைவதில்லை, சில நேரங்களில் மனமும் சேர்ந்து ஆடிவிடும். அந்த தென்றலின் இசை இதோ. வைரமுத்து வரிகளில், சின்மை குரலில், ஜிப்பான் இசையில்.

இனிசை இளவரசி தர்மபுரி பண்பலை 102.5, இயற்கை எழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. காற்றுக்கு மொழி கொடுத்த பூங்கொத்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அன்பின் மொழிகள் பேசும்போது மௌனம் கூட ஒரு அழகான மொழியாகிவிடுகிறது. அந்த மொழியை இசையாக்கிய பாடல் கார்த்திக் நேதா வரிகளில், ஜிப்ரான் இசையில், நேஷா பாசின், ரஞ்சித் குரல்களில், இதோ

நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதி, பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க வேண்டும்.

இந்த விடுதிகளில் வழங்கப்படும் வசதிகள் தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4 முதல் 10 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுகளுக்கான வினா வங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் கடைசி நாள் கல்லூரி விடுதிகளுக்கு 15/7/2026. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம்.

தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உழைப்பால் சிவந்த கைகளில் வாழ்க்கையின் அழகான கனவுகள் மலர்கின்றன. அந்த மண்ணின் மனம் வீசும் பாடல் இது. வைரமுத்து வரிகளில், அனிதா கார்த்திகேயன் குரலில், எம் ஜிப்ரான் இசையில.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். பூங்கொத்து நிகழ்ச்சியில சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் மற்றும் வாகை சுடவா திரைப்படத்தில் இருந்து. பூக்களின் வாசம் காற்றோடு கலந்தாலும் அதன் நினைவு மனதில் நீடிக்கும். அதுபோலதான்

இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சியும் உங்கள் இதயங்களில் இனிய மனமாக நிறைந்திருக்கட்டும். மீண்டும் மற்றொரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அது வர சிரிச்சுக்கிட்டே இருங்க. 4346 கலரில் வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி, வணக்கம்.

கடகடகடகடன்னு கச்சவியில் கலக்கல் பாடல்கள் வந்தாச்சு. மூணு மணிக்கு கலக்கல் பாடல்கள் உங்களுக்காக உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்க வருது. கச்சவியில உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து 0434224440 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செஞ்சு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. மதிகோன்பாளையத்திலிருந்து மிஷ்ரன் அவர்கள், இதோ அவருக்காக அவர் கேட்ட இந்த பாடல். மீண்டும் உங்கள் நினைவிற்கு எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 0434242444 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செஞ்சு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இது முதல் பாடல் புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
5: சொல்லுங்க.
4: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
5: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
4: ஆனா அத எப்படி பண்ணனும்?
5: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
4: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
5: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
4: அவ்வளவுதானா?
5: அவ்வளவுதான்,
4: புரிஞ்சிடுச்சு.
5: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: ஆர்பிஐ சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
9: நேரம் 3:10. ஆனந்த ரகங்களில் ஆலாபனை செய்து கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை. கச்சவில உங்களுடைய விருப்ப பாடல கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து 0343224244 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செஞ்சு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஆனந்த ராகம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து சண்மதி.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில கச்சவி மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரான நம்பர்லிருந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 0434-2244-0300 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊராக என்ன டைப் செஞ்சு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் விடியும் வரை காத்திரு என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து மகேஷ்குமார்.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
2: என்னங்க அது?
1: ஒரு ஷாஜகான், ஒரு தேவதாஸ்.

0: Asia Sunflower Oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் காண்டாக்ட் 9025400159.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர்

கச்சவி கலகல் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் நிகழ்ச்சியில். உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக. அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க, அந்த ஒரு நிமிடம் என்ற திரைப்படத்திலிருந்து, ஓமலூர் பகுதியை சேர்ந்த சித்ரா தேவி. இது அவருக்காக இந்த பாடல்.

0: ஹலோ, யார் பேசுறது?
1: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
0: சொல்லுங்க, என்ன விஷயம்?
1: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
1: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
0: என்ன வேலை சார்?
1: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
0: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
1: மேடம், ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு வார் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
0: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
1: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
0: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
2: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
0: அப்பாடா, ஒரு வழியா வேலையெல்லாம் முடிஞ்சது. 11 மணி ஆகுது. யாராவது கூட துணைக்கு இருந்தா இப்ப பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் மனசுக்கு நிறைவா பேசிக்கிட்டாவது இருக்கலாம். சாயந்தரம் வரைக்கும் இந்த 4 செவத்தையதான் பாத்துக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணலாம்?
3: எதுக்குங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? பூவே பெண் பூவே நிகழ்ச்சிக்கு போன் பண்ணுங்க, எங்க கூட பேசுங்க. தினமும் காலை 11 மணிக்கு பூவே பெண் பூவே.
4: நேரம் 3:30. இது தர்மபுரி வாய்ஸ்வள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வாய்ஸ்வள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கச்சவி மூலயமா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரான 0434224244 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செஞ்சு அனுப்பி வைங்க, நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததாக ஒரு பயங்கரமான சூப்பரான ஆட்டம் பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. தேன்கனிக்கோட்டை பகுதியை சேர்ந்த கனிமொழி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் உஷா.

நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக உங்களுக்கு இருக்கிறது சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க மேச்சேரி பகுதியை சேர்ந்த செந்தில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
0: தருமபுரி வைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில கச்சவி மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பாடலை கேட்க இருக்கிறோம். ஈரோடு பகுதியை சேர்ந்த வளர்மதி கேட்டிருக்கும் இந்த பாடல், மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்திலிருந்தோ அவருக்காக இந்த பாடல்.

0: கடலெண்ணெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேரம் 3:50. இந்த நிமிடத்துல அடுத்ததா கேட்கக்கூடிய பாடல் மெட்டி என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. தர்மபுரி பிடமனேரி பகுதியை சேர்ந்த மகேஸ்வரி.

ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கற்சவியல் கலக்கல் பாடல்கள். இது தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கற்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பாத்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொதுநலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.

ஹலோ மக்களே, நான் உங்க பூஜா வைத்தியநாத் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ. எப்பவும் இணைந்து இருங்கள்.

0: நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். இன்றைய மாலையின் புது பயணம் தொடங்கும் நேரம் இது. குறிப்புகளை வைத்து விடை தேடும் நேரம் இது. உங்கள் அறிவுக்கு தீனி போடும் வினாக்கள், உங்கள் சிந்தனையை தூண்டும் குறிப்புகள், விடையை சரியாக சொல்லி பரிசாக பாடல் பெறும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த நிகழ்ச்சிக்குன்னு நிறைய சட்டத்திட்டங்களாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: நான் கதிரொளி.
0: ரொம்ப மெதுவாக சொல்கிறீங்க. சரி கதிரொளி, இந்த நிகழ்ச்சியுடைய சட்டத்திட்டங்கள் என்னன்றதை ஒரு முறை நம்ம நேயர்களுக்கு சொல்லிவிடுங்க.
1: கண்டிப்பாக. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடாது. ஏன்னா வந்து அடுத்த புதிய நேயர்கள் வரதுக்கு ஏதுவாக இருக்கும் இது.
0: அதாவது இந்த ஒரு வாரத்தில் வந்து பரிசாக பாடல் பெற்ற நேயர்கள் இதில் பங்கெடுக்க கூடாது அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேயர்களாக இருந்தால் 0043 42
1: என்ற முன்னெண்டு பெண்ணுடன் 24 40 30 என்ற எண்ணிற்கும் மற்றும் 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். மற்ற நேர்கள் 043 42 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன் 24 40 31 என்ற எண்ணிற்கும் மற்றொரு 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
0: சரி, நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
1: கண்டிப்பாக
0: நேயர்களை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: பரவாயில்ல, முதல் நேயர் பல்ப் கொடுத்துருக்காரு. வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? வணக்கம் சித்தன், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? இவங்க வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை, இந்தியாவை சேர்ந்தவங்க தான், தடகள விளையாட்டுல வீராங்கனையா இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? சரிங்கய்யா, குறிப்பு கேட்டீங்களா? பிடி உஷா என்பது தவறான பதில், ஆனால் நல்ல முயற்சி. ஏன்னா அவங்க தடகளம்னு சொன்னோன்னே டக்குன்னு நீங்கள் நினைவுக்கு வந்துட்டீங்க. பரவாயில்லைங்கய்யா. நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அழைப்பாளர்.
1: வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர். வணக்கம், சொல்பவர் யார், இங்கிருந்து?
1: திறமை வாய்ந்தவர், அவங்களுக்கு வந்து கை வந்து கலையா 100 மீட்டர்
2: ஓடினாங்கன்னா.
0: வணக்கம். இவங்களும் வந்த வேகத்தில் வேகமாக வந்து போயிட்டாங்க.
1: சரிங்க ஸ்டீஃபன், வந்த வேகத்துலேயே வந்து அவங்க போயிட்டாங்க. நீங்கள் எப்படி ஸ்கூல் காலேஜ்லலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா?
0: பெரிய லெவலில் இல்லை, இருந்தாலும் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் வந்து கொக்கோ விளையாடுவேன்.
1: நான் கூட கோலி விளையாடுவேன், பம்பரை விடுவேன்னு சொல்வீங்களோன்னு நினச்சிட்டேன்.
0: இல்லை, கோலி பம்பர்லாம் வந்து லீவ் நாளில் விளையாடுறது. இந்த கொக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டைமில் வந்து நிறைய விளையாடிருக்கேன், டிஸ்ட்ரிக் லெவலில் ப்ரைஸும் வாங்கியிருக்கேன்.
1: கோலியெல்லாம் ஒலிம்பிக்கில் வச்சுருந்தா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பீங்க. சின்ன பசங்களெல்லாம் ஏமாற்றி அந்த கோலி வாங்கிக்கிறது, கடைசியில் ஒலிம்பிக்கில் வச்சா நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க.
0: இப்போ கூட எங்கிட்ட அந்த கலெக்ஷன் இருக்கும், அந்த முட்டாங்கோலி சின்ன சின்ன கோழிலாம் இருக்குது, அதை தொடர்ந்து பேசலாம். நேர் வந்திருக்காங்க,

0: கண்டிப்பா.
1: நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள்.
0: வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: இதயத்திலுங்களோடு அனைவருக்கும் வணக்கம் சொல்லி ஈரோடு அந்தியூர் அரிசி கிடைக்கிற தேவராஜ்
1: ஐயா, குறிப்பு கேட்டீங்களா?
2: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்கள் ஐயா.
0: இவங்க பார்த்தீங்கன்னாங்க ஐயா, 20 ஆண்டுகால இந்திய தேசிய சாதனையை முறியடித்தவர். இது வரைக்கும் நம்ம சாதனை படித்த தடகள வீராங்கனையோட இவங்க அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. விடை சொல்லாமே.
1: முயற்சி பண்ணுறீங்க ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க. இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இணைந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் நீ அடுத்த அழைப்பாளரை சந்திக்கும் முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து நம்ம பேசுவோம் நேர்களே.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்தி
11: மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
12: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: நேரம் மாலை 4:10 எழுந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து ஒரு தடகள வீராங்கனை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அணியம் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? டிஎன் ராம் தேங்காமரத்துலேருந்து பேசுறீங்க. விடை கண்டுபிடிச்சிங்களா?
2: வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க.
0: ஒலிம்பிக் போட்டியில பெண்களுக்கான 100 மீட்டர் தடை ஓட்டத்துல இந்தியாவை பிரதிநிதித்துவம் படுத்திய ஒரு முதல் வீராங்கனை கூட சொல்லலாம்.
2: ஜோதி யாராஜி.
0: எப்படிங்க சொல்றீங்க?
2: என்னுடைய நண்பர்.
1: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: வீரமணி, திருப்பத்தூர்.
1: ஓகேங்க வீரமணியா, நீங்க வந்து சொன்னது சரியான பதில். உங்களுக்கு பரிசு என்ன பாடல் வழங்கலாம்?
2: சந்தன காற்று படம்.
1: சந்தன காற்று படத்துல இருந்து
2: அதே பாடல்.

0: அதே பாடல். சரிங்க, நிச்சயமாக வழங்கலாம்.
1: சரிங்க, மேலும் விவரங்கள் பற்றினா குறிப்புகள் தெரிஞ்ச சொல்லலாமே. நாங்களே சொல்லிடலாமா? சரிங்கய்யா, உங்கள் இதுக்கான குறிப்புகள் சொல்லிவிட்டு உங்களுக்கான பரிசு பாடல் வழங்கலாம். கண்டிப்பாக
0: உங்களுக்கு தெரியுமா கதிரொலி, இப்போது தடகள வீராங்கனையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா?
1: கண்டிப்பாக
0: இவங்களை பற்றி என்னென்ன தெரியும் அப்படின்ட்டு நம்ம நேரிட்டு பகிர்ந்துக்கோங்க.
1: கண்டிப்பாக, இவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு தடகள வீராங்கனை. இவங்க பேர் வந்து ஜோதி யாராஜி. சரியான பதிலை வந்து நேயர்கள் சொல்லிட்டாங்க. இவர் அதிவேக தடை ஓட்ட தடகள வீராங்கனை. இந்திய அரசின் மிக உயரிய விளையாட்டு விருதுகளில் ஒன்றான அர்ஜுனா விருதை பெற்ற ஒரு பெண்மணி. இவர் 100 மீட்டர் மற்றும் 60 மீட்டர் தடை ஓட்டத்தில் கை தேர்ந்தவர்னே சொல்லலாம். 20 ஆண்டுகால இந்திய தேசிய சாதனையை முறியடித்தவர். அதாவது பிடி உஷா அவங்களாம் வந்து 12 செகண்ட் அந்த மாதிரி ஓடிருக்காங்க, 13.58 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஓடிருக்காங்கன்னு சொல்லாங்க இல்லைங்களா. அதவே முறியடித்து 12.78 வினாடியில் 100 மீட்டர் ஓட்டத்தை ஓடி முடித்து சாதனை படைச்சிருக்காங்க. ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் படுத்திய முதல் வீராங்கனை இவங்க தான். 100 மீட்டர் தடை ஓட்டத்தை 13 வினாடிகளுக்கும் குறைவான நேரத்தில் கடந்து சாதனை படைத்த முதல் இந்திய பெண்மணி அப்படின்ற பெயர் வாங்கியிருக்காங்க ஜோதி யாராஜி. இவ ஆசியாவின் வந்து தடை ஓட்ட ராணியாக திகழ்கிறார். 2023-2025களில் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தங்கப்பதக்கத்தை வென்ற ஒரு இந்திய தடகள வீராங்கனைனா ஜோதி யாராஜி தான். நேர்களும் வந்து சரியான பதிலை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான பரிசு பாடல் வழங்கிடலாம்.
0: நிச்சயமாக அவங்களுக்கான பரிசு பாடல் வழங்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளி இருக்குது. அந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு வீரமணி வெற்றி பெற்ற அவருடைய பரிசு பாடல் ஒலிக்கும்.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
10: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
11: நேர்களே, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், திங்கட்கிழமை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடகள வீராங்கனை பற்றி நிறைய குறிப்புகள் கதிரொலி கொடுத்தாங்க. கதிரொலி கொடுத்த குறிப்புகள்லாம் ரொம்ப எளிமையாக வந்து திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த வீரமணி வந்து சரியாக சொல்லி பாடலை வந்து

0: பரிசா வந்து வாங்கியிருக்கிறாரு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பரிசா வந்து பாடல் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்து அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: அம்மா, உங்க வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாடும் கூட பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர். உலகளவுல மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமும் கூட. இது வந்து ஒரு தீவு.
2: தீவுங்களா?
0: ஆமா.
2: மாலத்தீவு சொல்லலாமா?
0: மாலத்தீவு என்பது தவறான பதில்.
2: வாய்ப்பு.
0: நன்றி. நன்றி நன்றி நன்றி. கதிரோலி, நீங்க மாதிரி எதனா வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போயிருக்கீங்களா?
3: தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மூன்று மாநிலத்துக்கும் போயிருக்கேன். ஆனா வெளிநாட்டுக்கு போனது இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் போயிட்டு வரணும்.
0: சரி, போயிட்டு வரும்போது எனக்கு எதாவது வாங்கிட்டு வாங்க. நிகழ்ச்சி ஒரு நேரம் இருக்காங்க, பேசலாம்.
3: வருக வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: காரிமங்கலம் ஒன்றியம் திண்டல் பஞ்சாயத்து பெரியவர்கள் எப்படி சண்முகம் மேடம். ஒரு தீவை பத்தி சொல்றேன் மேடம்.
3: சரிங்க ஐயா,
4: சொல்லுங்க. மேல ஒரு குறிப்பிடுங்க.
3: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா சுமார் 10% நிலப்பரப்பு வந்து பனிப்பாறைகளால் மூடப்பட்டிருக்கும் இந்த இடம் வந்து. சொல்லுங்க.
4: அந்தமான் நிக்கோபார் தீவு.
3: அந்தமான் நிக்கோபார் தீவு. முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி மாதிரி தலைப்பாளர், அன்பு வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
0: இருவருக்கும் வணக்கம் சொல்றீங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஐயா, நான் மணியன்பாளையம் ராமகாயரேரி 1வது வந்து 78 இருக்கறங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, குறிப்புலாம் கேட்டிங்களா?
5: கேட்டேன் ஐயா.
0: பதில் கண்டுபிடிச்சிங்களா
5: ஐயா? இல்லையா. கன்னித்தீவுன் சொன்னமா?
0: கன்னித்தீவு.
3: கன்னித்தீவுங்க.
0: தமிழ் புத்தகத்துல நிறைய வரும். அத மட்டும் இல்லாம ஒரு பிரபலமான நாளிதழ கூட இந்த பேர் நான் படிச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி அணி மடத்த அழைப்பாளர்.
6: ஹலோ.
0: அன்பு வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: வணக்கம் ஐயா, நான் கருப்பன் மட்டியில இருந்து மணி பேசுறேன்.
0: மணி. மணி, குறிப்பு கேட்டீங்களா?
6: குறிப்பு எல்லாம் கேட்டுங்க. சுமத்ரா தீவு.
0: சுமத்ரா தீவு இல்லைங்கய்யா. நல்லா முயற்சி பண்ணுங்க. அது இந்தோனேஷியால இருக்கு இல்லையா?
3: ஐயோ, பரிசு பாடல் வாங்கிடலாம் நினைச்சுன்னு பாடல் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்றாரு.
0: பரவாயில்ல, நிகழ்ச்சி இந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி மாடு தலைப்பாளர்.
3: வருக வணக்கம்.
7: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மகேஸ்வரி அம்மா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
7: கேட்டங்க. கிரீன்லாந்துங்களா?
3: என்னங்கம்மா?
7: கிரீன்லாந்து.
0: கிரீன்லாந்து இல்லைங்கம்மா. கிரீன்லாந்து என்பது தவறான பதில். நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சி நீ மடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம் சொன்னோன்னு வேகமாக போயிருக்காங்க. பரவாயில்ல, நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நேர்களே, விடை தேடும் வினாக்களில் எளிமையான குறிப்புகள் தான். கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கான சரியான பதிலை சொல்லி பரிசா உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை நீங்கள் கேட்ட மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
8: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.
9: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156. புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
13: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல்

0: பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கீங்க நேர்களை. நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வரிக வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
0: ஐயா, உங்க ரேடியோ சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைங்களேன், எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. சரிங்க ரங்கநாதன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? கோவா, பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சி நினைக்கும் இந்ததுக்கு நன்றி. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இது வந்து தனி நாடு, நம்ம இந்தியாவில் இல்லை அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி நினைக்கும் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன்.
1: திருச்சியில இருந்து சரஸ்வதி பேசுறீங்களா?
2: ஆமா.
1: குறிப்புகள்லாம் கேட்டீங்களாமா?
3: பதில்
0: தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இல்ல, உலகத்துல வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக போகக்கூடிய நாடுகள்ல இதுவும்
3: ஒண்ணு.
0: சொல்லுங்க.
3: நார்கோ தீவு.
0: இல்லங்க, நார்கோ தீவு இல்ல. நல்ல முயற்சி, ஆனா நல்லா சர்ச் பண்ணிருக்கீங்க, சூப்பர். இவ்வளவு வேகமா இருக்கீங்க, நல்லது நல்லதுங்கய்யா. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: வேகமா போயிட்டாரு, பரவாயில்ல. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: டீ டைம்ன்றதுனால எல்லாரும் டீ குடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்லை, நீங்கள் பேசுறது அவங்க ரேடியோலேருந்து கேட்குது, ஆனால் அவங்க தான் நம்ம கூட பேச மாட்டேன்றாங்க. பரவாயில்ல, நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
4: பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்தி, சொல்லுங்க சாந்தி. குறிப்பெல்லாம் கேட்டிங்களா, விடை தெரியுமா?
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பணக்கார நாடுகள்ல இதுவும்
4: ஒண்ணு.
0: அதுவும் இல்ல, பரவாயில்ல.
1: நன்றி
0: நன்றி. இல்ல, நல்ல முயற்சி பண்ணிருக்காங்க, அயர்லாந்து சொல்ல நினைச்சாங்களா, ஆனா இல்ல, பரவாயில்லங்க, நல்ல நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர்,
1: வருக வணக்கம். வருக வணக்கம், இனிப்புல இருக்கீங்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்,
0: பரவாயில்ல. வணக்கம், பேசலாம்.
5: சார் வணக்கம.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
5: மேடம், உங்களுக்கு வணக்கம். மேடம்,
1: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: போச்சம்பள்ளியில இருந்து பிரகாஷ் மேடம்.
0: போச்சம்பள்ளியில இருந்து பிரகாஷ், சொல்லுங்க பிரகாஷ். குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுமா?
5: சார், உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு சார்,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. ஏற்கனவே நீங்க கதிரொலிக்கு வணக்கம் சொன்னோடனே அவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க, புன்னகை ததும்புது. நீங்க இதை சொன்னோடனே பாப்பா மூஞ்சி சிரிச்சு.
5: சார், நம்மளா ஒரு குடும்பம் சார்.
0: நிச்சயமாக, நேயர்களும் வானொலியும் எப்பவுமே ஒரு குடும்பம் தான். சொல்லுங்க பிரகாஷ், விடை தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கான குழு வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள்ல இந்த நாடும் ஒன்று.
5: அதாவது
0: என்னங்க சொல்லுங்க? சுவிட்சர்லாந்து. ஏன்னா அங்க சுவிஸ் பேங்க் இருக்குன்றனால சுவிட்சர்லாந்து சொல்லிட்டீங்களா? பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி, நல்லா யோசிக்கிறீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சி எழுந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான விடை தெரிவு நாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே.
0: நிகழ்ச்சி அணிக்கூடிய அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? வேகமா ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன்.
0: இல்ல, அவங்க வீட்டு ஃபேன் சத்தம் நினைக்கிறேன், காது சத்தத்தை நம்ம கேட்க வைக்கிறாங்க. பரவாயில்லைங்க, உங்களுடைய அன்புக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
7: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: போச்சம்பலேருந்து குமார் பேசுறேங்க.
0: போச்சம்பலிருந்து குமார். ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: ஐஸ்லாந்து.
0: ஐஸ்லாந்து எதை வச்சு சொல்றீங்க? ஐஸ்லாந்து
1: பனிப்பாறைகளால் சூழ்ந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா?
0: ஆமா, நிறைய ஊர்ல பனிப்பாறைகள் இருக்குங்களே. இந்த அண்டார்டிகா ஃபுல்லாவே பனிப்பாறை தான் இருக்கு.
1: அதுல வந்து லக்னா ஜோகல்னு சொல்லிட்டு பெரிய பனிப்பாறை இருக்குது. அதை வச்சுதான் இருக்குமான்னு சொன்னேன்.
0: இருக்குமான்னு சொன்னீங்க, பட் ஆனா அதுதான் இருக்கு. சரியான பதில சொல்லிருக்கீங்க. போச்சம்பலிருந்து குமார் தானே நீங்க?
1: ஆமாங்கய்யா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கு பரிசு பாடல என்ன பாடல் வழங்கலாம்?
1: படம் சங்கமம்.
0: சங்கமம்.
1: அதுல மணிக்குடி மணிக்குடி மணிகள் சங்கம்.
0: நிச்சயமா இந்த பாடல் வந்து வழங்கலாம்.
1: கேட்கும் அனைவருக்காகவும் வழங்கும்.
0: நிச்சயமாக கேட்குற அனைவருக்கும் வழங்கலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகுமா உங்களுடைய பாடல் வந்து ஒலிக்கும் நிகழ்ச்சியில். நினைந்தமைக்கு நன்றி. கதிரொளி, ஐஸ்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில வந்து நம்ம நேயர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா?
2: கண்டிப்பா.
0: இந்த ஐஸ்லாந்துன்னு சொன்னோடனே வந்து எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஆசை வரும். நம்ம எப்படியாவது அந்த நாட்டுக்கு போகணும்பா, அந்த ஐஸ் எப்படி இருக்குன்னு
2: சொல்லி. பேர்லயே வந்து ஐஸ் இருக்கு இல்லைங்களா? ஐஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? நானா விட்டா நாள் ஃபுல்லா ஐஸ் சாப்பிட்டே இருப்பேன். அது மாதிரி ஐஸ்லாந்துக்கு போய் ஐஸ் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடைக்குமா நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
0: சரி, அது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஐஸ்லாந்து பார்த்தன குறிப்புகள் நிறைய இருக்கு, நேர்களுக்கு அது சொல்லுங்க.
2: கண்டிப்பா. இது வந்து ஒரு நாடு மட்டும் இல்ல, இது வந்து ஒரு தீவு. மேற்கு எல்லையில் அமைந்துள்ள மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. சுமார் 10% நிலப்பரப்பு பனிப்பாறைகளால் மூடப்பட்டிருக்கும் இந்த நாட்டில். புவியியல் செயல்பாடுகளில் வெந்நீர் ஊற்றுகள் மற்றும் அடிக்கடி நிகழும் எரிமலை வெடிப்புகள் இருக்குமா இந்த இடத்துல. உலகின் செல்வந்த மற்றும் மிகவும் வளர்ந்த நாடுகளில் ஒன்று இந்த நாடு. உலகில் அதிக தொழிற்சங்க உறுப்பினர் எண்ணிக்கையும் கொண்டுள்ளது. இது உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு மற்றும் உயர்கல்வியை வழங்கும் ஒரு நோட்டிக் சமூக நல அமைப்பை கொண்ட ஒரு நாடு. உலகிலேயே அதிக எரிமலைகளும் பனிப்பாறைகளும் இணைந்து காணப்படும் நாடுகளில் ஒன்று. குளிர்காலத்தில் இரவு நேரம் நீளமாகவும் கோடை காலத்தில் பகல் நேரம் மிகவும் நீளமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கு வாழும் மக்கள் அதிகமாக அமைதியை நிலவக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறாங்க. நிலையான இராணுவம் இல்லாத நாடுகளில் ஒன்று. ஆனால் வந்து செல்வம் மிகுந்த, அதாவது வளர்ந்த நாடுகள்லையும் ஒன்று இது. பெரும்பாலான வீடுகள் புவி வெப்ப ஆற்றலால் சூடாக்கப்படுகின்றன. பல திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களின் படப்பிடிப்பு இங்கு வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: ஆமா, நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள் கூட நிறைய பாடல்கள் வந்து இங்க காட்சிப்படுத்திருக்காங்க.
2: கண்டிப்பா.
0: குறிப்பா இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பிரியர்லாம் இருந்தாங்கன்னா தெரியும். ஏன்னா இங்க நிறைய இந்த ஸ்டண்ட் காட்சிகள்லாம் வந்து இந்த ஐஸ்லாந்துல
2: தான் இருக்கு. நிறைய பேர் ஸ்கேட்டிங் பண்றவங்க எல்லாம் வந்து இந்த ஐஸ்லாண்ட்ல தான் வந்து
0: நிறைய விளையாட்டு.
2: கண்டிப்பா.
0: நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்களும் ஒரு நாள் வந்து ஐஸ்லாந்து போக வாழ்த்துக்கள் கதிரொளி. நேற்றை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அதனை தொடர்ந்து போச்சமலிருந்து பேசின குமார் அவர்கள் பரிசாக பாடல் கேட்டிருக்கார். அந்த பாடலையும் கேட்டு நாம மகிழலாம்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி. உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-333-9999.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. வழங்கப்படும் பயிற்சிகள் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இவற்றிற்கு கல்வி தகுதி பிஇ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள். குடும்ப ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள். நடைபெறும் இடம் பெரம்பலூர் மற்றும் சேலம். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோ ஏற்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
5: நான்கு மணி 45 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குறிப்புகளுக்கு வந்து சரியாக நேயர்கள் பதில சொல்லி பரிசாக வந்து பாடல் வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னும் பல குறிப்புகள், பல பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. நிகழ்ச்சியையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். இனிப்பேற்கிங்க பேசலாம்னு சொன்னோடனே இவ்வளோ சவுண்டெலாம் வைக்கக்கூடாது நேயர்களே. உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி நீங்கள் இணையும் போது முடிஞ்ச வரை உங்கள் வானொலி பெட்டியோட சத்தத்தை வந்து குறைச்சிட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கும் நீங்கள் பேசுறது எங்களுக்கும் தெளிவாக கேட்கும். நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
4: வருக வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க.
5: நாமக்கல்லேருந்து பேசுகிறீங்கன்னு தெரியுது, ஆனால் உங்களுடைய பெயர் எங்களுக்கு ஒழுங்காக புரியலீங்கய்யா.
4: மற்றும் அரிதான உயிரினம் கூட. இது ஒரு உயிரினம் ஐயா,
5: எல்லா இடத்துலயும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
4: விடை சொல்லாமே.

0: ஒட்டகங்களா?
1: ஒட்டகம் இல்லைங்கய்யா. பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: என்னங்க
1: ஐயா? ஆமாங்கய்யா, விடைதலை மினாக்கல்ல தான் இருக்கீங்க. உங்களுடைய குரல் வந்து விட்டு விட்டு கேட்குதுங்கய்யா. நான் பேசுறது கேட்குதுங்களா உங்களுக்கு? சரிங்க, குறிப்புகள் கொடுத்தோம், கேட்டீங்களா?
2: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இது பெருங்கடல்களில் மட்டும் வாழக்கூடிய ஒரு உயிரினம்.
1: ஆமாம், கடலில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வச்சுக்கோங்களேன்.
2: கடல்வாழ் உயிரினம், விடை சொல்லாமே.
1: டக்குன்னு எதை கேட்டால் சொல்கிறதுன்னு தெரியல, எங்களை கேட்டால் உடனே மீனுன்னு சொல்லிடுவோம் இல்லைங்க. திமிங்கலம் இல்லைங்கயா. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நிதி மாதிரி தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: ஹலோ,
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? எக்கோ அடிக்குதுங்க ஐயா. உங்களுடைய வானொலி பெட்டியின் அளவை குறைச்சிக்கலாமே. விடை சொல்றதுக்கு எஃப்எம் குறைங்களா?
1: நன்றி. நிகழ்ச்சி தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: வருக வணக்கம்,
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். பேசவே மாட்டேன்றாங்க, ஃபேன் சத்தம் மட்டும் இங்கே போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, உங்களுடைய அன்புக்கும் நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர்,
4: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: தலைப்பாளர்,
1: அன்பு வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: ஏரிகோடி பட்டிலிருந்து ராஜேஸ்வரிங்க.
2: ராஜேஸ்வரிமா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: கேட்டுங்க. இன்னும் வேணும் ஒரு குறிப்பு.
2: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரினத்துடைய கண்களை சுற்றிலும் வந்து கருப்பு நிற வளையங்கள் வந்து இருக்கும்.
5: கடல் பசுங்களா?
1: கடல் பசு, நல்ல முயற்சிங்கம்மா, ஆனால் தவறான பதில் இல்லையா?
2: கடல் பசுன்றது தான் வந்து சரியானது.
1: பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இது கடல் பசுன்னு சொல்லிட்டு பெருசாக எழுதி வச்சுருந்தீங்க, நான் கவனிக்கல. கடல் குதிரைன்னு
2: நினச்சிட்டேன் அதை. கடல் பசு,
1: ஆனால் அதோட பெயர் சொல்லணும்ல, கடல் பசு வகைகளில் அதோடைய பெயர் இவங்க சொல்லியிருக்கணும் இல்லையா?
2: கண்டிப்பாக.
1: ஸோ கடல் பசு இனத்தை சார்ந்தது. நான் அப்போ சரியாக தான் இருக்கேன், நிறைய நான் சரியாக தான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த உயிரினம் வந்து கடல் பசு இனத்தை சார்ந்தது, ஆனால் அதனுடைய பெயரை வந்து நீங்கள் சொல்லணுமே. நேரடி குறிப்பு உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் சரியான பதிலை சொல்லி உங்களுக்கான பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான விடை தேடும் நக்களை இணைந்திருக்கிறோம் நேர்களே.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, மிக கடுமையான அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பாலூட்டி இது. நீர்மூழ்கி முயற்சிக்க நன்றியா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நிகழ்ச்சியான தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: இருக்கீங்க.
1: வணக்கம், உங்க பேரை பதிவு பண்ணிக்கலாம். சொல்லுங்கய்யா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கு விடை தெரியுங்களா?
0: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, மெக்சிகோவின் கலிபோர்னியா வளைகுடாவில் மட்டும்தான் இந்த உயிரினம் இருக்கும். அதிகமா
2: கடல்ல இருக்குது மேடம்.
1: ஆமாங்க.
0: ஆமா,
1: பரவாயில்லைங்க. நிகழ்ச்சி இந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
3: ஆமா ஆமா, கடல் பசு வகை உண்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க.
1: ஆமா,
3: மேலும் வேற ஏதாவது எனக்கு ஒரு குறிப்பு கிடைக்குமா?
1: அதாவது இது அந்த அழிஞ்சிட்டு வரக்கூடிய என்னன்னு சொன்னாங்களே, அதிகமாக வந்து இந்த மீனவர்களுடைய இந்த வலைகளில் சிக்கி இது இருந்துட்டுருக்கு. இதில் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உலகளாவில் நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க, இந்த இனத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
3: அப்படிங்களா?
0: முயற்சிக்கு நன்றியே. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. விடை தெரிஞ்சு
1: நல்லா முயற்சி பண்ணிங்க, பக்கம் வந்திருக்கீங்க. ஆனால் அது இல்லை, பரவாயில்ல சந்திரசேகர். நன்றி நன்றி சந்திரசேகர். தொடர்ந்து நிகழ்ச்சி நினையம் நிலை அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க? புரியலீங்கம்மா? சரோஜா பேசுறீங்க. சரோஜா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு?
0: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இது வந்து தனித்துவமான முக அடையாளங்களை கொண்ட ஒரு உயிரினம்.
1: பரவாயில்லம்மா, நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. நீங்களே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
2: கருளி நேர்கள் வெகு நேரமா வந்து அந்த உயிரினம் என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த உயிரினத்தோட பெயரை சொல்லுங்க.
3: கண்டிப்பா, இந்த உயிரினத்தோட பேர் என்னன்னா வாக்விடா மெரினா. இது வந்து உலகின் மிக சிறிய மற்றும் கடுமையான அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பாலூட்டி. மெக்சிகோவின் கலிபோர்னியா வளைகுடாவில் மட்டுமே இது வந்து இயற்கையாக வாழ்து.
2: இதுக்கு பேர் வந்து போர்போயிஸ் அப்படின்ற ஒரு இனம், பாலூட்டி வகையில் இது ஒரு இனம் இல்லையா. இது வந்து சராசரியாக வந்து 5 அடி நீளமும் 120 பவுண்டுகள், அதாவது 55-60 கிலோவுக்கு பக்கம் இருக்கும். கண்களுக்கு சுற்றி வந்து இது கருப்பு நிற வளையங்கள் இருக்கனால இது வந்து பார்க்க வந்து கவர்ச்சிகரமான ஒரு இனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நிறைய இப்போ வேட்டையாடுறதுனால வந்து அழிவினுடைய விளிம்பில் இருக்குது. குறிப்பாக அந்த மீனவர்களுடைய வலையில் இதை மாட்டிக்கிறதுனால அழிஞ்சிக்கிட்டு வருது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பாலூட்டி இனத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் போடிட்டு இருக்காங்க இல்லையா.
3: இந்த வளைகுடாவிலேயே மொத்தம் 10 உயிரினங்கள் மட்டும்தான் இருக்குன்றதுனால இதை வந்து மெக்சிகோ அரசாங்கம் இதை பாதுகாக்கிறதுல ஒரு தனி கவனம் செலுத்திட்டே வருது.
2: நிச்சயமா நல்ல விஷயம் நான் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இன்றைக்கு விடைத்தடும் வினாக்கள் நிகழ்ச்சி வந்து நிறைவுக்கு வருகிறது. நேர்களை, இதுவரை உங்களோட பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்,
3: உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி.

தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் இதை கேளு. நம் கேட்ட ரசிக்க

கேட்டிருக்கிறோம் மாலை தென்றல். மனம் இளைப்பார மந்திரங்கள் தேவையில்லை, மனதை மயக்கும் இசை இருந்தாலே போதுமானது. அந்த மாதிரியான இசை தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நம்ம தருமபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையில் கேட்டு ரசிக்க தயாராக இருக்கீங்களா?

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
7: நேரம் 5:10. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மனதை மயக்கும் அடுத்த பாடல் நீர்பறவை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர்

0: தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாமன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து.

கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்த பாடல் 96 என்ற திரைப்படத்திலிருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ் வழங்குவோர் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ் நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

இசையோடு இசையாய் இணைய இயல்பாய் இனிதே கரைய நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை அரசி 102.5 மெகாஹெர்ட்ஸ். நிறமாலை 5:35 மாலை தென்றலில் அடுத்த பாடல் ஏஸ் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: மனதை மயக்கிக் கொண்டிருக்கும் மாலை தென்றலில் அடுத்த பாடல் நெட்ரிக்கன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTECH இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: மாலை வேளையில் சாலையில் பயணம் செய்யும் அனைவரும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்யுங்கள். இருசக்கர வாகனம் ஓட்டுபவர் தலைக்கவசம் அணிந்தும், நான்கு சக்கர வாகனம் ஓட்டுபவர் சீட் பெல்ட் அணிந்தும் ஓட்டுங்கள். என்றும் நேர் நலனில் தருமபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை. மலை தின்றல்ல அடுத்த பாடல் ஓமை கடவுளே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சிவப்பு மஞ்சள் பச்சை என்று திரைப்படம்.

0: ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல். மற்றொரு அழகிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி கவியரசி. நேயர்களே, இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில். கிபி 12 நூற்றாண்டை சேர்ந்த சோழ பேரரசால் கட்டப்பட்ட இக்கோவில் தஞ்சாவூர் நகரத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள திட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது. இக்கிராமம் காவிரி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ளதால் தென்குடி திட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழியில் திட்டை என்றால் மேடு என்று பொருள். ஒரு முறை பிரளயம் ஏற்பட்ட போது உலகம் முழுவதும் அழிவு உண்டாயிற்று. பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களை காத்து கொள்ள சிவபெருமானை வழிபட்டனர். பாதுகாப்பான இடத்தை தேடிய அவர்கள் பிரளயத்தால் அழியாத இந்த ஒரே மேட்டை கண்டார்கள். அந்த மேட்டின் மீது ஒரு சிவலிங்கம் இருந்தது. அவர்கள் லிங்கத்திற்கு பூஜை செய்து சிவபெருமானை வழிபட்டனர். சிவபெருமான் அவர்களுக்கு முன் தோன்றி படைத்தல் மற்றும் பாதுகாத்தல் ஆகிய கடமைகளை அவர்களிடம் ஒப்படைத்தார் என்று புராணம் கூறுகிறது. இக்கோயிலின் மூலவர் சுயம்புதீஸ்வரர். அவரது துணைவியான உலகநாயகி தேவியுடன் வீற்றிருக்கிறார். வசிஷ்டர் முனிவர் இக்கோயிலில் உள்ள தெய்வத்தை வழிபட்டதாக கூறப்படுகிறது. எனவே இத்தெய்வம் வசிஷ்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் சோழ பேரரசால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயில் கிழக்கு திசையை நோக்கியுள்ளது. அதன் முன்புறத்தில் ஒரு கோயில் குளம் உள்ளது. மற்ற பல கோயில்களை போலல்லாமல் இங்கு கோயில் முழுவதும் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. மூலவர் சிலைகளுக்கு மட்டுமல்லாமல் தரை, தூண்கள், சுவர்கள் மற்றும் கூரை என மற்ற அனைத்து சன்னதிகளும் கற்களால் கட்டப்பட்டுள்ளன. இக்கோயில் 275 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும். இது தமிழ் சைவ நாயனர்களான திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் ஆரம்ப கால இடைக்கால தேவார பாடல்களில் போற்றப்பட்டது. இந்த கோவிலில் கூரையிலிருந்து ஒவ்வொரு 24 நிமிடங்களுக்கும் ஒரு நீர்த்துளி சிவலிங்கத்தின் மீது விழுவதாக நம்பப்படுகிறது. இதற்கு காரணம் கூரையில் வைக்கப்பட்டுள்ள சந்திரகாந்த் என்ற சிறப்பு கல்லாகும். இந்த கல் சுற்றியுள்ள காற்றில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி அதை நீர்த்துளிகளாக மாற்றுகிறது. இந்த சிறப்பு அம்சத்தின் காரணமாக இக்கோவில் பெருந்திரளான மக்களை ஈர்க்கிறது. இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், குரு பகவானாக வழிபடப்படும் பிரகஸ்பதி பெருமானுக்கு கோயில் வளாகத்திற்குள் ஒரு தனி விமானத்துடன் கூடிய கருவறை உள்ளது. ஆயுதங்களையும் ஒரு புத்தகத்தையும் ஏந்தியபடி 4 கைகளுடன் நிற்கும் கோலத்தில் குரு பகவானை காணக்கூடிய ஒரே இடம் இதுதான். சித்ரா பௌர்ணமி மற்றும் குரு பெயர்ச்சி ஆகியவை இக்கோயிலின் மிக முக்கியமான திருவிழாக்கள் ஆகும். இக்கோவில் ஒரு பஞ்சலிங்க தலமாகும். கருவறையின் 4 மூலைகளிலும் 4 லிங்கங்கள் அமைய நடுவில் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் வீற்றிருக்கிறார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் நேரடியாக மூலவர் லிங்கத்தின் மீது விழும் சூரிய பூஜையும் இங்கு நடக்கும். வியாழக்கிழமை

0: மே குரு பகவானுக்கு உகந்த நாளாகும். அந்நாளில் காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குரு பெயர்ச்சி மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் கோவில் நாள் முழுவதும் திறந்திருக்க வாய்ப்புள்ளது. நாமும் இக்கோவிலுக்கு சென்று நம் வாழ்வில் நலமும் வளமும் பெற்று மகிழ்வான வாழ்வை வாழ்வோம். நேயர்களே, இன்று தஞ்சாவூர் தென்குடி திட்டையில் வீற்றிருக்கும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில் பற்றிய முழுமையான வரலாற்று சிறப்பு மற்றும் ஆன்மீக தகவல்களை அறிந்து கொண்டோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: நூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு.
3: நிறைவு பெற்றது தினமொரு திருக்கோயில். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்து செய்திகள். டெல்லி அஞ்சலாக

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6:10. மாலை நேரம் மனசை மெதுவாக வருடும் நேரம். அந்த நிமிடங்களை இன்னும் இனிமையாக்க மின்னல் வேகத்தில் உங்கள் மனம் கவரும் பாடல்களோடு வந்திருக்கிறது இசை மின்னல் நிகழ்ச்சி. அன்புகளை வார்த்தைகளாமல் மட்டும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஒரு பார்வையும் ஒரு புன்னகையும் போதும். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த பாசம் நிறைந்த உணர்வை அழகாக எடுத்து செல்ல வருகிறது நிகழ்ச்சியின் முதல் பாடல். அவள் பெயர் தமிழரசி என்ற திரைப்படத்தில் இருந்து

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
3: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைகிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில. பூக்கள் விடியல பார்த்து மலரலாம், சில மனங்கள் ஒரு சில பாடல்களை கேட்டு, இல்ல நம்ம கிட்ட மோட்டிவேஷனா பேசுற அந்த மனங்களை பார்த்து மலரும். உங்க வாழ்க்கையிலையும் இருள நீக்கி வெளிச்சத்தை தந்த அந்த வெளிச்சப்பூ யாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா லெட்டர்ல எழுதி அனுப்புங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து, 2013 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து. இசையமைச்சிருக்காங்க அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் எழுதியிருக்காங்க வாலி. கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே, மோகித் சவுகான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல.

0: Mecheri, the Kaveri Polytechnic College.
1: Medical Laboratory Technology, Fire Technology and Safety, Chemical Engineering, Computer Engineering, Mechanical Engineering, Electrical and Electronic Engineering, Electronics and Communication Engineering, Civil Engineering போன்ற courses தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: The Kaveri Polytechnic College, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936150.

0: Listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
5: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
4: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
5: கான்டாக்ட் 9524936156.
6: இசையரசி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். ஒரு பெயர், ஒரு பார்வை, ஒரு துடிப்பு, அதற்கெல்லாம் ஒரே பதில் 2017 வெளிவந்த மெர்சல் திரைப்படத்தில் இருந்து. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் இதயத்தின் துடிப்பு கூட இனிமையாகும். அந்த உணர்வை இசையாக்கும் பாடல் தான் இது. ஸ்ரேயா கோஷல் குரல்ல, ER ரகுமன் இசையில, விவேக் வரிகளில், இதோ அந்த பாடல்.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பாடல்கள் முடிந்தாலும் உங்கள் அம்மை மட்டும் முடியவே கூடாது. மீண்டும் ஒரு இசைப்பயணத்தில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி. இது இசை மின்னல் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம் நேர்களே. எப்பயும் சந்தோஷமா சிரிச்சிட்டு ஜாலியா இருங்க. 3:46 கலையில வானவில் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசம்.

0: வரை உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி. இது இசை மின்னல் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம் நேர்களே. எப்பயும் சந்தோஷமா சிரிச்சிட்டு ஜாலியா இருங்க. 4346 கலையில வானவில் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமா அமையும். விளம்பரத்தை தொடர்ந்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
2: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
4: இது ஒரு photographer மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. Oh lovely, well done. பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
5: ஆர்பிஐ சொல்கிறது
4: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது.

0: மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுழஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகை பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மை பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார்.

0: சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கிப் போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
3: பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும்.
2: புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
2: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
4: RBI சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: பண்பலை பாடும் நேரம் மாலை 6:41. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக இஸ்ரோ விண்வெளி மையத்தில் அசிஸ்டன்ட் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், டிராப்ஸ்மேன், நூலக உதவியாளர் உட்பட 26 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்துத் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 20/7/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் விண்ணப்பங்களை ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் ISRO.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. செக்ஷன் கண்ட்ரோலர் பிரிவில் மொத்தம் 119 காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதிகளாக ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். மேலும் வயது 20 முதல் 33 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, மருத்துவ பரிசோதனை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் ₹500, பெண்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு ₹250 விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 14/8/2026 அன்று கடைசி நாளாகும். விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கவும் இது குறித்த தகவல்கள் பெறவும் rrvchennai.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீசஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள 3 உதவி மேலாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக MBA முடித்திருக்க வேண்டும். வயது 32 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் ₹600, எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் ₹300 செலுத்த வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 22/7/2026 ஆகும். ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கவும் இது குறித்த தகவல்கள் பெறவும் www.rites.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள இளநிலை ஆராய்ச்சி உதவி

0: பணியிடத்துக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கல்வி தகுதிகளாக MSCயுடன் நெட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 28க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இதற்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 19/7/2026 அன்று கடைசி நாளாகும். ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கவும் இது குறித்த விவரங்கள் பெறவும் www.pondiuni.edu.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பின் கீழ் செயல்படும் போர் வாகனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு நிறுவனத்தில் காலியாக உள்ள 16 இளநிலை ஆராய்ச்சி உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE, BTEC முடித்திருக்க வேண்டும். வயது 28க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு தபால் அல்லது இமெயில் வழியாக விண்ணப்பிக்கலாம். தபாலில் விண்ணப்பிக்க த டைரக்டர் காம்பாக்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் DRDO ஆவடி சென்னை 600054 மற்றும் இமெயில் வழியாக விண்ணப்பிக்க PMHR.CVRDE@GOV.IN என்ற இமெயில் முகவரியினை அணுகலாம். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் விண்ணப்பிக்க 15/7/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இது குறித்த தகவல்கள் பெற www.drdo.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டுள்ளது. அதன்படி உதவி பேராசிரியர், கன்சல்டன்ட், சட்ட அதிகாரி, ஏரோநாட்டிக்கல் ஆபீசர் உட்பட மொத்தம் 450 இடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE, BTEC, பட்டப்படிப்பு, BPharm, BL படித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளின் அடிப்படையில் 18 முதல் 40 வயது வரை இருக்கலாம். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் விண்ணப்ப கட்டணமாக ₹25 பொது பிரிவினரும், பெண்கள், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 17/7/2026 அன்று கடைசி நாளாகும். ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.upsc.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:46. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
0: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு நீலகிரி கூடலூர் பஜாரில் 26 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை தொண்டியில் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 22.3 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 10.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரள வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 6/7/2026 முதல் 8/7/2026 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 9/7/2026 முதல் 12/7/2026 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 6/7/2026 மற்றும் 7/7/2026 ஆகிய நாட்களில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். 8/7/2026 முதல் 10/7/2026 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை

0: 28 டிகிரி முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகள். இன்று வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 7/7/2026 அன்று மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8/7/2026 அன்று வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று கொங்கன் கோவா கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 7/7/2026 அன்று கொங்கன் கோவா கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8/7/2026 அன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதிகளில் 6/7/2026 முதல் 10/7/2026 வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பண்பலை பாடம் நேரம் மாலை 6:51.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. வழங்கப்படும் பயிற்சிகள் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இவற்றிற்கு கல்வி தகுதி BE தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள். நடைபெறும் இடம் பெரம்பலூர் மற்றும் சேலம். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோ ஏற்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றோர் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க வேண்டும். இந்த விடுதிகளில் வழங்கப்படும் வசதிகள் தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4 முதல் 10 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு NEET JEE தேர்வுகளுக்கான வினா வங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் கடைசி நாள் கல்லூரி விடுதிகளுக்கு 15/7/2026. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 வயது முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இப்பயிற்சியின் கால அளவு 4 மாதங்கள். பயிற்சி நடைபெறும் இடம் கோயம்புத்தூர். பயிற்சி

0: காலத்தில் தங்கி படிப்பதற்கான விடுதி மற்றும் உணவு செலவினங்கள் முழுவதையும் தாட்கோவே ஏற்கும். பயிற்சி முடித்த தகுதியான நபர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் மாதம் ரூபாய் 25,000 முதல் 50,000 வரை ஆரம்பகால ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு பெற்று தரப்படும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, சிறுபான்மையினருக்கான கல்வி கடன் திட்டம். இந்த திட்டம் கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் நகல் மற்றும் குடும்ப அட்டை நகல், பிறப்பு சான்றிதழ் மற்றும் கல்வி கட்டண ரசீது மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் நகல்கள். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. வழங்கப்படும் இலவச பயிற்சிகள் ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல். விண்ணப்பிக்கும் முறை www.தாட்கோ.com என்ற தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, சிறுபான்மையினருக்கான கடன் வழங்கும் திட்டம், கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம். இந்த திட்டம் கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் நகல் மற்றும் குடும்ப அட்டை நகல், திட்ட அறிக்கை, கடன் தொகை ரூபாய் 500,000 இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறுபான்மையினருக்காக தனிநபர் கடன், கல்வி கடன், சுய உதவி குழு கடன் ஆகியவற்றிற்கும் விண்ணப்பிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.
1: நேரம் மாலை 6:56. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். சிலப்பதிகாரத்திலையும் அந்திமாலை சிறப்பு செய்த காதைங்கிற பகுதியில இது இருக்குது. இளையர் ஆயினும் பகையரசுகடியும் செருமான் தென்னவர் குளமுதல் ஆதலின் அந்திவானத்து வெண்பிரை தோன்றி புன்கண் மாலை குறும்பிருந்தோட்டி பான்மையின் தெரியாது பார் கதிர் பரப்பி. இந்த வரிகளுக்கான பொருள் என்ன என்றால், நிலவு வளர்பிரையாக இருக்கிறது, அதனால் வலிமையற்றதாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம், ஆற்றல் குறையாது என்பதைத்தான் இளங்கோவடிகள் சேர நாட்டுக்காரர் சோழ நாட்டு கதாநாயகி கதாநாயகனை பாடும்போது பாண்டி நாட்டு உவமையை சொல்வது ஒரு அழகு. சரி, இப்போது நெடுஞ்செல்லினுடைய பாடல் அந்த கருத்து சொல்வது என்ன என்றால், பாண்டிய மன்னன் சொல்கிறான் வஞ்சினக்காஞ்சி என்று பெயர். வஞ்சினக்காஞ்சி என்றால் என்ன என்றால், ஒரு பாடலை பாடுகிற போது இது என்ன திணை என்ன துறை என்று பார்ப்பது வழக்கம். துறை என்றால் என்ன அப்படின்றால், அதாவது வாகை, அதே போல வஞ்சினக்காஞ்சி என்று வரிசையாக சொல்வார்கள். வஞ்சினக்காஞ்சியில் பாடுகிறான், அது என்ன வஞ்சினக்காஞ்சி, நான் இன்னது செய்வேன் அல்லது இப்படி ஆவேன். வில்லிபாரதத்தில் கூட அர்ஜுனன் தன் மகனை கொன்ற சயத்ரதனை நாளை மாலை சூரியன் மறைவதற்குள் வீழ்த்துவேன் என்று சபதமிடுகிறான், அதன்படி செய்து காட்டுகிறான். இங்கும் அதே போல இந்த வஞ்சனக்காஞ்சியில் இந்த பாண்டிய மன்னன் சொல்லுகிறான், என்னை இளையவன் என்று நீங்கள்

0: நினைக்கிறீர்கள். அதன் காரணமாக வட்டமான பாதத்தை உடைய யானைகளையும் தேர்ப்படையும் குதிரைப்படையும் வைத்துக் கொண்டு என் மீது போர் தொடுக்க வருகிறீர்கள். ஒன்று நிச்சயம், நான் உங்களை வென்று காண்பிப்பேன். அப்படி நான் வெல்லாமல் போவேனே ஆனால் என்னுடைய மக்கள் கொடுங்கோளனுடைய ஆட்சியிலே இருக்க முடியாது என்று இந்த ஊரை விட்டு போகட்டும். மாங்குடி மருதனாக ஆகிய தலைமை புலவன் கொண்ட சபை என்னை பாடாது ஒழியட்டும். இதற்கு மேலும் வறியவர்களெல்லாம் இவனிடத்திலே பொருள் பெற முடியாது என்று என்னை பார்த்து பழித்து விட்டு போகட்டும். அந்நிலைக்கு நான் ஆளாவேன். ஆனால் ஆளாவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் எல்லாவற்றையும் மீறி வெற்றி காண்பேன் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் பாடுகின்றான். அந்த பாடல் இதோ, இதுதான் அந்த பாடல். சென்னை காஞ்சி துறை வஞ்சன காஞ்சி. நகுத கணரே நாடுமீ கூறுனர் இளையன் இவன் என உழைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தால் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படையமை மறவரும் உடையம் யாம் என்று உறுதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறுசொல் சொல்லிய சினங்கள் வேந்தரை அருஞ்சமம் சிதையத்தாக்கி முரசொடு உருங்கு அகப்படையினாயின் பொருந்திய என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியன் எம்மிரை எனக் கண்ணீர் பரப்பி குடி பழி தூற்றும் கோளோனாகுக. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடனிலேய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை புறப்போர் புன்கண் கூற இறப்போர்க்கீயா இன்மையான் உறவே. இப்போது நமக்கு ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், இந்த பாடலையும் மற்ற செய்திகளையும் சொல்ல காரணம் எந்த இலக்கியத்தில் வருகிறது, யார் சொல்லுகிறார்கள், யார் பயன்படுத்துகிறார்கள் என்று பலரும் கேட்டபோது எங்களையும் இது படிக்க தூண்டியது. உண்மையில் அண்ணாவினுடைய கடிதம், புறநானூற்று பாடல், சிலப்பதிகாரத்தில் வருகிற காட்சி என்று பல்வேறு செய்திகளை ஒப்பிட்டு சொல்வதற்கு இந்த பேச்சு ஒரு களமாக அமைந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய பெருமையாக அமைகிறது. இவை போன்ற புதிய செய்திகள் கிடைக்குமானால் நமக்கு உண்மையிலேயே அது ஒரு தீபாவளி பரிசு போலதானே. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது திரையிசை. இன்றைய திரையிசை நிகழ்ச்சியில் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் கே கே மற்றும் ஹரணி குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்,
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சி கேட்டிருக்க நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பு திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில் கேட்டு மகிழலாம்.

0: 7:10 ആകാശവാണി കൃഷ്ണഗിരി മാവട്ട സേതികൾ വഴങ്ങുപവർ സി രാജ.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 1 மாத காலம் நடைபெறும் என்றும், டிஜிட்டல் முறையில் நடைபெறும் பணிகள் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பயிற்சியினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ரிஷப் ரங்காஜெயின் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். வெண்கலப் பதக்கம் வென்று ஓசூருக்கு வருகை தந்த அவருக்கு ஓசூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு CBSE பள்ளிகளுக்கு இடையே 3 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான இருபாலர் பங்கேற்ற ஜூனியர் கால்பந்தாட்ட நிகழ்வில் 221 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறையினை கண்டித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறைக்கு எதிராக விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாட்சியர் அலுவலகங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையின் குறைகளை நிவர்த்தி செய்யும் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஓசூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை குறித்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி 3 நாட்களுக்குள் அது குறித்து உரிய பதிலை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மூலமாக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கிடும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பில்லனகுப்பம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்

0: தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளி உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு உரையாற்றி அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மனுக்கள் வழங்குவதற்கு முன்பாகவே அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த வாரம் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு தாங்கள் விளைவித்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை காட்சிக்கு வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து வந்த ஈச்சர் வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருச்சி பகுதியினை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிலிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு

தடுப்பு முகமைகளின் இரண்டு நாள் கூட்டத்தை இன்று குவஹாட்டியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 100,000-க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்த்

0: தா வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை சிக்கும் நேரம் 7:25.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
3: வயல்வெளி.
4: மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதுன்னு பாட்டுல கேட்டிருக்கேன். ஆனா என் தோட்டத்துலதான் மல்லிப்பூ மலராமையே காஞ்சி போகுது. என்னத்த சொல்றது, எவ்வளவு ரூபா நட்டம் ஆகுது? ஐயோ முடியலடா என்னால சாமி.
5: என்ன தம்பி கதிரேசா, என்ன புலம்பிக்கிட்டே இருக்கிற, என்ன விஷயம்?
4: யாரு அண்ணா? ஜீவானந்தண்ண வாங்கண. அதை என்ன கேட்குறீங்க? நிலத்தில் நெல் போட்டேன், சரியான பட்டத்தில் விதைக்காதனால நல்ல அளவுக்கு மகசூலும் தரல, நெல்லும் ஒழுங்காக விளையலண்ணே. சரி இந்த பக்கம் மல்லிப்பூ வாச்சு ஒரு அரை ஏக்கருக்கு போட்டு அதில் ஏதாச்சும் பூவில் பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே வளர மாட்டேங்குதுண்ணே. நான் எதெல்லாம் ஆரம்பிக்கிறேன்னோ எதுவுமே உருப்பிட மாட்டேங்குதுண்ணே. நானும் நல்லாத்தான் பண்ணுறேன், இதுக்கு என்ன தான் காரணம் ஒன்றும் புரியல. இதை பாரு, நீ நல்ல ஒரு பெரிய விவசாயி, உனக்கு இல்லாத அனுபவமா கொஞ்சம் எடுத்து சொல்லேன் தம்பிக்கு.
5: தம்பி நல்லா இருக்கக்கூடிய நிலத்தில் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணாதனால இப்படிலாம் ஆகுது. நாம் பாட்டுக்கு ஏதோ பயிர் வருதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ரசாயனத்தெல்லாம் போடுறோம். இதனால் மண்ணும் கெட்டு போயிடுது, நிலமும் எதுக்கும் ஆகிறதில்ல. நல்லா வருதுன்னு இப்படிலாம் செஞ்சிட்றோம், அப்புறம் நாம் தானே கஷ்டப்படுறோம். இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சாதான்ப்பா நல்ல மகசூலுக்கு பெற முடியும்.
4: சரிண்ணே, இப்போ நான் என்ன பண்ணுறது?
5: இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு கூட பாரு, நம்ம ரேடியோ போட்டியில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெல் எப்படி பயிர் பண்ணுறது, அதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்ணுறது, இயற்கை முறையில் அதுக்கு எப்படி உரம் பசுந்தாள் உரங்கள்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றியும், மல்லி சாகுபடியில் எப்படி நாற்று வாங்கணும், அதை பயிரிடணும் அப்படிங்கிற எல்லா செய்தியும் சொல்ல வராரு நம்ம பூவரசம் ஐயா. அதை கேளு, அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டுட்டு நீயும் பயிர் பண்ணி தெரிஞ்சுக்கோப்பா.
4: சரிண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரியே இதோ நானும் எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ணி கேட்குறேன்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் நெல் மல்லி சாகுபடி, திருவண்ணாமலை செங்கம் காமராஜ் நகர் பகுதியை சார்ந்த இளம் விவசாயி எல் பூவரசன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஆர் பிரபாகரன்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: இன்றைய கால இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு படித்த வேலைக்கு போயிடுறாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு தொழில் கற்றுக்கிட்டு தொழிலை தேடி போயிடுறாங்க. விவசாயத்துக்கு யாரும் அதிகமாக வரதே இல்லை. நீங்கள் எப்படி விவசாயத்துக்கு வந்தீங்க, யார் மூலமா வந்தீங்க?
2: நான் படித்து முடிச்சிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் போயிட்டு வேலை செஞ்ச வெளியில், பிறகு நம்ம நிலம் வந்து இப்படி இருக்கே, இதை நம்ம வந்து சரி செஞ்சு நம்ம விவசாயம் செய்யலாம்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்து நான்

0: செஞ்சிட்ருக்கோம் இப்போ.
1: சரிங்க, இப்போ உங்கள் ஏரியாலலாம் அதிகமாக பயிரிடக்கூடிய பயிர்னால் என்ன பயிர் சொல்லுவீங்க?
0: திருவண்ணாமலை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் வாழை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, நெல் தோட்டக்கலை பயிர்கள் வந்து அதிகமாக போடுவாங்க.
1: சரிங்க, இப்போ வந்து உங்களுக்கு மொத்த நிலம் எவ்வளோ இருக்குது?
0: மொத்தமாக 4 ஏக்கரா நிலம் இருக்குது, அதை தான் நான் வந்து விவசாயம் செய்கிறேன்.
1: இப்போ வந்து 4 ஏக்கராவை எப்படி எப்படிலாம் பிரித்து எந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பயிர் செய்வீங்க?
0: இந்த 4 ஏக்கராவை வந்து 2 பிரித்து 2 ஏக்கரா நெல்லுக்கும் 2 ஏக்கரால் மல்லிகை மற்றும் பிற பயிர்களை நாங்கள் வந்து சாகுபடி செய்கிறோம்.
1: சரிங்க, இப்போ வந்து உணவு பயிர்கள் அந்த மாதிரிலாம் செய்கிறது இல்லையா, கீரைகள் சிறு சிறு பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா, மாட்டுக்கு தீவனம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது?

0: இருக்கீங்களா இல்லை கிணறு இருக்கா?
1: இல்லை, தாத்தா காலத்தில் வந்து கிணறு தான் இருக்குது. தண்ணீர் பொறுத்த வரைக்கும் குறுவை சம்பா பயிர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி தாளடி நெல் பயிரோ இல்லை மற்ற பயிரோ செய்யும்பொழுது கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுது. அதை வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பயிர் பண்ணிக்கிறோம்.
0: சரிங்க ஐயா, இப்போ வந்து விவசாயத்தை வந்து ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, விவசாயத்தில் வந்து முழுமையான ஈடுபாடு இருக்கா இல்லை பகுதி நேரமாக பண்ணிகிட்ருக்கீங்களா?
1: இப்போதைக்கு வந்து முழு நேரமாக விவசாயம் செஞ்சிட்ருக்கேன்.
0: சரி ஓகேங்க. இப்போ வந்து விவசாயத்தில் வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, ஒரு முக்கியமான ஒன்று அது தான். அதை நீங்கள் பின்பற்றுறீங்களா?
1: இயற்கை விவசாயம் நிச்சயமாக வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதேபடி இயற்கை மட்டும் செய்யாமல் கொஞ்சம் செயற்கையும் நாங்கள் சேர்த்து செய்கிறோம்.
0: சரி ஓகேங்க. இப்போ வந்து அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது, அதாவது பயிர்க்கடன் மானியங்கள்லாம் நிறைய இருக்குது, பயிர் கருவிகளுக்கான மானியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எந்தளவு பயன்படுத்துகிறீங்க?
1: நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட ஒருவனால் வந்து விவசாயத்தை வந்து முழுமையாக செய்ய முடியாது. அரசை சார்ந்து நம்ம செஞ்சோமா கண்டிப்பாக அது நமக்கு வந்து நல்ல பலன் தரும். நாங்கள் வந்து அரசு கொடுக்குற அனைத்து மானியங்களையும் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் முழுமையாக. இந்த ரொட்டேட்டர் வாங்குறது, மற்றபடி பயிர்க்கடன் வாங்குறது, அது போன்ற எல்லா வந்து மானியங்களும் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதனால் எங்களால் முழுமையாக விவசாயம் செய்ய முடியுது.
0: இப்போ வந்து ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஹெல்ப்புக்கு எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறது? இல்லை கூலி ஆட்கள் வச்சு வேலை செய்வீங்களா இல்லை இயந்திரங்கள் பயன்படுத்தி கம்மியான நேரத்தில் வேலையை முடிப்பீங்களா?
1: இப்போதைக்கு உதவிக்கு என்னுடைய அம்மா அப்பா அவங்க எல்லாம் உதவி செய்கிறாங்க. மற்றபடி கூலி ஆட்கள் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் இயந்திரங்களை நாங்கள் கொஞ்சம் பயன்படுத்துகிறோம். இந்த ரொட்டேட்டர் வச்சு பயன்படுத்துவோம். இந்த கை வண்டி வச்சுட்டு நம்ம செய்வோம்ல, இந்த ரொட்டேட்டரு, இந்த பவர் வீடர், அது போல் உபகரணம்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம்.
0: இப்போ வந்து நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, விவசாயத்தில் சந்தித்த ஒரு மிகப்பெரிய சவால் இப்போ வரைக்கும் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க?
1: விவசாயத்தில் நாங்கள் சந்தித்த வந்து சவால்னால் இந்த பருவமழை மாற்றங்கள். அதாவது இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, இந்த ரெண்டு பருவமழையும் பெய்யறதுனால எங்களுக்கு வந்து 6 மாதம் வந்து மழை வந்து விட்டு விட்டு பெய்யறதுனால சரியான பயிர் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு பருவநிலை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் பயிர் செய்ய முடியும். அதனால் அந்த பருவநிலை மாற்றம் கொஞ்சம் நல்லா அமைஞ்சால் மட்டும்தான் எங்களால் நல்லபடியாக பயிர் செய்ய முடியும். அது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை.
0: சரி ஓகேங்க. இப்போ நீங்கள் விவசாயத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு?
1: நான் விவசாயத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் 4 வருஷம் ஆகுது.
0: இப்போ வந்து ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, கண்டிப்பாக பண தேவைகள் அப்படின்றது ஒரு விவசாயத்தில் ஒரு முதல்ல வந்து முதலீடு தேவை.
1: கண்டிப்பாக.
0: நீங்கள் அந்த முதலீட்டுக்கு என்னென்னலாம்
1: பண்ணுறீங்க? நான் முதல்ல விவசாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை செஞ்சேன். அதாவது பில் செக்ஷனில் வேலை செஞ்சேன். அங்கே வந்த வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட முதலீடு ஆக்கி அந்த பணத்தை வந்து நான் விவசாயத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரேன்.
0: உங்களுடைய உரம் மற்றும் வந்து விதைகளை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க?
1: உரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 4 நாட்டு மாடு இருக்குது. அதனுடைய சாணங்களை வந்து நாங்கள் பெரிதும் பயன்படுத்திக்கிறோம். ஒருவேளை சாணங்கள் பத்தவில்லைன்னா நாங்கள் வந்து செயற்கையான உரங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். யூரியா, டிஏபி, ஃபேக்டம்பர்ஸ் பயன்படுத்தி கொள்கிறோம். விதைகள் பொறுத்த வரைக்கும் பருவங்கள் பட்டங்களை பொறுத்து அதுக்கேற்ற விதைகளை நாங்கள் தேர்வு செஞ்சுக்கிறோம். இந்த விதைகளை வந்து தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கிறோம்.
0: உங்களுடைய இப்போ சாகுபடியான பொருட்கள்லாம் எங்கே விற்கிறீங்க? ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்கிறீங்களா இல்லை இடைத்தரகர்கள்கிட்ட அந்த மாதிரி மாற்றி விட்டுருவீங்களா?
1: நாங்கள் வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய விலை பொருட்களை வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தான் நாங்கள் விற்கிறோம். ஏன்னா இடைத்தரகர்களை வச்சா கமிஷன், விலை குறைவு, அது போல் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் ஒழுங்குமுறை கூடத்தில் நாங்கள் விற்றோம்னா எங்களுக்கு ஏற்ற தமிழ்நாடு அரசு குறிப்பிட்ட நல்லபடியான ஒரு தொகையை தருது. அதனால் நாங்கள் அங்கே கொடுத்துட்றோம்.
0: சரிங்கய்யா, இப்போ வந்து முதல் முதல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம். நெல்லை பயிரிடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து மண் பரிசோதனை செஞ்சுட்டு தான் பயிரிடுவீங்களா?
1: நாங்கள் வந்து மண் பரிசோதனைன்றது கட்டாயம் நாங்கள் செஞ்சுருக்கோம். செங்கத்திலேயே வந்து மண் பரிசோதனை நிலையம் இருக்குது. எங்கள் நிலத்தில் இருக்கிற மண்ணை வந்து ஒவ்வொரு நிலத்திலையும் ஒவ்வொரு கழிவுலையும் இருக்கிற மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோவை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அவங்க வந்து அதை பரிசோதனை பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பயிர் பண்ணலான்ட்டு அவங்க அறிவுரை கொடுத்துருக்காங்க. அதன்படி நாங்கள் செய்கிறோம்.
0: சரிங்க. இப்போ வந்து இப்போ வேளாண் அலுவலர்கள், விஞ்ஞானிகள் அவங்களோட ஆலோசனைகள்லாம் எதனா கேட்டு பண்ணுறீங்களா இல்லை தெரிஞ்சவங்க விவசாயிகள் மூலமாக எதனா கேட்டு பண்ணுறீங்களா?
1: நிச்சயமாக அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக எங்களால் செய்ய முடியாது. எனக்கு இதில் மிகவும் பிடித்த விஞ்ஞானி வந்து இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார். அவர் வந்து நான் மற்றவங்களை காட்டிலும் நான் அதிகமாக வந்து பின்பற்றுறேன். அவருடைய பஞ்சகாவியா, அவர் சொல்கிற வந்து ஒட்டை நடத்து புரட்சி, இதெல்லாம் வந்து நாங்கள் பெரிதும் நாங்கள் எடுத்து அதை நாங்கள் செய்கிறோம். அது எங்களுக்கு கொஞ்சம் கணிசமான லாபத்தை தருது.
0: சரி ஓகேங்க. இப்போ வந்து படிச்சிருக்கீங்க நீங்கள், உங்களுடைய கல்வியறிவு வந்து விவசாயத்திற்கு எந்தளவு முக்கியத்துவமாக இருக்குது?
1: கண்டிப்பாக கல்வியறிவு என்பது வந்து விவசாயத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அடிப்படை கல்வியறிவு தான். அது இருந்தால் எந்த ஒரு துறையிலும் கண்டிப்பாக நல்லபடியாக சாதனை செய்யலாம். இப்போ நான் படிக்காமல் இருந்ததுன்னா ஒரு பயிரை வந்து ஒரு பூச்சி தாக்குதுன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. என்னன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மருந்தை வாங்கி ஏதோ ஒன்று நான் அடிச்சுட்டு போயிடுவேன். இப்போ நான் படித்ததுனால இந்த பயிரை, இப்போ நெல் இருந்தால் ஒரு மாவு பூச்சி தாக்குதா இல்லை சிலிந்து பூச்சி தாக்குதான்றதை நான் படிச்சிருக்கேன்.

0: அதனால் நான் கண்டுபிடிக்கிறேன். அதை பார்த்துட்டு கடைகளில் போயிட்டு இந்த மாதிரி இந்த பூச்சி தாக்குது, அதுக்கு உரிய மருந்து கொடுங்கன்னு கேட்டு வந்து அடிக்கிறதுனால நான் விவசாயத்தில் நல்லபடியாக பயிர் பண்ணுறேன். அதனால் கல்வி என்பது மிக மிக முக்கியம்.
1: உங்களோட குடும்பத்தோட பங்கு வந்து உங்களுடைய விவசாயத்தில் எந்தளவுக்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறது?
0: எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்க, நாங்கள் மொத்தம் 4 பசங்க. இதில் வந்து எங்களுக்கு உறுதுணையாக வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் தம்பியும் இருக்கிறாங்க.
1: சரிங்க, இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பயிர் பண்ணிகிட்ருக்கீங்க, எதிர்காலத்தில் உங்களுடைய திட்டங்கள் உங்கள் நிலத்தில் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க?
0: அதாவது எதிர்கால திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோமா, பால் பொருளாதாரம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பால் பொருளாதாரம் தான் தேவை. அதனால் வந்து மாடுகளின் உற்பத்தியை அதிகமாக நாங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் மாட்டு பண்ணை வைக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கேன். நான் முறைப்படியாக அதை செய்யலாம்னு இருக்கேன்.
1: இப்போ வந்து விவசாயத்தில் அதிக லாபம் தரக்கூடிய பயிர்கள்னா என்ன சொல்லுவீங்க, இதில் சாகுபடி அதிகமாக கிடைக்கும்?
0: விவசாயத்தில் அதிக சாகுபடி மற்றும் பயன் பெறக்கூடிய ஒரு பயிர்னா மல்லிகை செய்யலாம். ஏன்னா ஆண்டு முழுவதும் வந்து அதில் வருமானம் வரும். ஒரு முறை நட்டமாக போதும், மறுபடியும் நட தேவையில்லை. 15 வருஷத்துக்கு உங்களுக்கு லாபம் தரும்.
1: இப்போ வந்து விவசாயத்தில் புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்க, ஒரு 4 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு, இதில் நீங்கள் கற்றுக்கொண்டது அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க?
0: இந்த 4 வருஷத்தில் நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, முதல்ல நம்ம இயற்கையை உணரணும்.
1: சரி ஓகேங்க, இப்போ வந்து நெல் வந்து சாகுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து எத்தனை, இப்போ 4 வருஷமாக கற்றுக்கிட்டீங்க, முதலேருந்தே நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: இந்த 4 வருஷத்தில் முதல்ல நான் வந்து நெல் தான் சாகுபடி பண்ணேன். ஏன் சாகுபடி பண்ணேன்னா, நம்ம முதல்ல விவசாயம் செய்கிறோம், மக்களுக்கு உணவை தரக்கூடிய அந்த நெல்லை செய்யலாம் அப்படின்ட்டு நான் நெல்லை தான் முதல்ல நான் விவசாயம் செஞ்சேன்.
1: முதல்ல எவ்வளோ பரப்பளவில் போட்டீங்க அந்த பயிர்?
0: முதல்ல 2 ஏக்கர் போட்டோம் நெல். 2 ஏக்கரில் நாங்கள் நெல் பயிர் செய்தோம்.
1: இப்போ 2 ஏக்கர் போடுறீங்கன்னா அந்த நிலத்தை எப்படி நீங்கள் தயார் செய்யணும்?
0: இப்போ நான் நெல் போடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நிலத்தை காய விடணும். அதுக்கப்புறம் 5 கலப்பை போட்டு 2 சால் 3 சால் ஓட்டணும். அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் போட்டு நல்லா அடித்து திருப்பணும். நல்ல மண்ணை பொலபொலன்னு ஆக்கி வைக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு மாட்டு எரு நிறைய கொட்டணும். உங்கள் கிட்டே இருந்தால் கொட்டுங்க, அப்படி இல்லைன்னா வெளியிலையாவது வாங்கி செய்யணும். ஏன்னா மாட்டு இருந்தால் மகசூல் அதிகரிக்கும், உங்களுக்கு லாபமும் வரும். அதனால் நாங்கள் வந்து மாட்டு ஏறு போட்டு நல்லபடியாக நிலத்தை உழுது நல்லா வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட்டர் போட்டு அடித்து சேடை அடித்து நாங்கள் செய்வோம்.
1: சரிங்க, நெல் விதைகள்லாம் எங்கேருந்து வாங்கினீங்க?
0: நெல் விதைகள்லாம் நாங்கள் வந்து வேளாண்மை துறை ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வாங்குறோம். அவங்களே நமக்கு தெரியாமல் போய் கேட்டால் கூட இந்த பருவத்துக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு அவங்களே ரெஃபர் பண்ணுறாங்க. நம்ம தெரிஞ்சு போய் கேட்டோமா இதை கொடுங்கன்னு கேட்டால் அவங்க தராங்க, அவங்க கிட்டேருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம்.
1: இது வரைக்கும் எந்தெந்த நெல் ரகங்களை நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்க?
0: நான் முதல்ல செஞ்சது வந்து பாரம்பரிய ரகமாக செஞ்சேன். பாரம்பரிய ரகம்னா மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா, அது போல் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஹைப்ரிட்டுக்கு வந்தேன். ஹைப்ரிட்டில் வந்து COR H அப்படிங்கிற ஒரு ஹைப்ரிட் ரகம். இது வந்து 115 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் விளையும். இந்த ரகத்தில் வந்து விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் இதை செஞ்சு நல்லபடியாக வருமானம் பார்த்தோம்.
1: சரி ஓகேங்க, இப்போ சொன்னீங்க இல்லைங்களா இந்த நெல் ரகங்களை தேர்வு செய்வதற்கான காரணங்கள் என்ன?
0: இந்த நெல் ரகத்தை ஏன் நாங்கள் தேர்வு செஞ்சோம் அப்படின்னா, இது பாரம்பரியமான நெல்னா அந்த பட்டத்துக்கு சரியாக விளைஞ்சி வந்துடும். ஹைப்ரிட் நெல் அப்படின்னா நம்ம பட்டம் தவறி போட்டோமா சரியாக வராது. அதனால் அந்த பட்டத்துக்கு அந்த நெல்லை வந்து நாங்கள் தேர்வு செய்கிறோம்.
1: சரிங்க, முதல்ல பணப்பயிர்கள்னு ஒரு சில பயிர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணாமல் நெல் வந்து பண்ணதுக்கான காரணம் என்ன?
0: நாங்கள் முதல்ல நெல் வந்து ஏன் பயிர் செஞ்சோன்னா, முதல் பயிர் மக்களின் பசியை தீர்க்கணும். அதனால் முதல்ல செய்கிறோம், மக்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தினால நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் மற்ற பணப்பயிர் செஞ்சோம். மல்லிகை, நிலக்கடலை, அது போல் வந்து பணப்பயிர்கள் நாங்கள் செஞ்சோம்.
1: சரிங்க, நீங்கள் பொதுவாக நிலத்தை எப்படி பண்படுத்துவீங்க?
0: நாங்கள் நிலத்தை எப்படி பண்படுத்துறோன்னா, ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா, ஏரினும் நன்றாதல் எருவிடுதல், கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு, வள்ளுவர் பெருமகனார் சொன்ன திருக்குறள். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஏர் போட்டி உழுவதை காட்டிலும் அதுக்கு எருவிடணும். இந்த ஏற்புட்டி உழுது எருவிட்ட பிறகு அதற்கு நீங்கள் நீர் கட்டணும். நீரை ஒருவேளை கட்ட முடியல என்றாலும் அதற்கு காவல் காக்க வேண்டும். அதனால் வந்து முதல்ல நன்றாக உழணும், பிறகு வந்து எருவிடணும், பிறகு நீர் பாய்ச்சணும். அதனை காட்டிலும் நாம் காவை காக்கணும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன வயசில் நிறைய கற்று இருக்கிறீங்க, நிறைய தகவல்களை உணர்ந்துருக்கிறீங்க, அதை அப்படியே வெளிப்படுத்துறீங்க. சரிங்க, இப்போ வந்து நெல் சாகுபடி வந்து ஆண்டுக்கு எத்தனை போகம் சாகுபடி பண்ணலாம்?
0: ஆண்டுக்கு வந்து நெல் வந்து 3 பருவங்களாக சாகுபடி பண்ணுறாங்க. இந்த 3 பருவங்களாக சாகுபடி பண்ணுறது வந்து குறுவை, சம்பா, தாளடி அப்படின்னு செய்வாங்க. குறுவை எடுத்துக்கிட்டால் தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா பகுதியில் வந்து அது சரியாக விளையும். சம்பா எடுத்துகிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடத்துல அது சரியாக விளையும். தாளடி எடுத்துகிட்டா அது வந்து டெல்டா பகுதியில் வராது, மற்ற பகுதியில் வரும். இப்போ எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறுவை, சம்பா நல்லா வரும், தாளடி கொஞ்சம் மழையில் மாட்டிக்கும். அதனால் நாங்கள் வந்து சம்பா பருவத்தை சரியாக தேர்வு செஞ்சு நல்லபடியாக விவசாயம் பண்ணுறோம்.
1: சரிங்க, இப்போ நெல் சாகுபடிக்கு வந்து விதை தேர்வு செய்வது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது, அதில் எப்படி கடைபிடிக்கணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்?
0: விதை தேர்வு அப்படின்னா அது மிக மிக முக்கியமானது. ஏன்னா நல்ல விதைகள் தான் நல்ல விளைச்சலை தரும். அதனால் வந்து நாங்கள் வந்து TNAU தமிழ்நாடு வேளாண்மை கழகம் அந்த போர்ட்டலில் போயிட்டு

0: படிப்போம். அதில் படிக்கும்போது அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். தோட்டக்கலையா, பயிர்த்துறையா, அல்லது வந்து எண்ணெய் வித்துக்களா, அல்லது மூலிகைகளா, அல்லது கீரை வகைகளா, இல்லை கால்நடை பராமரிப்பா, இன்று எல்லா டீட்டெயிலும் இருக்கும். எங்களுக்கு எது தேவையோ அதை போயிட்டு நாங்கள் அதில் தேவையானதை நாங்கள் வந்து வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் நாங்கள் வாங்கிக்கிறோம்.
1: சரிங்க, இப்போ வந்து நெல் சாகுபடிக்கு வந்து மண் பரிசோதனை முக்கியமா பண்ணணுமா?
0: நெல் சாகுபடிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பயிராக இருந்தாலும் மண் பரிசோதனை செஞ்சால் நல்லா இருக்கும்.
1: சரி ஓகேங்க. இப்போ நெல் வந்து நடவு வந்து நாற்று நடவா இல்லை நேரடி விதைப்பு முறையை பண்ணுறீங்களா?
0: நேரடி விதைப்பு முறை என்பது மானாவாரி பயிருக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு வந்து நிலத்தில் மோட்டர் இருக்குது, கிணறு இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து விதைப்பு முறை தான் பண்ணுறோம். மானாவாரி பண்ணுறது இல்லை, நாற்று விட்டு அந்த நாற்றை பிடுங்கி நட்டு நாங்கள் வளர்த்து பயிர் பண்ணுறோம்.
1: சரிங்க, பாசன நீர்லாம் எப்படிங்க? மாதத்துக்கு ஒரு டைமா இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமா, அது எப்படிங்க?
0: அதாவது நீர் பாய்ச்சுதல் என்பது நீர் வந்து எல்லா நாளும் விடலாம், அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு முறையும் விடலாம். அந்த நிலத்தினுடைய மண்ணை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம செம்மண் நிலமா இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு விடலாம், ஏன்னா ரெண்டு நாள் ஒரு நாளுக்குள்ள அது வந்து தண்ணி இழுத்துக்கும், வடிகால் வசதி நல்லா இருக்கும். ஆனால் களிமண்ணாக இருந்தால் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம விட்ட தண்ணி அப்படியே இருக்கும். அதனால களிமண்ணாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை விடலாம். மற்றபடி வண்டல் மண்ணாக இருந்தால் ஒரு மூன்று நாளைக்கு ஒரு முறை விடலாம். செம்மண்ணாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு முறை விட்டே ஆகணும்.
1: தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பகுதியெலாம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கா?
0: திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு இருந்துச்சு. தண்ணீர் பற்றாக்குறை வரும்பொழுது அதுக்கேற்றாற் போல் நாங்களே ஒரு சூழ்நிலை சந்தித்தோம். நெல் போட்டுட்டு தண்ணி வந்து இல்லாமல் வந்து வாங்கி டேங்கர்லாம் வாங்கி ஊற்றி நாங்கள் அறுவடை செஞ்சதெல்லாம் இருக்கு. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தோம், இப்போ எதுவும் இல்லை.
1: சரி ஓகேங்க. இப்போ நெல் சாகுபடியில் வந்து பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் இல்லை நோய் தாக்குதல் இருக்கும், என்னென்னலாம் இருக்குது?
0: நெல்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நெல்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் இருக்கும். மாவு பூச்சி, சிலந்தி பூச்சி, இந்தமாரி பல்வேறு விதமான பூச்சிகள் இருக்கும். இதை வந்து நம்ம இயற்கை முறையில் செய்யணும்னா பஞ்சகாவியாக தெளிக்கலாம், இல்லைனா மீன் அமிலம் தெளிக்கலாம், அப்படின்லாம் அக்னி அஸ்திரம், இது போல் வந்து இயற்கையில் நிறைய வழி இருக்குது, அதை பண்ணலாம். அப்படி இல்லை கட்டுக்கோப்பில் வரல அப்படின்னா கெமிக்கலை பயன்படுத்தலாம். அந்த கெமிக்கலில் எந்த பூச்சி இருக்கோ அந்த பூச்சி இருக்குது. இப்போ மாவு பூச்சினா அதுக்கு தனியாக மருந்து இருக்குது, இப்போ சிலந்தி பூச்சின்னா அதுக்கு தனியாக மருந்து இருக்குது. அந்த பூச்சிக்கு ஏற்ற மாதிரி மருந்தை வாங்கி நாங்கள் தெளிச்சிக்கிறோம்.
1: நெல் சாகுபடி வந்து ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்கும்?
0: இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 30 கிலோ விதை நெல் நம்ம போடுறோம். இந்த 30 கிலோ, அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் 30 கிலோ செய்கிறாங்க. இந்த 30 கிலோவில் கண்டிப்பாக ஒரு 40 மூட்டை 45 மூட்டை இருக்கலாம். கண்டிப்பாக அந்த ஒரு ஏக்கராக்கு 40 மூட்டை கண்டிப்பாக இருக்கலாம். அது நல்ல ஒரு லாபம் தரும்.
1: சரிங்க, இப்போ வந்து அறுவடைக்கு பின் வந்து நெல்லை வந்து சேமித்து வச்சுட்டு இப்போ ரேட்டு வரும்போது விற்பீங்களா இல்லை அப்படியே விற்றுவீங்களா?
0: இப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நெல் கொள்முதல் நிலையங்களில் கொடுத்தோமா நல்ல விலை கிடைக்குது. அதனால் வந்து நாங்கள் அறுத்தோன்னு அங்கே கொண்டு போய் கொடுத்துருவோம், அவங்க நல்ல விலை போட்டு நம்மளுக்கு கொடுத்துறாங்க.
1: சரிங்க, உங்கள் ஊரில் வந்து எங்கே இருக்குது?
0: செங்கம்பட்டத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொழில் அன்வராபாத்ன்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் கொடுத்துட்றோம்.
1: சாகுபடிக்கு வந்து உரங்கள்லாம் என்னென்னலாம் கொடுக்கலாம்?
0: இப்போ நெல் சாகுபடிக்கு உரங்கள் கொடுக்கணும்னா, அதாவது சேடை அடிக்கும்போது அதுக்கு முன்னாடியே எரு கொட்டிடுறோம். அதுவே வந்து ஒரு 70% வந்து உர தேவையை நம்ம சரி செஞ்சிடுது. ஒரு வேளை கதிர் வாங்கும் பொழுது கொஞ்சம் யூரியா, கொஞ்சம் டிஏபி, கொஞ்சம் ஃபேக்டம்பஸ், அது போல் நாங்கள் போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவோம், அது எங்களுக்கு நல்ல மகசூல் தருது.
1: சரி ஓகேங்கய்யா, நெல் சாகுபடியை பற்றி நிறைய தகவல்களை சொன்னீங்க. அடுத்து வந்து மல்லிகை வந்து சாகுபடி பண்ணுறதா சொன்னீங்க. மல்லிகை வந்து எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க, எத்தனை செடி வச்சுருக்கீங்க?
0: அதாவது மல்லிகை செடி வந்து நாங்கள் ஒரு 50 சென்ட் இல்லைனா 1 ஏக்கராக்குள்ளே தான் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அதிகப்படியான செடியை நம்ம நட்டுட்டோன்னா பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து 1000 செடி இல்லைனா 800 செடி, அது போல் 50 சென்ட் 1 ஏக்கராக்குள்ளே பண்ணுறோம்.
1: சரிங்க, இப்போ 1 ஏக்கராக்கு எத்தனை செடிகள் வைக்கலாம்?
0: இப்போ 1 ஏக்கராக்கு வந்து நம்ம எத்தனை செடி வைக்கலாம்னா அளவை பொறுத்து மரம். இப்போ 5 அடிக்கு ஒரு செடி வைக்கலாம், ஆனால் 7 அடிக்கு ஒரு செடி வைக்கிறவங்களும் இருக்காங்க, 4 அடிக்கு ஒரு செடி வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சராசரியாக பார்த்தோமா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் 6 அடி வச்சா 1 ஏக்கராக்கு 1700 to 2000 செடி வைக்கலாம்.
1: சரி ஓகேங்க, இப்போ மல்லியில் வந்து ஊடு பயிர் எதனா பண்ண முடியுமா, உணவு பயிர்கள்?
0: மல்லியை பொறுத்த வரைக்கும் ஊடு பயிர் பண்ணாமல் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் ஏற்படும், அதனால் ஊடு பயிர் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும்.
1: சரி ஓகேங்க, மல்லி விதைகள்லாம் திருவண்ணாமலையில் கிடைக்குதா இல்லை எங்கேருந்து வாங்குறீங்க?
0: அந்த மல்லி நாற்றுகளை வந்து நாங்கள் ராமேஸ்வரத்தில் போயிட்டு வாங்கிட்டு வரோம். ஒரு நாற்றுகள் வந்து 2 ரூபா 3 ரூபா, அது போல் சீசனுக்கு ஏற்ற போல் விற்பாங்க. நாங்கள் சீசன் நேரத்துக்கு ஏற்ற போல் வாங்கிட்டு வந்துடுவோம். அதாவது சீசன் இருந்தால் விலை அதிகமாக இருக்கும், 5 ரூபா முதல் 7 ரூபா வரைக்கும் இருக்கும்.
1: சரி ஓகேங்க, இப்போ நீங்கள் எத்தனை செடி வச்சுருக்கீங்க?
0: நான் வந்து இப்போ ஒரு 800 செடி வச்சுருக்கேன்.
1: இப்போ ஒரு செடி வச்ச பின்னாடி எவ்வளோ நாள் கழித்து பூ பூக்கும்?
0: அதாவது செடி நட்டதிலிருந்தே 3 மாதம் வரைக்கும் பூ வந்து குறைவாகத்தான் பூக்கும். நாம் நல்லபடியாக அதை பராமரிக்கணும். அந்த பராமரித்து அதை நல்லபடியாக நாம் வந்து களை இல்லாமல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லபடியாக பராமரித்தோமா ஒரு 3 to 6 மாதத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும், நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும்.
1: சரிங்க, இப்போ வந்து மல்லி சாகுபடிக்கு வந்து அதனுடைய பராமரிப்பு முறைகள்லாம் என்னென்னலாம் இருக்குது? அது

0: பூ பூக்கறதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்?
1: இப்போ மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் நட்ட பிறகு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு களை கூட இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சின்ன நாத்தாக இருக்கும்போது கவனமாக நம்ம பார்த்தோமா 3 மாதத்தில் நல்லபடியாக வளர்ந்துடும். 3 மாதத்தில் வளர்ந்த பிறகு ஒரு 800 செடிக்கு 2 கிலோ முதல் 3 கிலோ கிடைக்கும். அதுவே 6 மாதம் ஆகிடுச்சுன்னா ஒரு 8 கிலோலேருந்து 12 கிலோ வரைக்கும் கிடைக்கும். நம்ம நல்லபடியாக களை இல்லாமல் நல்லபடியாக இயற்கை உரம் அல்லது செயற்கை உரமாக கூட கொடுக்கலாம். நம்ம உரம் கொடுத்து நல்லபடியாக பராமரித்தோமா, பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணுமா, கண்டிப்பாக நல்ல விளைச்சல் கிடைக்கும்.
0: சரிங்க, இப்போ வந்து அதுக்கு சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தலாமா, இல்லை வாரத்துக்கு எத்தனை முறை தண்ணி விடணும்?
1: அதாவது மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீர் மேலாண்மை அப்படின்னா அந்த மண்ணை பொறுத்து இருக்குது. செம்மண்ணில் நீங்கள் வந்து மல்லிகை செடி நட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளைக்குள்ளே தண்ணி விடணும். ஏன்னா அது செம்மண் வந்து நீரை வந்து வடிகால் வச்சு நீர் வந்து உறிஞ்சிரும். களிமண் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தண்ணி விட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் விட தேவையில்ல. ஏன்னா களிமண் வந்து தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கும். அதனால் மண்ணுக்கு ஏற்றாறு போல் நாம் தண்ணி வர்றது ரொம்ப நல்லது.
0: மல்லிச்செடியில் பூச்சி தாக்குதல் என்னென்னலாம் இருக்குது அதை கொஞ்சம் சொல்லாமே.
1: மல்லிச்செடியில் பொறுத்த வரைக்கும் செம்பேன் தாக்குதல் அதிகமாக இருக்கும், அப்புறம் மொட்டு கருகுதல் அதிகமாக இருக்கும், அப்புறம் சாறு உறிஞ்சி பூச்சிகள். இது வந்து வெயில் காலங்களில் இது அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இயற்கை முறையில் பண்ணுறதா இருந்தால் வேப்ப எண்ணெய் அடிக்கலாம். 200 ml வேப்ப எண்ணெயை 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் தெளிக்கலாம். அப்படி கெமிக்கலில் நீங்கள் தெளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மருந்து போயிட்டு நம்ம வந்து சொன்னோமா இந்த பூச்சி இருக்குது, மாவு பூச்சியோ வேறு மாதிரி சாறு உறிஞ்ச பூச்சி இருக்குது அப்படின்னு சொன்னோமா அதுக்கேற்ற மருந்து தருவாங்க, அதை நம்ம அடிச்சுக்கலாம்.
0: சரி ஓகேங்க. இப்போ வந்து 1 ஏக்கராக்கு வந்து எவ்வளோ மகசூல் கிடைக்கும், இல்லை ஒரு செடிக்கு எவ்வளோ கிடைக்கும்?
1: இப்போ ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டோமா, இன்றைக்கி நம்ம வந்து மல்லிச்செடியை நட்டுட்டோம், 6 மாதத்தில் ஒரு செடியில் எடுத்துக்கிட்டோமா கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம் பூ கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு செடியில் 18 நாள் பூ வரும், அடுத்த 12 நாள் பூ வராது. அந்த 18 நாளில் 10வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் அதிகப்படியான விளைச்சலாக இருக்கும். இப்போ ஒரு செடின்னு எடுத்துக்கணுமா 30 கிராம் வரும், இந்த 30 கிராம் வந்து 10வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் வரும். அந்த 30 கிராம் படிப்படியாக 16, 17, 18 நாளில் குறையும். ஸ்டார்டிங்கில் 10 கிராம், 15 கிராம், 20 கிராம்னு வரும். அப்போ 10லேருந்து 15வது நாளில் அந்த 30 கிராம் வரும். இப்போ ஒரு செடிக்கு 30 கிராம் கண்டிப்பாக வரும் 6 மாதத்தில். அடுத்த வருஷத்தில் 30 கிராம்ன்றது 100 கிராமாக மாறும் ஒரு செடிக்கு. இப்போ 2 வருஷம் ஆகும்போது 100 கிராம்ன்றது 150 கிராமாக மாறும். ஒரு முறை அரும்பு எடுக்க 18 நாட்கள் ஆகும், அந்த அரும்பு முடிய 12 நாட்கள் ஆகும்.
0: சரிங்க, இப்போ வந்து களைகள் வந்து நிறைய இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் மல்லிச்செடியில்?
1: மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு 8 அடி 7 அடி என்ற வித்தியாசத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா பவர் வீடர் வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம். ஏன்னா பவர் வீடர் வந்து 4 அடி 3.5 அடி தான் இருக்கும், 8 அடி தூரம் இருக்கும்போது வேர் அடிபடாது. இதே மல்லிச்செடியை நீங்கள் 4 அடிக்கு ஒரு செடி நட்டுட்டிங்கன்னா பவர் வீடரில் ஓட்ட முடியாது. ஆனால் பவர் வீடர் உள்ளே நிற்கும், ஓட்டினீங்கன்னா வேர் அடிபடும், அதனால் மகசூல் பாதிக்கும். நீங்கள் கொஞ்சம் தூரமாக வச்சு நட்டுருங்க, ஒரு 7 அடி வச்சு நட்டுருக்கீங்கன்னா நீங்கள் பவர் வீடர் வச்சு கொத்திக்கலாம். அப்படி இல்லை நெருக்கமாக நட்டுட்டோன்னா கண்டிப்பாக ஆளை வச்சு நம்ம கை கலை தான் எடுத்தாகணும்.
0: சரி ஓகேங்க, இப்போ பூ எடுக்கலாம் ஆட்கள் இருக்கிறாங்களா?
1: பூ எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்கள் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க, எங்கள் ஊரில் ஆட்கள் இருக்காங்க.
0: சரிங்க, நிறைய தகவல்களை வந்து மல்லிச்செடியை பற்றி சொன்னீங்க. மல்லிச்செடி வளர்க்குற விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க?
1: மல்லிச்செடி வளர்க்குற விவசாயிகளுக்கு நான் என்ன ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னா, மல்லிப்பூ வந்து ஒரு முறை பூத்து முடிகிறதுக்கு 18 நாட்கள் ஆகும். அரும்பு எடுத்து அந்த அரும்பு முடிகிறதுக்கு 1 மாதம் வச்சுட்டா அந்த மாதத்தில் 15 நாள் அரும்பாகிறதுக்கு வளரும். அந்த அரும்பு அடுத்த 15 நாளில் முடியும். அந்த 15 நாள் தான் வந்து உங்களுக்கு வருமானம் தரும். அதனால் இந்த 15 நாள் வருமானம் தரல அப்படின்றதால நம்ம பார்க்காம விடக்கூடாது. எல்லா நாளும் கண்காணிச்சிட்டே இருக்கணும், களை இல்லாமல் பார்த்துக்கணும், பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும்.
0: சரிங்க, நிறைய தகவல்களை சொல்லிட்டீங்க. சரிங்க, இப்போ விவசாயத்தை தாண்டி வேற என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க?
1: இப்போதைக்கு 4 நாட்டு மாடு இருக்குது. எனக்கு வந்து விவசாயத்தில் அடுத்தபடியாக நான் செய்யணும்னு நினச்சா பால் பொருளாதாரம் வந்து அதிகப்படியாக தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அதனால் ஒரு சின்னதாக ஒரு மாட்டு பண்ணை வச்சு அதை பெருசாக ஆக்கலான்ற ஒரு எதிர்கால திட்டத்தில் இருக்கேன்.
0: சரி ஓகேங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இப்போ இயற்கை முறையில் உரங்கள் என்னென்னலாம் பண்ணலாம்?
1: இயற்கை முறையில் உரங்கள்னு எடுத்துட்டாவே நாட்டு மாட்டு சாணம். உரங்கள் அப்படின்னா இயற்கை முறையில் நாட்டு மாட்டு சாணம். பூச்சி தாக்குதலுக்கு இயற்கை முறையில் என்னென்னா பஞ்சகாவியா தெளிக்கலாம்.
0: அது எப்படிங்க பண்ணலாம்?
1: பஞ்சம் என்றால் 5 என்று பொருள். பஞ்சகாவியானா மாட்டினுடைய உற்பத்தி ஆகக்கூடிய 5 பொருட்கள். மாட்டு சாணம், மாட்டு கோமியம், தயிர், மோர், பால். அப்படி பால் இல்லைனா நீங்கள் நெய் பயன்படுத்திக்கலாம், நெய்லாம் பால் பயன்படுத்திக்கலாம். இந்த 5 வச்சு இப்போ எந்த அளவு அப்படின்னு சொல்கிறேங்க, ஒரு 3 கிலோ இல்லைனா ஒரு 4 கிலோ நாட்டு மாட்டு சாணம் எடுத்துக்கிறோம். இந்த 4

0: ஒரு கிலோவுக்கு 1 லிட்டர் மாட்டு கோமியம் எடுத்துக்கிறோம். 1 லிட்டர் கோமியத்துக்கு நீங்கள் 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், 1/2 கிலோ வெல்லம் அப்படி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டு 21 நாளைக்கு வந்து கலக்கி ஒரு பானையில் போட்டு வச்சு மூடி வச்சுக்கணும். சாயங்காலமும் கலக்கணும், மதியமும் கலக்கணும், காலையிலையும் கலக்கணும். அப்படி இல்லைன்னா 1 நாளைக்கு 1 முறையாவது கலக்கி விடணும். 21 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு கெட்டியான ஒரு பஞ்சகாவியமாக அது தயாராகிடும். அந்த பஞ்சகாவியத்தை 10 லிட்டர் தண்ணிக்கு 400 ml அப்படின்னா 1/2 லிட்டர் ml 10 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் கலந்து தெளிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா படிப்படியாக குறையும்.
1: சரிங்க, நிறைய தகவல்களை எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு சின்ன வயசில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
0: விவசாயத்தில் பொழுதுபோக்குன்றது வந்து கண்டிப்பாக எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்வத்தோடு வந்திருக்கேன். அங்கே வந்து நான் பொழுதுபோக்கு வந்து எனக்கு நான் வேலை செஞ்சனாவே அது பொழுதே போயிடும். அதனால் வந்து நான் பொழுதுபோக்குக்காக தனியாக நான் நேரம் ஒதுக்கறதில்ல. வேலை செய்வேன், விவசாயம் செய்வேன். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை நான் பார்க்குறேன். அதாவது அந்த மாட்டுப்பண்ணைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் யோசிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து பொழுதுபோக்குக்காக நேரம் ஒதுக்கறதில்ல. விவசாயம் செய்கிறேன், அடுத்த கட்ட திட்டத்துக்கு நான் வந்து பயிற்சி எடுக்கிறேன். பொழுதுபோக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே எஃப்எம் கேட்பேன். எஃப்எம்ல வந்து இப்போ நாம் இதோ பேசிட்டு இருக்கோமா, அது போல் வந்து எத்தனையோ வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க. தருமபுரி எஃப்எம் வந்து நான் கேட்பேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்லாவே கேட்குது. அதனால தான் வந்து நான் தருமபுரி எஃப்எம் வந்து நான் கேட்பேன். இப்போ களை குத்திட்டு இருக்கும்போது நம்ம எஃப்எம் போட்டு வச்சு நாம்பால் கேட்டுக்கிட்டு களை குத்துவேன். மற்றபடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செய்யும்போது அவங்க வந்து நிறைய விவசாயம் சார்ந்து நல்லபடியான வந்து நல்ல செய்திகளை சொல்கிறாங்க. அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதிலிருந்து நான் ஒரு சில விஷயத்த மாற்றியும் செஞ்சுருக்கேன். அது நல்லபடியாக வந்திருக்கு எனக்கு.
1: சரி, இன்னைக்கு வந்து எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்களை எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நிறைய விவசாயிகளுக்கு நெல் சம்மந்தமாகவும் மல்லிகை சம்மந்தமாகவும் சந்தேகம் இருக்கும். அதுக்கு உங்கள் தொலைபேசி எண் நீங்கள் கொடுக்கலாமே.
0: என்னுடைய தொலைபேசி எண் வந்து 95 14 25 53 81.
1: சரிங்க, சின்ன வயசில் இந்த அளவு ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. இதற்காக தருமபுரி பண்பலை சார்பாகவும் ஏற்காடு பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள்ங்க.
0: இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தருமபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: என்ன கதிரேசா, சொன்னது கேட்டியா? ஏதாவது புரிஞ்சுதா?
1: அண்ணா ஜீவானந்தண்ணா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. விவசாயம் பண்ணுறதுல உங்களோட அறிவை பார்த்து நான் எவ்வளவோ வியந்திருக்கேன். ஆனால் உங்களை விடவும் சிறப்பான விவசாயிகள்லாம் இருக்காங்கங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஐயா, குறிப்பாக நெல்லுக்கு எப்படி நிலத்தை தயார் செய்யணும், மல்லிப்பூவுக்கு என்ன மாதிரியான உரங்களை பயன்படுத்தணும், அதை எப்பப்பெல்லாம் களை எடுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொன்னார். அதை கேட்டதுலேருந்து எனக்கும் ஒரு தெளிவு வந்துருச்சுண்ணே. சரி சரி, நேராயிட்ருக்கு. நான் உடனே உரக்கடைக்கு போயிட்டு மல்லிப்பூக்கு தேவையான உரம்லாம் வாங்கணும். நாளையிலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேண்ணே.
0: கதிரேசா நில்லுப்பா, வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு புடி பிடிச்சிட்டு அதுக்கு மேலே கிளம்புவியாம்.
1: என்னண்ணே நாட்டுக்கோழிங்களா? சரி சரி, வந்தது வந்துட்டோம், சும்மா ஒரு நாலு வாய் சாப்பிட்டு போயிடுவோம்.
2: நேயர்கள், இதுவரை இயற்கை முறையில் நெல் மல்லி சாகுபடி திருவண்ணாமலை செங்கம் காமராஜ் நகர் பகுதியை சார்ந்த இளம் விவசாயி எல் பூவரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஆர். பிரபாகரன்.

வேளாண் அறிவிப்புகள் நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியமாகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டு புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. புதிய மின் மோட்டார் பம்பு செட் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. மானிய விவரம் ₹15,000 அல்லது மொத்த விலையில் 50%. இவற்றில் எது குறைவோ அத்தொகை வழங்கப்படும். சரிங்க, புதிய மின் மோட்டார் வாங்க பம்பு செட்டுக்கு மானியம் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் யாரெல்லாம் இதுக்கு பயன்பெறாங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்கள? யாரெல்லாம் இதற்கு பயன்பெறலாம்னா, பழைய பம்பு செட்டை மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதி உள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டை எண், சிட்டா அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், ஜாதி சான்றிதழ், SC ST பிரிவினருக்கு மட்டும். மேலும் தொடர்புக்கு தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் 97 86 21 07 17 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அரூர் பகுதியை சார்ந்த விவசாயிகளாக இருந்தால் 75 98 31 39 50 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
4: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
5: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். மேலும் இந்த வகுப்புக்கான கட்டணமாக ₹25,100 செலுத்தப்பட வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயதொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். மேலும் தொடர்புக்கு 96

76 56 52 20 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் நேரடியாகவும் சென்று தங்களது பெயரை பதிவு செய்து விண்ணப்பிக்கும் முறையை தெரிந்து கொள்ளவும். நிறைவு பெற்றது வேளாண் அறிவிப்புகள்.

0: நேயர்களுக்கு உற்சாகமான இரவு வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது இளம் தென்றல். நேயர்களை, இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக வெள்ளுக என்ற தலைப்பில் வளம்பெறவுள்ளது. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக விழுகல இன்றைய வந்து பொது அறிவு வினாக்கள் தான் கேட்கப்படும். 3 சரியான பொது அறிவு வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிச்சா நீங்கள் பரிசா பாடலை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகியங்களில் அழைத்து பேசலாம். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக விழுக என்ற தலைப்பில் வளம்பெறவுள்ளது. நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். உங்க ரேடியோ சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்க பெயர் சொல்லுங்க.
1: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: நாகலாபுரம் கன்னியப்பன். கன்னியப்பன் விளையாட ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியாக்குறேங்கய்யா.
0: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது?
1: இலக்கிய விருது?
0: ஆமாம்,
1: மேஜர் கேல் ரத்னா விருது.
0: ஐயோ இல்லை, இலக்கியத்துக்கு தனி விருது.
1: சார் நன்றிங்க.
0: நன்றி நன்றி. நல்லனுடைய முயற்சி. பயனலட்சுமி மடத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து? மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி, உங்களுக்கான கேள்வி, உலகத்திலேயே அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது? இல்லைங்க, நல்ல கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம், பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க மஞ்சிப்பட்டி. இதுல இந்த கண்டத்தோட பேர்ல நிறைய திரைப்பட பாடல்கள் கூட இருக்கு. நீல்சனி தலைப்பாளர்
1: சந்திரசேகர்
0: அன்பு வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: சென்னந்துறை நாகசந்திரன் பேசுறேன்.
0: சின்னதுரையா? சின்னதுரை. உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது?
2: டெல்லி பாராளுமன்றம்.
0: ஐயா இல்லைங்கய்யா, செயற்கைக்கோள். நீங்கள் சொல்கிறது வந்து பாராளுமன்றத்தை சொல்கிறீங்க, சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதில், பரவாயில்ல. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி மனு தலைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
2: நாமக்கல் மாவட்டம், மங்களூர் ராஜசேகருங்க.
0: மங்களூர் ராஜசேகர். ராஜசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: போன கேள்வி ஆரியப்பட்டா.
0: போன கேள்வி ஆரியப்பட்டா, ஆனால் அது உங்களுக்கான கேள்வி இல்லையே.
2: நாம தான் இடம் கேளுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி ரொம்ப ஈஸியாகவே கேட்குறேன். நம்ம தோல் மீது இருக்கக்கூடிய நிறத்தின் காரணம் என்ன? நம்ம தோல் இருக்கு இல்லையா, அந்த நிறமியோட பெயர்
2: என்ன?
0: இல்ல இல்ல, அது பேர் வந்து மெலானின். அதுதான் வந்து சரியான பதில். அப்புறம் நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், வணக்கம். உங்க ரேடியோ சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, ரொம்ப நேரமாக நீங்களும் விடை திரும்பினாக்கள்லேருந்து உங்கள் ஃபேன் சத்தத்தை கேட்டு எங்களை மகிழ்விக்கிறீங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணி மாடு தலைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கருப்பணம்பட்டியிலேருந்து மணி பேசுகிறேங்க.
0: கருப்பணம்பட்டியிலேருந்து மணி.

0: நீ பேசுறீங்க மணி. உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக சின்ன தீவு தீவா இருக்கக்கூடிய நாடு எது?
1: உலகத்திலே சிறிய தீவு ஸ்ரீலங்கா.
0: ஸ்ரீலங்கா என்பது தவறான பதில் இல்லையா? இன்னைக்கு நம்ம விடைதரும் வினாக்கள் கூட இந்த தீவை பத்தி நம்ம பேசணும். பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் வணக்கம். வணக்கம், நீங்கள் இருக்கீங்க? ம், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வாரிய வளத்தோடு கேள்வி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்களா?
0: ஓகே, ஜெயசீலன் உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேட்ட கேள்விகள் பதில் வந்து ஞானி பீட விருது.
0: அது முதல் முதல்ல கேட்டது, இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கியத்துக்கான விருது ஞான பீட விருது, அது சரி. ஆனால் உங்களுக்கான கேள்வி வேற.
2: சொல்லுங்க.
0: உலகத்திலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது?
2: நன்னீர் ஏரிங்களா?
0: ம், சுப்பீரியர் ஏரி என்பது சரியான பதில்ங்க. அருமையாக வந்து சொல்லியிருக்கீங்க ஜெயசீலன். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு
2: பார்த்தீங்கன்னா,
0: உலகத்திலே வந்து மிக சிறிய கண்டம் எது? இல்லைங்க, அது வந்து பெருசு. நான் கேட்டது சின்னது, இதுக்கு வந்து தவறான பதில் சொல்லிட்டீங்க. ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். இணைப்பில் நிலைமைக்கு நன்றி. நெக்ஸ்ட் ஒன்றையும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மலிகேஸ்வரியா? மகேஸ்வரி, சாரிங்க மகேஸ்வரி. உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, உலகத்திலே வந்து ரொம்ப நீளமான மலை எது? நீளமா இருக்கும், உயரமா இல்ல, உலகத்திலேயே நீளமா இருக்கக்கூடிய மலை. இமயமலை இல்லைங்க. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க மகேஸ்வரி. நன்றி. நிகழ்ச்சி மற்ற தலைப்பாளர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், நன்றி. நிகழ்ச்சி மன தலைப்பாளர்
4: இரவணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர்
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி காவாபட்டி தென்னை விவசாயி ஏ முருகன்.
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: சொல்லுங்க சார்.
0: இந்தியாவில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையோட பெயர் என்ன?
4: இந்தியாவில்
0: கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர் என்ன?
4: கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர். நன்றி சார், வாய்ப்பு நன்றி.
0: பரவாயில்ல, பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி நடிகர் மற்ற தலைப்பாளர் வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: அஞ்சேட்டி வட்டம் கோட்டையூர் ஆறுமுகம்.
0: ஆறுமுகம், ஆறுமுகம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: கேளுங்க சார, முயற்சிக்கிறேன்.
0: பழங்காலத்துல சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது? அந்தமான் என்பது தவறான பதில் இல்லையா? நன்றி. நேக்ஸ்ட் அணியும் அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வந்தவுடனே வேகமாக வந்து போயிருக்காங்க. சரி, பரவாயில்ல நேர்களே. நேர்களே, இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக விழுக என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு சரியான மூன்று பொதறிவு வினாக்களை சொன்னீங்கன்னா பரிசாக நீங்கள் பாடல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகியங்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் நேர்களே.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி

0: மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: பண்பலை பாடும் நேரம் 8:10. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இளம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக வெள்ளுக என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறதோ. 3 பொது அறிவு வினாக்களுக்கு சரியான பதிலை சொல்லி உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: முல்லைக்காடு பாபு. பாபு, உங்களுக்கு சம்பந்தமானவே ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த காவிரி ஆறு வங்களா விரிகுடாவில் எந்த ஊர்ல கலக்குது?
5: காவிரி ஆறு
4: வங்களா விரிகுடா கடல்ல எந்த ஊர்ல கலக்குது?
5: நாகப்பட்டினம் மாவட்டம் நினைக்கிறேன் சார்.
4: நாகப்பட்டினம் மாவட்டம்ன்றது சரியான பதில் தான், ஆனா அதை ஊர் பேர் நீங்க சொல்லுமே. இது வந்து ஒரு பிரபலமான ஒரு ஊர்.
5: அதாவது நம்ம
4: நிறைய டைம் எடுக்கிறீங்க, டக்குன்னு
5: சொல்லணும்.
4: பூம்புகார் என்பது சரியான பதில். பாருங்க, உங்களுக்கு மட்டும் தான் குழு கொடுத்துருக்கேன், ரொம்ப தூரத்துல இருந்து போன் பண்றீங்க அப்படின்ட்டு. நாகப்பட்டினம் பூம்புகார்ல தான் வந்து கலக்குது, ஏன்னா வரலாறுக்கு சிறப்புமிக்க ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம்.
5: பூம்புகார்.
4: சரி, உங்களுக்காக இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டதுதான். தலையில இதயம் கொண்டுள்ள உயிரினம் எது?
5: தவளை சார்.
4: நானே சொல்லிடுறேன். இறால் இறால் என்பது சரியான பதில். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க பாபு. நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம். அன்பு வணக்கம்.
6: ஹலோ,
4: வணக்கம் ஐயா. யாருங்க பேசுறீங்க?
6: பேர் வந்து சுந்தரராஜன்.
4: சுந்தரராஜன், எங்க இருந்து பேசுறீங்க சுந்தரராஜன்?
6: நான் வந்து கருப்பணம்பட்டியில இருந்து பேசுறேன்.
4: ஓகே சுந்தரராஜன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: ஆ, கேட்கலாம்.
4: பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார்?
6: பஞ்சாப் கேசரி லாலா லஜபதி
4: ராய். லாலா லஜபதி ராய், சூப்பருங்க, சரியா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உலகத்தோட மிகப்பெரிய எரிமலைகளான ஒண்ணு லாஸ்கர் நாட்டுல எங்க அமைஞ்சிருக்கு? உலகத்துல மிகப்பெரிய எலிமினில் ஒன்றான லாஸ்கர். பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க சுந்தரராஜன், நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம். வணக்கம். உங்க ரேடியோ மதிவன் பாளையம். மோகன் பேசுறீங்க. மோகன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
7: ஐயா, மூணு கேள்விமே
4: ஈஸியா கொடுத்துடுமா?
7: எலிமேவே கொடுத்துட்டீங்க.
4: சரிங்க, பாம்பு பாத்திருக்கீங்களா?
7: அது நிறைய பாத்துட்டுதான், ஒரு நாள் அதோட குடும்பமே நடத்திருக்கேன்.
4: சரிங்க, சரி, அது சம்பந்தமான கேள்விதான். அதாவது பாம்பு எதன் மூலம் வாசனையை உணருது? நாக்கு. எதை வச்சு சொல்றீங்க நாக்குன்னு? அதுக்கு மூக்கு இல்லையா?
7: ஐயா, அந்த நாக்கு பாத்தீங்கன்னா அது வரும்போது ஒரு 2 இன்ச் நாக்கு வெளியே விட்டு தடவுதுங்கயா. அதை வச்சு சொல்றீங்களா?
4: பரவாயில்ல, அனுபவத்துல சரியான பதில சொல்லிருக்கீங்க மோகன். உங்களுக்கான
7: கேட்ட கேள்வி ஏதாவது முடிச்சு பண்ணி கேளுங்க.
4: முன்னாடி கேட்ட கேள்வி இல்ல, உங்களுக்கான வேற கேள்வி இருக்கு. என்னன்னா, உலகத்துல வந்து இந்த டாக்ஸி இருக்குல்ல, வாடகை கார், அது அதிகமா இருக்கக்கூடிய நகரம் எது?
7: உலகில் அதிக
4: டாக்ஸி, அதாவது வாடகை கார், கார் அதிகமாக இருக்கிற நகரம் எதுன்னு வச்சுக்கோங்களேன்.
7: நாடு, நாடு சொல்ல முடியுங்களா? எனக்காக ஒரு குறிப்பு கொடுங்க.
4: குறிப்பு இல்லை, இது குழு தான் கொடுக்க முடியும். உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடு இது?
7: நியூயார்க்.
4: நியூயார்க் இல்லை, அதுக்கு பக்கம் மெக்சிகோ அப்படின்றது சரியான பதில். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க மோகன். நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். இணைப்பில்.

0: நீங்க பேசலாம்.
1: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கங்க ஐயா.
0: இனிய வணக்கம் சொல்பவர் யாருங்க? இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழி, தேன்மொழி உங்களுக்கான ஒரு கேள்வி. சூரியனை வந்து நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பிராணி எது? இப்போ சூரிய வெளிச்சம் இல்லைங்க, சூரிய வெளிச்சம் வந்து கண்ணு கூசும் இல்லையா? ஆனால் அந்த கண் கூச்சமே இல்லாமல் சூரியனை வந்து நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. ஐயோ இல்லைங்க, இது வந்து கழுகு. ரொம்ப உயரத்தில் பறந்தாலும் கழுகு வந்து சூரியனை வந்து நேருக்கு நேர் பார்க்கும். அதுக்கு எந்த விதமான அந்த கண் கூச்சமோ எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து பார்க்கும். அதனால தான் இந்த கேள்வி.
1: வாழ்த்துக்கள்ங்க ஐயா, ஒரு நல்ல செய்தியை சொன்னீங்க.
0: நன்றி, நன்றிங்க, தேங்க்யூ. நிகழ்ச்சி நினைக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: பண்பலை சித்தன், தாசனம்பட்டி சார். நல்லா கிடைக்கலாம்.
0: ஆனால் இவரும் நலமாக இருக்காங்க ஐயா. உங்களுக்கான கேள்வி பாருங்க.
2: கொஞ்சம் எளிமையாக கொடுப்போம், நானும் ஏதாவது ஒரு பதில் முதலில் முயற்சி பண்ணி பார்க்குறேன் சார்.
0: சரிங்க ஐயா, நம்ம தமிழ்நாட்டில் எந்த பாரம்பரிய கலை இந்தியா முழுவதுக்கும் பெருமையை வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம்?
2: பரதநாட்டிய கலை.
0: பரதநாட்டிய கலை எப்படி சொல்றீங்க?
2: அதுதான் சார் முக்கிய வாய்ந்த கலை நம்ம தமிழகத்தில்.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான அடுத்த கேள்வி. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்?
2: மகாத்மா காந்தி.
0: இல்லைங்கய்யா, நல்லா முயற்சி பண்ணுங்க. மறைமலை அடிகளார் என்பது சரியான பதில். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டு நம்ம இணைஞ்சிருக்கோம். இளம் தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக விழுகின்ற தலைப்பு இப்போ நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். 3 பொது அறிவு வினாக்களுக்கு சரியாக நீங்கள் பதில் சொல்லி பரிசாக நீங்கள் வந்து பாடல் பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்க. புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் சந்திப்போம் நேர்களே.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர்

தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: இதமான இரவு நேரத்தில் இன்னிசையாய் மனதில் மெல்லிசையாய் வருடும் பாடல்களை வழங்கி வருகிறது தருமபுரி பண்பலை 105.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக வெள்ளுக என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். அன்பு வணக்கம். ராஜேஸ்வரியும் ரேடியோ சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? இப்போ கேக்குதுங்க ராஜேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? மீன்களே இல்லாத ஆறு எது? மீன்கள் இல்லாத ஆறு எதுன்னு
1: எடப்பாடியிலிருந்து
0: ராணி பேசுறீங்க. சொல்லுங்க ராணி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஈஸியாவே கேக்குறேன். சிப்பியில் வந்து முத்து உருவாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? முத்து, இந்த கடல்ல சிப்பி இருக்கும் இல்லையா, அதுல முத்து உருவாகும்ல, அது முத்து ஒரு முத்து உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு துறைமை கெஸ் பண்ணுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க. பரவாயில்ல, முயற்சியை பண்ண மாட்டேன்றீங்க. பரவாயில்ல, நன்றி ராஜேஸ்வரி. நிகழ்ச்சி அணி மன தலைப்பாளர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளா பேசுறீங்க. பிரமிளா, உங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதாவது வானவில் 7 வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானி யார்?
2: என்னங்க சார்?
0: வானவில்ல 7 வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்தவர் யார்?
2: நியூட்டன் அவர்கள்.
0: எப்படி சொல்றீங்க, தெரியுமா?
2: தெரியும். அவங்க தான் இந்த கிராவிட்டி ஆப்பிள் கீழே விழுறது.
0: ஆமா,
2: அது மாதிரி வானவில்லையும் பாருங்க.
0: சரிங்க, முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க பிரமிளா. உங்களுக்கான இரண்டாம் கேள்வி என்னன்னா, மனிதன் சிரிப்பதை போலவே குரல் எழுப்பக்கூடிய பறவை எது?
2: குக்குபேரா.
0: குக்குபேரா, பரவாயில்ல, நல்லா எழுக்கிறீங்க. சரிங்க, நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பாடல் கேட்பீங்க? பரிசு பாடலா?
2: நினைத்தால் இனிக்கும்
0: படத்துல இருந்து இனிமை நிறைந்த உறவுகளா?
2: உலகம் இருக்கு.
0: இனிமை நிறைந்த உலகம் இருக்கு அப்படின்ற பாடல்
2: கேப்பீங்க.
0: இல்ல, நானும் ஒரு ஹோப் தான்.
2: ஈஸியா கேளுங்க.
0: ஈஸியா தான் உங்களுக்கு, நானும் கேட்கும் நினைக்கிறேன். சரி, இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான்.
2: ஹலோ,
0: கேக்குதுங்களா?
2: இல்லங்க சார், கேக்கல.

0: இப்போ பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரையின் நீளம் எவ்வளவு?
1: 13 கிலோமீட்டர்.
0: சரியாக சொல்லணும்.
1: மெரினா
0: இல்லை, நான் மொத்தமாக கேட்குறேன், தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம்
1: 1076 கிலோமீட்டரா?
0: பக்கம் வந்திருக்கீங்க ஆனால் சரியாக வரலையே.
1: 1076
0: இல்லை, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக மிஷன் பண்ண 1000 கிலோமீட்டர், அப்புறம் அதை தாண்டி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 1076 சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் பக்கம் வந்ததுனால உங்களுக்கு

0: முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக மெஷர் பண்ணிட்டு 1000 கிலோமீட்டர் அப்புறம் அதை தாண்டி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 1076 சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் பக்கம் வந்ததுனால உங்களுக்கு கூடுதலாக வந்து ஒரு இந்த லைஃப் கார்டு என்ட்ரி மாதிரி வந்து இன்னொரு கேள்வி இருக்குது. இதுக்கு சரியாக பதில் சொல்லிங்கன்னா உங்களுக்கான பரிசு
1: பாடல்
0: உண்டு. எது சம்மந்தமாக கேட்கலாம் சொல்லுங்க நீங்களே.
1: தமிழ் சம்மந்தமாக தனித்தமிழ் இயக்கத்தில் பரிசு மார்க் கலந்து சொல்லிட்டாங்களா?
0: ஆ அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம்
1: எளிமையாக கேளுங்க.
0: எளிமையாக கேட்குறேன். எப்படி சொல்கிறது தேடுறேன் உங்களுக்காக எளிமையாக எந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இந்த நாடு வந்து உலக அளவில் ரொம்ப பிரபலமான நாடும் கூட. உலகத்திலேயே வந்து சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு எது? சரியா சொல்லணும், தப்பா சொன்னீங்கன்னா பாட்டு கிடையாது. நல்லா தெரியுமா? சரியா பதில் சொல்லியிருக்கீங்க பிரமிளா. சரியா
1: சொல்லுங்க.
0: இல்லைங்க இல்லைங்க, நல்லது, சரியான பதில் சொல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பரிசு பாடல் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒலிக்கும் பிரமிளா. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்க நன்றி. சரிங்களா? நன்றி நன்றி பிரமிளா. நேர்களே, பிரமிளா வந்து சரியாக 3 வினாக்களுக்கு, கிட்டத்தட்ட 4 வினானே சொல்லலாம். ஒரு வினா வந்து கொஞ்சம் பக்கம் வந்ததுனால அவங்களுக்கான கூடுதல் 1 வினா வந்து அளிக்கப்பட்டது. சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான பரிசு பாடலை நாம் கேட்டு மகிழ்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய பரிசு பாடல் ஒலிக்கும்.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36-156.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: தங்கம் ரகங்கள்

0: நேரம் 8:38 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள் நேர்களின் கவனத்திற்கு. நேர்களே, இன்று 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேர்கள் பங்கேற்று அவர்களின் விருப்ப பாடலாக வளம்பெற உள்ளது. ஸோ மறக்காமல் தருமபுரி மாவட்ட நேர்கள் எல்லாமே உங்களுடைய மனம் விரும்பிய காலத்தால் அழியாத காவிய காணங்களை இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி இடம்பெறக்கூடிய அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம்
0: சண்முக சுந்தரம். உங்களுக்கு நான் கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க, முயற்சிக்கிறேன்.
0: ரெண்டு இறைப்பைகளை கொண்ட பிராணி எது?
1: மாடு.
0: இல்லை.

0: ஆமா தேனி இருக்குதில் சின்னது. ஆமா தேனி, தேனி என்பது சரியான பதில். நன்றி சந்திரசேகர், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்பவர் யார்? எங்கிருந்து? நாகலாபுரம். ஓ, அவர் கன்னியப்பன். நீங்க மாரியப்பனா? ஒரே மாதிரி பண் பண்ண முடியுது. ஓகே மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு
1: பார்த்தீங்கன்னா,
0: ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டுமே பரவலாக அதிகமாக இருக்கக்கூடிய விலங்கு எது? அந்த இது எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அந்த கண்டத்தில் மட்டும் அதிகமாக இருக்கும். ஆமாம்.
1: நன்றி சார்.
0: கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். இந்த நிறைய இந்த விலங்குகள் சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சிகளில் இந்த விலங்கு அடிக்கடி வரும். ரொம்ப ஸ்ட்ராங், அதாவது கடினமா இருக்கக்கூடிய பகுதி எது?
1: பல்லு
0: எனாமல். நல்லா கரெக்டா சொல்லிருக்கீங்க. சரிங்கய்யா, உங்களுக்கான இன்னொரு கேள்வி, இந்த வனப்பு அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன? நம்ம தமிழ்ல வனப்புன்னு சொல்லுவோம். வனப்பு, வனப்புன்னு சொல்லக்கூடிய தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள்?
1: மொழி இது
0: நம்ம தமிழ் தாங்க. அழகு எழில். இதுவும் இடிக்குது. சரி பரவாயில்ல, நல்ல கரெக்ட் தான். அழகு அப்படின்றத வந்து சரியான பதில் தான். தட்டைப்புழுவோட விலங்கியல் பெயர் என்னங்கய்யா? தட்டைப்புழுவோட விலங்கியல் பெயர். புரியலீங்க? அதோடைய பெயர்
1: கேக்குறேன்
0: நானு. இல்லைங்கய்யா, அது பேர் வந்து டீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த தட்டை புழுவுடைய விலங்கியல் பெயர்னா டீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நன்றி. நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
2: ஐயா இரவு வணக்கம். ஐயா
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
2: ஐயா நான் மதியன்பாளையம் ராமகையிலிருந்து ஒன்றாவது ஒன்று பேசுகிறேன். ஐயா
0: லக்ஷ்மணன் பேசுகிறீங்க. லக்ஷ்மணன், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பு மலையை ஆண்ட தமிழ் மன்னன் யார்? இவர் வந்து இல்லைங்க, முத்தரசு என்பது தவறான பதில். இவரை பற்றி நிறைய வரலாற்று சுவடுகளும் வரலாறுகளும் தொடர்ந்து இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம், நீங்க அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. நீல்சாணி மடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். அன்பு வணக்கங்கள், பேசுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி மாவட்டம் கரியப்பநிலையிலிருந்து சிவனே.
0: சிவனேசன். சிவனேசன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? செந்தமிழ் நாடினும் போதி நிலை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? செந்தமிழ் நாடினும் போதி நிலை பாடலின் ஆசிரியர் யார்?
3: பாரதியார்.
0: சரியான பதில். ஏன்னா இது சொல்ல ஏன் இவ்வளவு தடுக்குன்னு தெரியல உங்களுக்கு. பரவாயில்ல, சரியா வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, திராவிட மொழியியல் ஆய்வின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? திராவிட மொழியியல் ஆய்வின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
3: நன்றி.
0: பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி சிவனேசன். நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 டைமுக்கு மேல நேயர் வந்திருக்கீங்க, ஆனால் ஒரு முறை கூட பேசல. உங்கள் காத்து சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்குது. முடிஞ்ச வர அடுத்தையும் முயற்சி பண்ணுங்கள். நிகழ்ச்சி நினைவு அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஆ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா?
4: ஐயா தொடர்ந்து போயிட்டு போட்டாலும்
0: ஒரு
4: வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ஐயோ வாய்ப்பு கொடுக்காமலாம் இல்லைங்கய்யா.
4: வாய்ப்பு எப்போ பார்த்தாலே பிஸியாக இருக்கு.

0: ஆமாங்கய்யா, இப்போ நீங்கள் முடிச்ச உடனே அடுத்த இணைப்பு வந்துட்டே இருக்கிறதுனால வந்து லைன் வந்து பிஸியாக தாங்கய்யா இருக்கும். சரிங்கய்யா, உங்களுடைய இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கோரிக்கை வந்து நிச்சயமாங்கய்யா, நிச்சயமா நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது எங்களுக்கு தெரியுது. இல்ல இல்ல, இது கோவப்படுறதுக்கல் இல்ல, நேயர்களுக்கும் வானொலிக்கும் இருக்கக்கூடிய பந்தமே வந்து இதுதாங்கய்யா. உண்மைதான், உங்களுடைய ஐயோ இல்ல, காரணம்லாம் எதுவும் இல்லைங்கய்யா. ஒரே நேரத்தில் நிறைய எண்கள் வர்றதுனால வந்து அந்த செலக்ட் பண்ற டைம்ல உங்களுடைய கால் கனெக்ட் ஆகல அப்படின்றது தான் குறை. சரி பரவாயில்ல, சரி. கொல்லிமலையை ஆண்ட சிற்றரசர் பெயர்
1: என்ன?
0: ஆமா,
1: நாமக்கல் மாவட்டத்தில்.
0: ஆமாங்கய்யா, உங்க பேரு சொல்ல மறந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா இணைப்பில் இருக்கீங்களா? இப்போ பேர் கூட சொல்லாமல் வேகமாக வந்து போயிட்டார். கூச்சிக்கிட்டு நேர்களுக்கு ஒரு தகவல், அதாவது அவருடைய வருத்தத்தை வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதாவது பழைய நேர்கள் புதிய நேர்கள் அப்படின்ற பாகுபாடுலாம் கிடையாது. புதிய நேர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது. பழைய நேர்கள் எப்பவுமே வந்து நம்ம வானொலிக்கு தேவைதான். இங்கே இருக்கக்கூடிய நாலு இணைப்புகளையும் வந்து ரேண்டமாக தான் வந்து கால் வந்து எடுப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இணைப்பு கிடைக்கல அப்படின்றதுக்காக வருத்தப்படக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் தான் எப்போவுமே நமக்கு தேவை. அதனால் வருத்தப்படாதீங்க. நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வேகமாக போயிட்டாரு. ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: பெருமாள்,
0: பெருமாள், பெருமாள், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் எங்க இருக்கு?
2: பெங்களூரு.
0: பெங்களூரு, தெரியுமா? நல்லா கரெக்டா சொல்லியிருக்கீங்க, சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, பறவை தீவு என அழைக்கப்படும் நாடு எது?
2: பறவை தீவுங்களா? நன்றி சார்.
0: பரவாயில்லைங்க, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நல்லா முயற்சி பண்ணீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. புதிய மின் மோட்டார் பம்பு செட் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. மானிய விவரம் ₹15,000 அல்லது மொத்த விலையில் 50%. இவற்றில் எது குறைவோ அத்தொகை வழங்கப்படும். சரிங்க, புதிய மின் மோட்டார் வாங்க பம்பு செட்டுக்கு மானியம் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் யாரெல்லாம் இதுக்கு பயன்பெறாங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? யாரெல்லாம் இதற்கு பயன்பெறலாம்னா, பழைய பம்பு செட்டை மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதி உள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையின் சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், ஜாதி சான்றிதழ், SC/ST பிரிவினருக்கு மட்டும். மேலும் தொடர்புக்கு தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் 97-86-21-07-17 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அரூர் பகுதியை சார்ந்த விவசாயிகளாக இருந்தால் 75-98-31-39-50 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக விழுக என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஐயா எல்லாம் கரெக்டு, உங்கள் வானொலி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். எனக்கு நீங்கள் பேசுகிறது வந்து எனக்கு எக்கோவாக தான் கேட்டுட்ருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா நலமாக இருக்கும். இணைப்பில் இருக்கீங்களா? நன்றி. உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு எப்படியாவது வந்து ஒரு கேள்வியாவது உங்களை பதில் சொல்ல வைக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நன்றி ஐயா. உங்களுடைய பெயர் எனக்கு தெரியல. நேர்களை இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேர்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க. குறிப்பாக நாகலாபுரம் கன்னியப்பன், மஞ்சப்பட்டி சக்கரவர்த்தி, சந்திரசேகர், சின்னதுரை, ராஜசேகர், மணி, ஜெயசீலன், மகேஸ்வரி, முருகன், ஆறுமுகம், பாபு, சுந்தரராஜன், மோகன், தேன்மொழி, சித்தன், ராஜேஸ்வரி, ராணி, பிரமீளா வந்து சரியான பதிலை சொல்லி பரிசாக பாடல் வாங்கியிருக்காங்க. சண்முக சுந்தரம், மாரியப்பன், பீமராஜன், லக்ஷ்மணன், சிவனேசன், பெருமாள், அப்புறமா இப்போ பெயர் சொல்லாத இவரும் பழைய நேராக ஒருத்தர் வந்தார், அவரும் பெயரை பதிவு பண்ணல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க. சில பேர் வந்து வெற்றி பெற்று இணைப்பு கிடைச்சிருக்கும், சில பேருக்கு இணைப்பு கிடைக்காம இருக்கும். அவங்களெல்லாம் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய 4 இணைப்புலையுமே ரொம்ப பிஸியாக இருக்குது. நிறைய நேயர்கள் தொடர்ந்து அழைக்கிறதுனால உங்களுடைய இணைப்பை வந்து எடுக்க முடியல. அதுக்கு வந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். கூடிய விரைவில் அதுக்கான சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முயற்சி செய்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நேயர்களின் கவனத்திற்கு நேயர்களே, இன்று 10:00 சுகமான ராகங்கள், இன்றைய இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் பெற உள்ளது என்பதை மறந்துடாதீங்க.

0: Maharashtra and coastal Karnataka tomorrow. And in FIFA World Cup, Portugal to take on Spain in the round of 16 match at Arlington in US tonight. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு மற்றும் அது குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் மாநில சில்லறை விற்பனை பிரிவு தலைவர் மற்றும் தலைமை பொது மேலாளர் திரு டி என் சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: இன்னைக்கு வந்து நிறைய கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது E20 பெட்ரோல் எனப்படும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல். E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன சார், இதை பத்தி விளக்கமா சொல்லுங்களேன்.
4: நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது ஃபுல் பெட்ரோலு, அதில் என்னென்னா கொஞ்சம் எத்தனால் கலந்தது ஒரு பெர்சன்டேஜ், ஒரு ஃபிக்ஸ்ட் பெர்சன்டேஜ் எத்தனால் நம்ம ஆட் பண்ணோம்னா அது எத்தனால் கலந்த பெட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ரோக்ரெசிவ்லி ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல ஒரு E10 சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் அதில் 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணின ஒரு பெட்ரோல். சப்சிக்வெண்ட்லி அது 15% பிளெண்ட் பண்ணோம். சப்போ E15 அதுக்கு பேர். அதே மாதிரி இப்போ E20 வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் 20% எத்தனால் பிளெண்ட் பண்ணால் அது E20 சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வேர்ல்டு வைடே இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் ஆகிட்டுருக்கு.
3: நிச்சயமாக சார், வேர்ல்டு வைடாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ தான் வந்து பெருசாக இந்த விஷயம் வந்து பேசப்படுதோ அப்படின்னு தோணுது. இப்போ நார்மல் பெட்ரோலுக்கும் இந்த E20 E15 சொன்னீங்க இல்லையா, இந்த பெட்ரோலுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இதாக இருக்கா சார்?
4: வித்தியாசம் சொல்லிட்டுனா இந்த கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு E20 இப்போ சொல்லிட்டுனா 20% பெட்ரோலில் நம்ம எத்தனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ எத்தனால் பேசிக்கலி என்ன சொல்லிட்டுனா ஒரு ஆல்கஹால். அது என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஃபியூவல் கம்பஷனில் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பஷன் இனி பெட்டர் ஆகும். ஸோ பெட்டர் கம்பஷன்னா எமிஷன்ஸ் இனி குறையும். ஸோ விச் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட் அஸ் சச். ஸோ எத்தனால் மிக்ஸ் ஒரு பெட்ரோல்னா இட் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட். இது இல்லாக்கி தெர் ஆர் மனி அதர் பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ ரீசெண்ட் ஒரு இரான் கிரைசிஸ் வி ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். 3.5 மந்த்ஸ் பார்த்ததுன்னா வித் வெரி க்ளோஸ் கோஆர்டினேஷன் கவர்மெண்ட்டோடு வித் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் கஸ்டமர்ஸ்டேந்து சப்போர்ட் வச்சுட்டு நம்ம கிரைசிஸை ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% க்ரூடு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 80% க்ரூட் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் கொடுத்ததுனால நமக்கு ஒன் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நிறைய சேவிங்ஸ் இருக்குது, செகண்ட் நம்ம கார்பன் எமிஷன்ஸ் நிறைய குறையிறது, ப்ளஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபார்மர்ஸோட எக்கனாமி ஆல்சோ இஸ் க்ரோயிங். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இது மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் பண்ணுறதுல.
3: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த மேற்கத்திய நாடுகள் அந்த பிரச்சனை காரணமா வந்து உலக அளவில் வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனா நிறைய மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை வந்து பெருசா எதிரொலிக்கல. அதுக்கேற்ற மாதிரி அரசு வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கையோட ஒரு பகுதியா வந்து இந்த E20 பெட்ரோலை பார்க்கலாம் அப்படின்னு கூட புரியுது. இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க, இதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயன் கிடைக்குது அப்படின்னு. அப்போ அந்த கரும்பு மக்காச்சோளம் அந்த பொருள்ல இருந்து இதை தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயன் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்?
4: டெஃபினட்டா, பிகாஸ் நான் இப்போ அந்த மூணு விஷயம் சொன்னது வந்துட்டு இந்த 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால எத்தனால் பிளெண்ட் பண்ணதுனால பெனிஃபிட்ஸ்ல நான் கொஞ்சம் ஃபிகர்ஸ் சொல்லணும்னா, க்ரூட் ஆயில் ஒரு சப்ஸ்டிடியூஷனாக நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10-11 இயர்ஸ் பண்ணி பார்த்ததுனா 245 லேக் மெட்ரிக் டன் நம்ம க்ரூட் ஆயில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரெயின் பார்த்ததுன்னா 1.44 லேக் கரோர் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 736 லேக் மெட்ரிக் டன்ஸ் நம்ம குறைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பெனிஃபிஷியல் டு தி என்டையர் எக்கனாமி, ப்ளஸ் நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு இட்ஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல்.
3: நிச்சயமா சார், பிரதமர் வந்து அவருடைய உரையில வந்து எப்பவுமே சொல்லியிருக்காரு, நாட்டில் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சுயசார்பான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக் இன் இண்டியா பொருட்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி தான் இந்த E20 பெட்ரோலையும் கூட நம்ம பார்க்கலாமா? எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த E20 பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணணும்னு அரசு சொல்றாங்களா?
4: அப்சல்யூட்லி, அகெயின் ரிப்பீட்டிங் த சேம் பாயிண்ட், 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ இது மாதிரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல நம்ம ஃபுல்லி டிபெண்டா இருந்தோம். ஸோ நம்ம செல்ஃப் டிபெண்டன்சி ஹேஸ் டு இன்க்ரீஸ். அது செல்ஃப் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் பண்ணோம்னா

0: ஃபாசில் ஃபியூவல் மேலே நம்ம டிபெண்டன்சி கம்மியாகணும். அதே சமயத்தில் ரினியூவல் எனர்ஜி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எத்தனால் பிளெண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நாட்டிலேயே உண்டாகிறது சுகர் கேன் அண்ட் மக்கா அதுலேருந்தெல்லாம் எத்தனால் யூஸ் பண்ணி தான் நம்ம பெட்ரோலை பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் பெனிஃபிட். செல்ஃப் சஃபிஷியன்சி இந்தியா மேலே இட் வில் பி அ பாசிட்டிவ் ட்ரெண்ட். அதோடு
1: நிச்சயமா சார், இப்போ நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது. என்னன்னா, நம்ம அந்த ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுடைய அரசினுடைய ஒரு கொள்கையா இருக்கு. இப்ப நிறைய இந்த மின்சார வாகனங்கள் பாக்குறோம். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய வாகனங்கள்ல வந்து இந்த E20 பெட்ரோலுக்கு ஏத்தா மாதிரியான என்ஜின்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த பெட்ரோலை யூஸ் பண்றதுனால என்ஜினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தின விஷயங்களை சொல்லுங்க சார்.
0: ஸோ கஸ்டமர்ஸோட மைண்டில் நிறைய ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது. நம்ம E20 பெட்ரோல் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் டேமேஜ் ஆகுது. ஹவர் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் டீட்டெயில் ஸ்டடி பண்ணிவிட்டு இது ஒரு 12.5 இயர்ஸ் ஒரு E20 பெட்ரோல் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி லார்ஜ் ஸ்கேல் இஷ்யூஸ் எங்கேயுமே பார்த்துட்டு இல்லை. ஏதாவது மைனர் இஷ்யூஸ் என்ன வருதுனாலும் ஒரு கன்சர்ன் என்னென்னா, நம்ம ஃபியூவல் சிஸ்டத்தில் ரப்பர் ஹோசஸ் அது சிலப்போ டேமேஜ் ஆகி போகிறதுன்னு. ஹவர் 2010 பார்த்துட்டுனா OEMs வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஃபியூவல் சிஸ்டம்ஸில் கம்ப்ளீட்டில் எத்தனால் ரெசிஸ்டன்ட் ஃபியூவல் சிஸ்டம்ஸ் தான் அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். செகண்ட் ஒரு கன்சர்ன் என்ன, கிளாக் ஆகிடுறது, இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிடுறதுன்னு. ஸோ அதில் என்னென்னா, இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிறது ரீசன் என்னென்னா, அதில் டெபாசிட்ஸ் வருது. ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது, இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் ஆக்டிவிட்டி. ஸோ இட் டேக்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், அதில் நிறைய டெபாசிட்ஸ் வந்துட்டு அது கிளாக் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுனால மாத்திரம் அது இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப இந்த ஃபியரே வேண்டா. டு கிவ் அன் எக்ஸாம்பிள், நான் ஆக்சுவலி என்னோட சொந்தம் வண்டி ஓட்டுறது வந்துட்டு 2013 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இத்தனை வருஷமாக நானும் தான் E20 பெட்ரோல் தான் போட்டுருக்கேன். இப்போது வருஷம் நம்ம எல்லா வண்டியும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு கொடுப்போம் சர்வீஸிங்க்கு. ஸோ இப்போ 2 மாதம் முன்னால் நானும் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு அட்வர்ஸ் கமெண்ட்டும் அதில் வண்டியில் ஒன்றுமே வந்துட்டு. So that is a live example.
1: அதாவது வண்டியை வந்து சரியா பராமரிச்சுட்டு இருக்கோம், சரியான டைம்ல வந்து சர்வீஸ் விட்டு சரியான டைம்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படின்றது புரியுது.
0: அப்சல்யூட்லி.
1: இன்னொன்னு வந்து கேட்க தோணுது என்ன அப்படின்னா, காப்பீடு பிரீமியம் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல சார், இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்லையா சார், அதுல வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு பயத்தையும் வந்து பொதுமக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கான பதில் என்ன சார்?
0: இன்சூரன்ஸ் கிளைம்லேயே ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுத்துருக்கா. ஸோ அந்த ஃபியரும் அப்சல்யூட்லி நாட் கரெக்ட்.
1: அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விஷயம் வந்து மக்களை போய் சேர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனால் தவறான தகவல் ஈஸியாக போய் சேர்ந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய தவறான தகவல்களும் மக்கள் கிட்ட போகுது. என்ன அப்படின்னா, இதை நினைச்சா நமக்கு சிரிப்பு கூட ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். அந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஊறுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்து சாத்தியமா சார், இல்லை தவறாக பரப்பப்படுதா?
0: அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். அதில் இனஃப் ரிப்போர்ட்ஸ் ஹவ் ஆல்சோ கம் இன் த மீடியா. எத்தனால் வந்துட்டு சுகர் ஃப்ரீ தான், அது ஃபைனலி டிஸ்டிலேஷன் பண்ணி அதை எடுக்கிற சமயத்தில் அதில் சுகர் கண்டென்ட் இல்லை அதில். ஸோ அதில் எறும்பு வருது அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி பிலீவ்ட் அட் ஆல்.
1: நிச்சயமா சார். இப்போ நம்ம IOC தமிழ்நாடு அந்த ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு 3-4 நாளாக வந்து பார்க்குறோம், நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்து பொதுமக்களே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க, எந்த பயமும் கிடையாது, எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட காரணம் என்ன சார்? அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால வந்த அப்படின்றதா எப்படி?
0: ஏர்லியர் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கள் தட் பேட் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும்னு. ஸோ இந்த ஒரு ராங்கான நியூஸ் வந்துட்டு நம்ம கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம லாட் ஆஃப் பைட்ஸ் எடுக்கிறோம் கஸ்டமர்ஸ்லேருந்து. அவள் யூஸ் பண்ணி இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே தான் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா தட் தே ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அவள் பைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் இட் ரீச்சஸ் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வேண்டி.
1: 20% எத்தனால் கலந்து E20 பெட்ரோல் பயன்படுத்துவதன் மூலம் தங்களது வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும், இது குறித்து அச்சப்பட தேவையில்லைன்னும் இதை பயன்படுத்தின பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார், அதை கேட்கலாம் சார்.
2: E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தினதுலேருந்தே நான் E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வண்டிக்கு தான் அதான் யூஸ் பண்ணுறேன், என்னோட காருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை, புகை அந்த மாதிரி கருப்பாக வருது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. நான் சர்வீஸ் விடுறப்பையும் மெக்கானிக்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக, அவங்களும் டேங்க்ல எல்லாம் எதுவும் துருப்பிக்கல அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. E20 பெட்ரோல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் E20 பெட்ரோல் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோல் பெர்ஃபார்ம்

0: நல்லா இருக்கு. மீன்வைல் வந்து வண்டி குயிக் ஸ்டார்ட் ஆகுது, என்ஜின்ல வந்து ரஸ்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நான் பார்க்கல. மீன்வைல் வண்டி ஓட்டும் போது நல்ல ஒரு ஸ்மூத் கிடைக்குது, மைலேஜும் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு பழைய பெட்ரோலோட. ஓவரால் E20 பெட்ரோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு.
1: இப்போ இந்த E20 பெட்ரோல் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் யாரை வந்து தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் சார்?
2: ஸோ E20 ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கள் கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, அதில் கால் பண்ணலாம். எங்கள் எபிக் சப்போர்ட் இமெயில் ஐடி இருக்குது, அதில் கால் பண்ணலாம். ஸோ இதில் வேரியஸ் அவென்யூஸ் இருக்குது. ப்ளஸ் எங்கள் பெட்ரோல் பம்ப்ஸில் எல்லாமே எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் ஃபீல்டு ஆஃபீஸரோட பேரும் ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர்லையும் கூப்பிட்டுட்டு அவாக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுவும் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இனஃப் அவென்யூஸ் ஆர் அவைலபிள். எனி டவுட் இருந்ததுன்னா தி ஆர் வெல்கம் டு கால் அஸ் அண்ட் கெட் த டவுட்ஸ் கிளாரிஃபைட்.
1: இப்போ நாட்டோட பொருளாதாரத்துல வந்து நீங்க முன்னாடியே வந்து குறிப்பிட்டீங்க, 80% வந்து நம்ம வந்து வெளியில இருந்தா வாங்குறோம், இறக்குமதி பண்றோம். அப்படி இருக்கிற சூழல்ல நாட்டோட பொருளாதாரத்துல இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அதோடைய பங்களிப்பு கொடுக்குது சார்? அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கு?
2: ஸோ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸ் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 11 இயர்ஸில் ஒரு ஃபிகர் எடுத்துனா ஆல்மோஸ்ட் 1,44,000 crores ஆஃப் ருபீஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் பை டூரிங் த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எத்தனால்.
1: இன்னொரு டவுட்டும் வந்து மக்களுக்கு இருக்கு, இப்போ வந்து E20 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதுக்கப்புறமா வந்து நார்மல் பெட்ரோல் வரும்போது அதை யூஸ் பண்ணா அப்போ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராதா?
2: இல்லை, ஒரு ப்ராப்ளமும் வராது. இட் இஸ் நார்மல் பெட்ரோலில் ஒரு 20% மிக்ஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறா. இப்போ நம்ம எத்தனால் எப்படின்னா ஏர்லியர் ஒரு 5% பிளெண்ட் பண்ணோம், அதே மாதிரி அங்கேருந்து 7.5%, 10% ப்ரோக்ரெசிவ்லி அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி 20% வரைக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் இஃப் தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இன் த பெட்ரோல்.
1: இப்போ இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லை டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்?
2: எத்தனால் பேசிக்கலி என்ன பார்த்ததுன்னா அதோட ஒரு ரிசர்ச் ஆக்டன் நம்பர் சொல்லுவோம் நம்ம, அதோட ஒரு ஆன்டி நாக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ அது வந்துட்டு எத்தனாலில் 108.5 இருக்குது. ஸோ நம்ம நார்மல் பெட்ரோல் கூட அதை பிளெண்ட் பண்ணால் அதோட ஃபைனல் ஆக்டேன் நம்பர் வருதுன்னா 95 வரும். ஸோ அந்த 95 வரதுனால நம்ம ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் பெட்டராக இருந்தனால இன்ஜினோட பெட்டர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். தெர்ஃபோர் யர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்ஜின் வில் கோ அப். ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், பர்டிகுலர்லி சிட்டிக்குள்ளே எல்லாம் ஒரு சடனாக ஒரு ஸ்பர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு போனோம், அந்த ஆக்சலரேஷன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
1: நிச்சயமாக சார், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
2: ஆமாம்,
1: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள், E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன, அதனால் வந்து என்ன மாதிரியான நன்மைகள் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க. அதை பற்றி நிறைய தவறான தகவல்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யாரை அணுகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி சார்.
2: தேங்க்யூ வெரி மச்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேரம் இரவு 9:30. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஒபீனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இரவின் மடியில் நிலா மெதுவாக சிரிக்க, நினைவுகள் எல்லாம் இசையாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டு உள்ளது. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25, மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? நாகர்குடலிருந்து ஈஸ்வரி பேசுறீங்க. சொல்லுங்க ஈஸ்வரி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து கல்யாணராமன். பாடல் வந்து மலர்களில் ஆடும் இளமை என்ற பாடலுங்கய்யா.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம் ஈஸ்வரி. பாடலை கேட்டு
1: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றி. பாடலோடு இணைந்திருங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி,
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: காற்றின் மெல்லிசையில் இசையும் இதயம் பேசும் இசை வார்த்தைகளாக ஒவ்வொரு பாடலிலும் பல்வேறு நினைவலைகள் நம் இதயத்திலிருந்து ஒழித்துக்கொண்டே இருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் ஒலிக்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடையும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
6: ஹலோ,
5: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க.
6: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
5: சாந்தி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
6: எங்க வீட்டு பிள்ளை படம், நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் பாட்டுங்க
5: வழங்கிடலாங்க. சாந்தி,
6: அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
5: நன்றி. நன்றி சாந்தி, நீங்க கேட்ட பாடல் இதோ.
7: எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பாட்டு முழுக்க வாலியுடைய முழு திறன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: சொல்ல முடியாத வார்த்தைகளோடு, சொல்ல தோன்றும் நினைவுகளோடு மத்திகள் இந்த அமைதியான இரவில் உங்கள் இதயத்தை தட்டும் இன்னிசையாக மெதுவாக உங்கள் மனதை வருடக்கூடிய பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் ஒலிக்க நீங்கள் விரும்பினால் புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமநல்லி பஞ்சாயத்து தாசனம்பட்டியில் இருந்து சித்தன்.
1: சித்தன், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில இருந்து பாடல் வழங்கலாம்?
2: படவேட்டி பாடல இருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன். பாடல் வந்து சார் அனைத்து இந்த இரவு நேரத்தில் பழைய பாடலுக்காக அனைவருக்குமாக இந்த பாடல் ஒளிபரப்பு பண்ணுங்க. நன்றி சார்.
1: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: இந்த இரவு முழுவதும் உங்கள் இதயத்தோடு பயணிக்க மென்மையான மெட்டுக்களை மறக்க முடியாத நினைவுகளையும் சுமந்து வருகிறது சுகமான ராகங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. பண்பலை பாடும் நேரம் இரவு 10:24. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி இணையும் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: இரவு நேரத்துல பழைய பாடல் என்பதையே அனைவருக்கும் கேட்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வந்து ஜெயிச்சத்துக்கு
0: பீமராஜன் ஐயா. உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இந்த பாடல் வழங்கலாம்?
1: 1969 சிவந்தமன்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம். நிகழ்ச்சி இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 10:32 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சில பாடல்கள் நம் செவிகளில் கேட்பதில்லை, நேராக நம் இதயத்தில் ஒலிக்கிறது. சில வரிகள் நினைவில் நிற்பதில்லை, நம் வாழ்க்கையோடு கலந்து விடுகிறது. இதுதான் காலத்தால் அழியாத காவிய கானங்களின் மாயம். அந்த வகையில் மனமகிழும் காவிய கானங்களை கேட்டு இணைந்திருக்கீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? பெண்ணாகரம் சார், கோடபட்டி கிராமத்தில் சேகர் சார்.
0: சேகர், சேகர் உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்த பாடல் வேணுங்களா
1: சார்? ஆட்டுக்கார அளவில் பரிசு எடுக்கையில பாட்டு வேணுங்க சார்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம். அனைவருக்காகவும் இந்த பாடல் ஒலிக்க உள்ளது, கேட்டு மகிழுங்கள்.

0: இசைக்கு வயதில்லை, நல்ல பாடல்களுக்கு என்றும் முடிவில்லை. அவை காலத்தால் அழியாத இதயங்களுக்குள் நினைவலைகளாக வாழும் காவியங்கள். அப்படிப்பட்ட மறக்க முடியாத மெல்லிசைகளுடன் உங்கள் இரவை மேலும் நினைவுகளால் இனிமையாக்க ஒழித்து கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 100.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: அன்பு வணக்கத்தோடு இணைவது தருமபுரி மாவட்டம் ஜாலியர் கிராமத்தில் இருந்து 102.5 பண்பலைகள் இணைவது உங்கள் பண்பலை நீலகண்டன் ஜாலியர்.
0: சொல்லுங்க நீலகண்டன், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: பாக்யராஜய நடித்து இயக்கி வெளிவந்த திரைப்படம் தோரல் நின்று போச்சு. ஏரிக்கரை பூங்காத்து ஒரு வழி பெண்கிழக்கோ, இந்த பாடல் அனைத்து உள்ளங்களுக்கும் இரவு நேர நிகழ்ச்சியில்.
0: அந்த பாட்டு கூட இது மாதிரி இரவு நேரத்துல அவர் ஒரு கட்டில் மேல உட்காந்துட்டு பாடுவார் இல்லையா? நல்ல பாடல் கேட்டிருக்கேன்.
1: அவருடைய நினைவாக நிறைய பாடல்கள் படங்கள் இருந்தாலும் இது ரொம்பவும் பிடித்த பாடலாக இருக்கு.
0: ஆமா, நிறைய பேரோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த பாடல் வரிகளும் இந்த பாடலுக்கான கதையும் அமைஞ்சிருக்கும் இல்லையா?
1: ஆமாங்க, கதையும் பாடல் வரிகளும் அருமை சிறப்பா மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்து.
0: நல்லது நீலகண்டன், நீங்க கேட்ட பாடலை அனைவரும் கேட்டு மகிழலாம். இதோ

0: 10:43 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த இதமான இரவு நேர மென்மையான காற்றின் மடிகள் இதயம் மெதுவாக இசை கேட்டுக் கொண்டிருக்கிறது. பழைய பாடல்களின் வரிகளில் மறந்து போன நெஞ்சத்தை விட்டு நீங்காத நினைவுகள் மீண்டும் விழிக்கிறது. சுகமான ராகங்கள் உங்கள் மனதை மெதுவாக வருட ஒழித்து கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: மாலப்பாடி குமரேசன்.
0: மாணகப்பாடி குமரேசன், சொல்லுங்க குமரேசன், உங்களுக்கு எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து உறவு சொல்ல ஒருவன். பாடல் வந்து பனிமலர் நீரில் ஆடு மலகைங்கிற பாட்டுங்க.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடலை வழங்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கீங்க.

0: நட்சத்திரங்கள் வானில் விழிக்க நினைவுகள் மனதில் விழித்து கொண்டிருக்கிறது. செவியோரும் ஒழிக்கும் இந்த பழைய ராகங்கள் காலம் மறைத்த கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறது. இன்றிரவு இசையோடு மனமும் கொஞ்சம் நினைவலைகளோடு பயணம் செய்யட்டும். சுகுமான ராகங்களோடு 10:48 இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம். ஏரிகோடிப்பட்டியிலிருந்து
0: ஏரிகோடிப்பட்டியிலிருந்து ராஜேஸ்வரி. சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்களுக்கு எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கலாம்?
1: கழிவக கண்ணுங்க படம். ஜெயிச்சிட்டன் வருங்கயா, பன் பாடல் கொடுங்க. நன்றி.
0: ஜெயிச்சிட்டன் என்ற பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றிமா. உங்களுக்கான பாடல் இதோ.

கண்ண, நான் ஒரு வைத்தியக்காரர். நீ வேறு நான் வேறுன்னு நினைச்சப்போ நீ வந்த. நீ என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறப்போ எப்படி வருவேன்? தன்மை அறிந்த

0: நேரத்தை மட்டும் காட்டுகிறது கடிகாரம். ஆனால் மனதை விட்டு நீங்காத இனிய கானங்களை அதே காலத்திற்கு திருப்பி காட்டுகிறது. இன்னிசையாக இந்த இரவில் மறந்து போன சிரிப்புகளையும் நினைவுகளையும் மறைக்கப்பட்ட நினைவலைகளையும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரும் பேசுறீங்க சொல்லுங்க.
1: நேர்களுக்கும் எனக்கு பாடல் பாத்தீங்கன்னா பொண்ணு ஊருக்கு புதுசு, அதுல இருந்து சாமக்கோழி கோவையில அந்த சாங்ஸ் கொடுத்துருங்க. அனைத்து நேர்களுக்கும் நன்றிங்க.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு மகிழுங்கள்.

இரவை இனிமையாக்க, இதயத்தை இசையால் நிறைக்க உங்களுக்காக தொடங்குகிறது சுகுமான ராகங்கள். பழைய பாடல்களின் பொற்கால நினைவுகளோடு உங்கள் இரவை அழகாக்கும் இசை பயணம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க கஜபதி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தை அந்த பாடல் வழங்கலாம்? நிச்சயமா வழங்கலாம். பாடலை கேட்டு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருங்கள்.

0: நிலவு வெளிச்சம் தரும் இந்த நேரம், நினைவுகள் அமைதியாக பேசும் இந்த நேரம், செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் கரையாத காவிய கானங்களை கேட்டு இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: நேயர்களுக்கும் தங்களுக்கும் இனிய வணக்கம் சொல்வது தருமபுரி மாவட்டம் எழறி குணசேகரன்.
0: சொல்லுங்க குணசேகரன், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: பைரவி படத்துல இருந்து ஒரு பதியால் அந்த பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வளமுறை இருக்கு, பாடலை கேட்டு மகிழுங்கள். உங்களுக்கான பாடல்

0: ஒலித்த பாடலுடன் நினைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாகர்குடல் ஈஸ்வரி, பெரியாம்பட்டி சாந்தி, தாசம்பட்டி சித்தன், கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன், பெண்ணாகரம் சேகர், ஜாலியூர் நீலகண்டன், மாணகப்பாடி குமரேசன், ஏரிக்குடிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி, காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த குமார், தருமபுரி பகுதியைச் சேர்ந்த கஜபதி, ஏலகிரியைச் சேர்ந்த குணசேகரன் அப்படின்னு நிறைய நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு நம்ம எல்லோருமே வந்து இந்த இரவை இனிய இரவாக மாற்றுறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேயர்கள் தொடர்ந்து வந்து இணைப்பு வந்து முயற்சி செஞ்சீங்க. ஒரு சில பேர் அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அவங்களுடைய ஒரு சில நெட்ஒர்க்கில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால வந்து தொடர்பு கொள்ள முடியலன்னு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிட்டாங்க. நிச்சயமாக தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் நிறைய நேரலை நிகழ்ச்சிகள் இருக்குது. அத்தனை நேரலை நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக தான். நேயர்களுடைய விருப்பத்துக்கும் நேயர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற வகையில் தான் நம்மளது வானொலி செயல்பட்டுருக்கு. ஸோ உங்கள் விருப்பமான பாடல்கள் அனைத்தும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒழிக்கப்படும். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தது நான், அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். நேர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi arrived at Jakarta today on the first leg of his high-stake three-nation Indo-Pacific tour to Indonesia, Australia and New Zealand. Upon arrival at the Jakarta airport, Mr. Modi was personally received by Indonesian President Prabowo Subianto. Prime Minister Modi was accorded a grand and enthusiastic welcome from the local Indonesian community and the Indian diaspora. In a social media post, Mr. Modi said that India and Indonesia elevated their relations to a comprehensive strategic partnership in 2018, which has benefited the people. A vibrant cultural program featuring traditional Indonesian and Indian dance performances was organized to welcome the

0: Prime Minister, reflecting the deep civilizational and cultural bonds shared by the two countries. During the visit, Prime Minister Modi will hold bilateral talks with Indonesian President Prabowo Subianto. Prime Minister Narendra Modi has said that Dr. Shyama Prasad Mukherjee was a great patriot and a visionary dedicated to the integrity of India. In his video message on the occasion of 125th birth anniversary of Dr. Mukherjee, Mr. Modi said, "The thought of Dr. Mukherjee is playing a major role in guiding modern India."
1: आज देश की धरती, पश्चिम बंगाल की धरती, अपने एक महान सपूत, एक महान देशभक्त, भारत की अखंडता के लिए समर्पित एक युगद्रष्टा को श्रद्धा पूर्वक स्मरण कर रही है। आज हम उस विचार बीज का गुणगान कर रहे हैं जो आधुनिक भारत को दिशा देने में बड़ी भूमिका निभा रहा है। मैं डॉक्टर मुखर्जी की 125वीं जन्म जयंती के अवसर पर उन्हें नमन करता हूं, अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं।
0: द श्री राम जन्मभूमि तीर्थ क्षेत्र ट्रस्ट हैज एक्सेप्टेड द रेजिग्नेशंस ऑफ जनरल सेक्रेटरी चंपत राय एंड ट्रस्ट मेंबर डॉक्टर अनिल मिश्रा। Both had stepped down after their names surfaced in the alleged Ram Temple donation embezzlement case. Krishna Mohan has been appointed interim general secretary until a new appointment is made. His complaint formed the basis of the FIR registered in the alleged donation irregularities case, in which 8 people have been arrested. Addressing the media, Trust Treasurer Govind Dev Giri said, "The possibility of a conspiracy behind the episode could not be ruled out." 1993 batch IPS officer Alok Kumar Mittal has been appointed as Director General of Bureau of Police Research and Development. Another IPS officer of 1993 batch Amit Garg has been appointed as Director of National Crime Records Bureau. 1994 batch IPS Sujit Pandey has been appointed as Director of Sardar Vallabhbhai Patel National Police Academy. The appointment committee of the cabinet cleared these appointments today. The Nation today paid homage to veteran freedom fighter and former Union Minister Babu Jagjeevan Ram on his 40th death anniversary. The Babu Jagjeevan Ram National Foundation, under the Ministry of Social Justice and Empowerment, organized a homage ceremony at Samta Sthal in New Delhi. Lok Sabha Speaker Om Birla, Union Minister for Social Justice and Empowerment Virendra Kumar, former Lok Sabha Speaker Meera Kumar, Minister of State B.L. Verma, members of Parliament, senior officials and other dignitaries paid floral tributes. In Jharkhand, continuous rainfall has disrupted normal life across several districts. Met Department has issued a yellow alert for heavy rain, strong winds and lightning over the next 2 days. Widespread heavy rainfall has lashed Gujarat over the past 24 hours, disrupting normal life in the Saurashtra and South Gujarat regions. In FIFA World Cup, Portugal will take on Spain in a round of 16 match at Arlington in US tonight. In another round of 16 match, co-host US will face Belgium in Seattle tomorrow morning. England, Norway, Morocco and France have already entered the quarterfinals. And that is the end of this news bulletin.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103 தொடர்வது நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 குருளசை மற்றும் நாளைய நிகழ்ச்சி நிரல். அதனைத் தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் மற்றும் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, நாளைய மழலையாக எஸ் ஸ்ரீமதி. 7 காலை வணக்கம், தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவர் மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25

தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. 9:05 வானொலியில் வசந்தம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. 11:05 பூவை பெண் பூவி. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் புதிய தடம். அழகு கலை நிபுணர் புலிக்கரை ஆர் தன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சுழல் கப்பம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். நாளைய நிகழ்ச்சிகள் செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவு சார் தொழில் முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்தியில் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 25:00 வயல்வெளி. வெற்றிலை, சின்ன வெங்காயம், மஞ்சள் சாகுபடி. நார்த்தம்பட்டி சக்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகுமான ராகங்கள். நாளைய சுகுமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வழங்கப்படவுள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வழங்கப்படவுள்ள நிகழ்ச்சி நிரல். காந்திய சிந்தனை. ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.